புதிதாய் புலரும் புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 16 தேதி, 2026 செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்த நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவருடைய வீட்டில் மனம் மகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். நேர்கள் கேட்டது குரலோசை. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி.

சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நேரில் இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் இணையின் இன்சுலமுத வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இன்றைய தளிர் செல்வி பி சஹானா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள். காலை மணி 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:35 உலக தசைநார் சிதைவு விழிப்புணர்வு நாள் குறித்து தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள் தரும் தகவல், 8:40 துள்ளி வரும் பாட்டு, 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடராலய வீரகத்தி விநாயகர். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமைவாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். காலை 9:05 அவசர உதவிக்கு 100 நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அறையிலிருந்து நேரலை நிகழ்ச்சியாக உலாவரும். 9:40 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:45 ஆக்கூர் முக்குட்டு மயிலாடுதுறை அபிராமி ட்ரேடர் செமனர் கோயில் பிரீத்தி ஃபென்சிங்கின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மயிலாடுதுறை நல்லாசிரியர் இரா செல்வகுமார் அவர்கள். காலை 10:20 சிந்தனை அரங்கம் மன அமைதிக்கு முதல் வழி, 10:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் சிந்தனை அரங்கம், காலை 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை நிலங்குள் என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனிக்கே வெங்கடேசன் அவர்கள், 1:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கென்னபதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு, பிற்பகல் 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளியின் எல்எஸ்சி, 4:00 தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம், மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர், 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றம் விலை, 6:00 பன்னிசை வானத்தின் மீது என தொடங்கும் பாடல் பாடியவர் சார் நடராசன் அவர்கள், 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ, 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இணைந்து வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: விலங்குகளும் இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. காற்று மட்டும் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் வீசாவிட்டால் மகரந்தம் பரவாது. விலங்குகளும் பறவைகளும் அந்த கடமையை செய்கின்றன. நிலம் முழுவதும் பசுமையாக்கி தூய்மையான காற்றுக்கு வழி செய்கின்றன. இன்று மனிதர்கள் உண்டாக்கும் புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றி விடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு. அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டிவிடுகிறான். பின் காற்றுக்கு மலை பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை, காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன. மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதற்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இது போன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மை அடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும். இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் காற்று என்னும் அமிழ்தம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:14.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:24. அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் இணைந்து பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களின் இணைய கவனத்திற்கு இன்றிரவு 8 மணிக்கு உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்க்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ், பறவை அம்மா ரெசிடென்சி வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆவணி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரியசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா. விவசாயம் என்பது நம் நாட்டின் முதுகெலும்பு. வயலில் உழைத்து நமக்கு உணவு வழங்கும் விவசாயிகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் முதியோர் வாழ்க்கைக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் திட்டம்தான் பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகள் முதியோர் பருவத்தை அடையும் போது அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க செய்வதாகும். 18 முதல் 40 வயது வரை உள்ள தகுதியான சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். விவசாயிகள் திட்டத்தில் சேரும் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதிய நிதிக்கு செலுத்த வேண்டும். விவசாயிகள் செலுத்தும் தொகைக்கு இணையான பங்களிப்பை மத்திய அரசும் வழங்குகிறது. உதாரணமாக, இளம் வயதிலேயே இந்த திட்டத்தில் சேரும் விவசாயிகள் குறைந்த தொகையை மாதந்தோறும் செலுத்தி தொடர்ந்து பங்களிப்பு செய்து வரலாம். 60 வயதை அடைந்த பிறகு மாதந்தோறும் ரூபாய் 3000 வரை ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பும் உள்ளது.

0: இதன் மூலமாக விவசாயிகள் தனது வயது முதிர்ந்த காலத்தில் குடும்பத்தினரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலைப்பாட்டு குறைகிறது. அன்றாட தேவைகளுக்கான ஒரு நிலையான வருமான ஆதாரமாக இந்த ஓய்வூதியம் அமையக்கூடும். மேலும் இத்திட்டத்தில் இணைந்த விவசாயிகள் காலமானால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவரது துணைக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் வசதியும் உள்ளது. குறிப்பாக 2 ஏக்டருக்கு மேல் சாகுபடி நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஏற்கனவே சில குறிப்பிட்ட அரசு ஓய்வூதிய திட்டங்கள் பயன்பெறுபவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், சில வகையான அரசு ஊழியர்கள் மற்றும் பிற தகுதி விலக்குகளுக்குள் வருபவர்கள் இந்த திட்டத்தில் சேர பங்கேற்பு இயலாதவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இளம் வயதில் சிறிய அளவில் சேமிப்பது எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பை வழங்கும். எனவே இந்த திட்டத்தின் தகுதி, பங்களிப்பு தொகை மற்றும் பதிவு செய்யும் நடைமுறை குறித்து அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகம் அணுகி தங்களுடைய ஆவணங்களான ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு பாஸ்புக் இவை 2 ஆவணங்களும் எடுத்து சென்று பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய உங்களுடைய சிறு சேமிப்பு நாளைய நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம். எனவே இந்த திட்டத்தில் சேர்ந்து இன்றையே பயன்பெறுங்கள். பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா.
1: கேட்டது உழவர்களுக்கு.

இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்குகிறது உழவர் அரங்கம்.

0: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவிரிசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரிசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 6:39:30. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சுல் அமுத. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: பூமக்ஸ்.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
9: வணக்கம். நம்பிக்கையே பலம். சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. தினம் நம் வாழ்க்கையில் நாம் பல போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கோம். இதையெல்லாம் எதிர்கொள்ள தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி என்ற மூன்றும் தான் மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக பெரும் சொத்துக்கள். இந்த மூன்றையும் தன் வசம் உள்ளவன் எதை கண்டும் அவன் கலங்குவதில்லை. அவன் பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சு கவலைப்படுவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை எதுவானாலும் அதிலிருந்து நாம் எப்படியும் மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் அவனுள் ஒளித்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற மனவலிமை பெற்றவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எப்போதும் எதற்கும் கவலைப்படாமல் எதையும் எதிர்கொள்வார்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மனத்திட்பம் அவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். தைரியலட்சுமியை தன் வசம் கொண்டவன் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவான், எண்ணிய காரியங்களிலெல்லாம் ஜெயம் காண்பான். அத்தகைய மனத்திட்பம் கொண்டவர்கள் எந்த சூழலையும் எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒரு கதையின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு அரசன் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு

0: அறிவிப்பை வழங்கினான். அவன் நாட்டின் கோட்டை கதவை தனி ஒரு ஆளாக யார் உதவியுமின்றி தன் கைகளால் திறக்க வேண்டும். அப்படி அவன் திறந்துவிட்டால் நாட்டின் ஒரு பகுதியை தந்து அவனை அரசனாக்குவதாகவும், தவறினால் அவனது கரங்கள் வெட்டப்படும் என்றும் அறிவிக்கிறான். இந்த அறிவிப்பை கேட்டதும் கேட்பவர்களுக்கு அதிர்ச்சியாகிறது. தன்னால் திறக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவரிடம் இல்லை. திறந்துதான் பார்ப்போமே என்ற சுயமுயற்சியும் இல்லை. அரசன் கையை வெட்டிவிட்டால் கை போய்விடுமே என்ற பயம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது. எனவே அனைவரும் அப்போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவே இல்லை. அப்போது ஒருவன் மட்டும் துணிந்து முன்வருகிறான். தனியாளாக கோட்டை கதவை திறந்தும் விடுகிறான். கதவும் திறந்து கொள்கிறது. அனைவருக்கும் ஆச்சரியம். உன்னால் எப்படி துணிந்து இறங்க முடிந்தது? ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் உன் கைகள் வெட்டப்பட்டிருக்குமே என்று கேட்டனர். அதற்கு அவன், எவ்வித சலனமும் இல்லாமல் கை போனால் போகட்டும், உயிர் இருக்கும் இல்லையா, நான் நாளை இந்த நாட்டுக்கே அரசனாகி விடுவேனே என்றான் தன்னம்பிக்கையுடன். அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு சாதகமாக கோட்டை கதவும் தாளிடப்படாமல் இருந்தது. வள்ளுவர் அதனை ஒரு அருமையான குரலில் விளக்குகிறார். முயற்சியை திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார். இக்கதையிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவனுக்கு ஊக்கமுடைமையே சிறந்த உடைமை. தன்னம்பிக்கையுடன் என்றும் தன் முயற்சியை கைவிடாதவன் தன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே காண்பான் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டதை ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமக்ஸ்.

0: நேர்களே, மரங்களின் வெளிமூச்சு அதுதான் மனிதர்களின் உள்மூச்சாக மாறுகிறது. மரங்களை வளர்ப்போம், காற்று மண்டலத்தை பாதுகாப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும்

0: பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் நான் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கேஎன் பாட்சா கமிட்டி 9 மாதம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், விக்டிம்ஸ் தான் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட நான் என்ன கருத்து கேட்கல, இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தமிழக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தமிழக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கை

0: கொள்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாயமலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய்மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அனக்ரெகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷே பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. 30 நொடி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
7: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
6: மேலனி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே. மைக்கான் கம்பி, எஸ்ஏ

0: ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: பி சஹானா.
2: என்ன சேனல் படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
2: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: சாட்டிலைட் விக்ரமன் பத்தி சொல்ல போறேன். விக்ரமன் வா டெவலப்டு ராக்கெட். விக்ரமன் வாஸ் டெவலப்டு பை ஸ்கைரோ டேரோஸ்பேஸ் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி ஃப்ரம் ஹைதராபாத். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிரேட் இந்தியன் சயின்டிஸ்ட் விக்ரம் சாராபாய், ஹூ இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இன் 2026 விக்ரம் கிரியேட் ஹிஸ்டரி பை பிகமிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் private developed rocket to reach orbit. This rocket carries small satellite into space. Vikram 1 inspires children to dream big, learn science and become future space scientists. Why big rocket take months to get ready? But Vikram 1 can be put together and ready for launch in just 24 hours. It is built out of lightweight carbon fibers, the safest used in high-tech racing cars, making superstar headlight enough to blast off quickly. Before Vikram 1, they built a small test rocket named Vikramya in 2022. By successfully flew in new space and
2: வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
4: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி, குடிகாடு, அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மேலணிக்குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
4: சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குடிநீர் குழாய்களை சரியாக மூடுவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 7:00.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: என்ன மாப்பிள்ள, பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாடசாமியோட கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு என்னமோ அப்படியே வெற்றி நட போட்டு வரீங்க. பேக்ரவுண்ட்ல பாட்டு வேற வந்துகிட்டு இருக்கு.
1: ஆமா மாமி, நான் போன வாரம் சொன்னது மாதிரி வேலை பாக்கறதுக்கான அடிப்படை வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன்ல.
0: அடிப்படை வேலைகளா? அது என்ன வேலை மாப்பிள?
1: அது வேலை இல்ல மாமி, நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதோட முதல் கூட்டம் இன்னைக்கு, அதுக்குதான் தயாராகிக்கிட்டு இருக்கிறேன்.
2: அப்படி என்ன மாப்பிள சங்கம்?
1: சொல்றேன் மாமி சொல்றேன். என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எண்ணி பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்க போறதுதான் அந்த சங்கம்.
2: மாமா, சங்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க?
1: நான் ஆரம்பிக்க போற சங்கத்தோட பேர் என்ன தெரியுமா? வேலை இல்லாதோர் வெட்டி சங்கம்.
3: அது கெட்டுச்சு போ.
4: ஆமா, அந்த வேலை வெட்டி இல்லாத சங்கத்தோட தலைவர் யாரு?
1: என்ன மாமி இப்படி கட்டிட்டீங்க? இந்த மாப்பிள மன்னார் சாமி இருக்கும் போது வேற ஒருத்தர் இந்த சங்கத்துக்கு தலைவரா வர முடியுமா? நான் தான் அந்த சங்கத்தோட தலைவர்.
2: மாமா, அந்த சங்கத்துக்கு செயலால
1: வேற யாரு? நம்ம மாடசாமி தான்.
4: அப்படின்னா அந்த சங்கத்துக்கு ஒரு பொருளாளர் இருக்கணுமே மாப்பிள?
1: இருக்கணும் தான் மாமி, ஆனா சங்கத்திலேயே பொருள் இல்ல. அதுக்கு எதுக்கு ஒரு பொருளாளர்னு சங்கத்துக்கு பொருளாளரை நியமிக்காம விட்டுட்டோம்.
0: மாப்பிள, இப்பதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு சங்கத்தோட தலைவர் செயலாளர் எல்லாமே நம்மள சேர்ந்தவங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. அது போகட்டும், இதுல உறுப்பினர்கள்லாம் எத்தனை பேர் மாப்பிள இருக்காங்க?
5: ஐயோ அம்மா, மச்சான்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்க. இனிமே அம்மா மெம்பர்கள்லாம் தேடி போய் பிடிக்கணும்.
4: என்னது, உறுப்பினரே இல்லாத ஒரு சங்கம், அதுக்கு ஒரு தலைவர் இன்னொரு செயலாளர்.
2: சரி மாப்பிள, உறுப்பினரே இல்லாத ஒரு சங்கத்துக்கு தலைவர் நீங்க, செயலாளர் மாடசாமி. அப்புறம் அந்த கூட்டம் எங்க நடக்க போகுது?
1: எங்க நடக்கும்? நம்ம வீட்டுலதான். இந்த பாருங்க, கூடத்துல ரெண்டு சேர போட்டு பக்கத்துல ஒரு குத்து வழக்கு நிறுத்தி வச்சிருக்கோம். எதுக்கு? எங்க சங்கத்தோட கூட்டத்தை தொடங்குறதுக்கு தான்.
2: ஏமாமா, அந்த சேருக்கு முன்னாடி டேபிள்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கே, அதுல பத்தி வாழைப்பழம் எதுவுமே வைக்கலையா?
1: என்ன எப்படி கட்டிட்ட? இவ்வளவு ஏற்பாடு செஞ்ச எங்களுக்கு அது வைக்க தெரியாதா? இனிமேதான் ஒப்ப அம்சம் இல்ல.
0: சரி மாப்பிள, அதை எப்ப வைக்க போறீங்க?
1: என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? வாழைப்பழமும் பத்தியும் வாங்கறதுக்கு காசு நீங்க தானே கொடுக்கணும்.
0: என்னது, வாழைப்பழத்துக்கும் பத்திக்குமே நான் காசு கொடுக்கணுமா?
1: அது மட்டும் இல்ல மாமி, இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில டீ வடைக்கும் நீங்க தான் மாமி ஏற்பாடு பண்ணணும்.
5: ஆமாமா, நீங்க தான் இந்த கூட்டம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உத்தரவு தரணும்.
1: அது மட்டும் இல்ல மாமி, இந்த கூட்டம் தொடங்கறதுக்கு குத்து விளக்கே நீங்க தான் ஏத்தி வைக்கணும்.
4: கவலைப்படாதீங்க மாப்பிள, அக்கா குத்து விளக்க ஏத்தி வைக்கட்டும், நான் ஊதுவத்திய கொளுத்தி வைக்கிறேன்.
3: அமிர்தவல்லி, நீ ஊதுவத்திய கொளுத்தி வச்சாலே சங்கம் ஓஹோன்னு போயிடும்.
2: அப்போ நான் என்ன செய்யணும்?
1: ஒன்னும் செய்ய வேண்டாம் சொல்லி, இந்த மீட்டிங் தொடங்கும் போது அந்த டேப் ரெக்கார்டர்ல உள்ள மேல கச்சேரிய போடு, அது போறோம். அப்புறமா இடையில இடையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது இந்த டீ வடைய கொண்டாந்து சப்ளை பண்ணு, அவ்வளவுதான் உன்னோட வேலை.
2: சரி மாமா, இந்த போடுற மங்கள இசைய.
1: பெரிய மாமி இப்படி வாங்க, இந்தாங்க இந்த மெழுகுவர்த்தியால இந்த குத்து வழக்கோட ஒரு முகத்தை ஏத்துங்க. மாமி நல்ல பிரகாசமா எரியுது. சரி மாமி, குட்டி மாமி, நீங்களும் வந்து ஆளுக்கு ஒரு முகத்தை ஏத்துங்க. சரி மாரசாமி, நீ ஒரு முகத்தை ஏத்து, நான் ஒரு முகம் ஏத்திக்கிறேன். இந்த
5: கொடுங்க மச்சான், இதோ நான் ஏத்துறேன்.
1: நானும் ஏத்திக்கிறேன். அப்பாடி, இந்த அஞ்சு முகமும் பிரகாசமா எரியுற மாதிரி நாங்க ஆரம்பிச்சிருக்க சங்கமும் பிரகாசமா இருக்கும்னு நம்புறோம்.
5: சரி மச்சான், சங்கம் ஆரம்பிச்சாச்சு, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்ன மாடசாமி, ஆரம்பத்திலேயே சந்தேகத்தை கலப்புற?
5: பெருசா ஒண்ணு இல்ல மச்சான், சங்கத்துக்குன்னா ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா? நம்ம சங்கத்துக்கு என்ன கொள்கை?
1: என்ன மாடசாமி, நீ இந்த சங்கத்தோட செயலாளரா இருந்துகிட்டு நீயே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நம்ம சங்கத்தோட முதல் நோக்கம் வேலையே இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம்

0: கொண்டாந்து உறுப்பினரா சேர்க்கறது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வேலைக்கே போகணுங்கிற எண்ணம் வராம பாதுகாக்க வேண்டியது ரெண்டாவது நோக்கம்.
1: பரவாயில்லையா மச்சான், இந்த ரெண்டு கொள்கையே நமக்கு ஏத்த மாதிரி இருக்க. அப்புறம்
0: அப்புறம் என்ன, நாம வெட்டியாதானே உட்கார்ந்துருக்கோம். அப்பப்ப சிந்திச்சு நம்ம மனசுல என்ன தோணுதோ அத தீர்மானமா எழுதி நிறைவேற்றிக்க வேண்டியதுதான்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: ஏமாமா, இந்த சங்கத்துல உறுப்பினரா சேரத்துக்கு எதுவும் சந்தா உண்டா?
0: சந்தாவா? அந்த பேச்சுக்கே இங்க வேலை இல்ல. ஏன்னா எங்க சங்கம் வேலை இல்லாத ஒரு வெட்டி சங்கம், இதுக்கு போய் சந்தா வாங்குவோமா?
4: அப்பனா அந்த சங்கத்தை நிர்வாகம் பண்ண காசு தேவைப்படாதா மாப்ள?
0: காசு தேவைப்படாமையா இருக்கும், அப்பப்ப செலவுக்கு காசு தேவைப்படும் தான். அத குடுக்கறதுக்கு தான் நம்ம பெரிய மாமி இருக்காங்களே.
5: என்ன மாப்ள இது, நானே நீங்க ஆரம்பிச்சிருக்கிற சங்கத்தை நினைச்சு கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். இதுல காசு இசுன்னு கேட்டு என்ன கதி கலங்க வச்சிடாதீங்க.
0: மாமி, இந்த சங்கத்தை நடத்துறதுக்கான காசெல்லாம் உங்ககிட்ட ஏன் கேக்குறேன் தெரியுமா? நீங்க தான் இந்த சங்கத்தை குத்து விளக்கு ஏத்தி தொடங்கி வச்சிருக்கீங்க, அது பிரகாசமா வரணும் இல்லையா?
5: அப்படியா மாப்ள, சரி தாரேன்.
4: அக்கா, இந்த கூத்தெல்லாம் பாக்க வேண்டான்னுதான் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். என்னையும் பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க, ஏன்கா இந்த காலத்திலயும் இப்படி இருக்கீங்க?
0: இப்ப என்ன மாமி, நாங்க சங்கம் ஆரம்பிச்சு வளர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே?
4: நான் ஏன் கிளம்பி போனோம்? உங்களுக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு.
0: சரி சரி, ஒத்துக்கிறேன். ஆனா பெரிய மாமியும் சின்ன மாமியும் எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து உதவணுங்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கணும்ல.
6: சித்தி, இனிமே மாமாவோட செலவுல பாதி பணத்தை நீங்க தான் கொடுக்கணும்.
0: அப்படி சொல்லு அம்சவல்லி, இப்பதான் நீ சரியான தீர்ப்ப சொல்லி இருக்கிற. மாமி நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல, மூணு பேரும் சேர்ந்து இந்த சங்கத்தோட வளர்ச்சிக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் பணம் கொடுக்கணும், தெரியுதா?
4: புரியுது மாப்ள, ஆனா பணத்தை உங்கள்கிட்ட குடுத்துட்டீங்க தங்கறத விட நான் ஊருக்கே போயிடலாம்.
0: போங்க, நான் வேண்டாங்கிறேன்னா அப்பையில இருந்து இதானா மாமி நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
4: அஸ்கு புஸ்கு, நான் ஏன் போனும்?
1: போதும் மச்சான், பேச்ச குறைங்க. சங்கம் ஆரம்பிச்ச வேகத்திலேயே கலைஞ்சிட போகுது.
0: எப்படி கலையும்? நாம ரெண்டு பேரும் முடிவெடுத்தாதானே கலையும். கண்டிப்பா கலையாது, கவலைப்படாத.
5: சரி மாப்ள, ஏதோ ஆர்வ கோளாறுல ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, நான் வேற குத்து விளக்கு ஏத்தி தொடங்கி வச்சுட்டேன். அதனால இது நல்லா வளரணும், அதுக்கு பணம் தானே ஒரு பிரச்சனை. இந்தாங்க மாப்ள பணம், இத வச்சுக்கிட்டு சங்கத்தை நல்லா வளருங்க.
4: மாப்ள, நானும் குத்து விளக்கோட ஒரு முகத்தை ஏத்திருக்கேன், இந்தாங்க என்னோட பங்கா இந்த பணத்தை வச்சுக்கோங்க.
6: அம்மாவும் பெரியம்மாவும் கொடுத்தாச்சு. சித்தி நீங்க?
4: நான் ஏன் குடுக்கணும்? குத்து விளக்கு ஏத்தி வச்சதுக்கு நீங்க தான் எனக்கு பணம் குடுக்கணும்.
1: ஆமா, சின்ன சித்தி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாம தான் கொஞ்சம் பணம் குடுக்கணும்.
0: கெட்டது போ, சங்கத்தோட கொள்கையை முழுமையா புரிஞ்சுக்காம இன்னும் நீ இருக்கிற. இதுல அந்த சங்கத்தோட செயலாளர் வேற நீ. என்ன மச்சா எப்படி சொல்ற, இந்த சங்கத்துக்கு பொருளாளரே இல்ல, அப்புறம் எங்க இருந்து பொருள் இருக்கும்? அந்த பொருள் எடுத்து நாம கொடுக்க முடியும்? அப்பப்ப மாமிங்களுக்கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க வேண்டியதுதான்.
1: ஆமா மச்சான், இத கூட நம்ம சங்கத்தோட மூணாவது கொள்கையா வச்சுக்கலாமே.
0: வச்சுட்டா போச்சு, உடனே தீர்மானத்தை எழுது, நாம ரெண்டு பேரும் கையெழுத்த போட்டு பாஸ் பண்ணிடுவோம்.
1: சரியா மச்சான், நிறைவேற்றிடுவோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நமது வேலையில்லாதோர் வெட்டிச்சங்கம்
0: வாழ்க!
1: நமது வேலையில்லாதோர் வெட்டிச்சங்கம்
0: வாழ்க!
1: வேலையில்லாதோர் வெட்டிச்சங்கம்
0: வாழ்க! வாழ்க! வாழ்க! அம்மா, அப்பா, அம்மா, ஐயா.
5: என்ன மாப்ள, ஊஞ்சல்ல படுத்து தூங்குன நீங்க ஏதோ வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கீழே உருண்டு உழுவுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு?
0: ஐயோ மாமி, நான் ஏதோ சங்கம் ஆரம்பிக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு ஆர்வத்துல வாழ்க வாழ்கன்னு கத்துனா அப்படியே உருண்டு உழுந்து டம்ளர் இருக்க.
7: நல்லா அடிபட்டு போச்சு.
0: ஏ மாரசாமி,

0: என்ன மச்சா கூப்பிட்டீங்களா?
1: கூப்பிட்டனாவது, கீழே விழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்பதான் கூப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வரேன். ஆடா வாப்பா, வந்து இந்த முதுகுல அடிபட்டு இருக்கான்னு பாரு.
0: ஐயோ மச்சான், ஒரு எலும்பு உடைச்சுக்கிட்டு வந்து வெளியில வெட்டி பாக்குது.
2: ஐயோ, எலும்பே வெளியில வந்துட்டா, நல்லா பாரு.
3: என்ன மாப்பிள, கீழே விழுந்ததுல எலும்பு உடைஞ்சு போயிட்டான். ஐயோ, என்னமாமா உண்மையில எலும்பு உடைஞ்சு போயிட்டே, அது உங்களுக்கா?
4: எலும்பு உடைஞ்சு போச்சா? அதுக்குதான் கண்டதை நினைச்சுக்கிட்டே பகல்ல படுத்து தூங்க கூடாதுங்கிறது.
1: ஐயோ மாமி, அறிவுரை சொல்ற நேரமா இது? பெரிய மாமி, அவங்க கொஞ்சம் பேச வேண்டாம்னு சொல்லுங்களேன்.
4: ஏ அமிர்தவள்ளி, கொஞ்சம் பொறு, மாப்பிள்ளையே கீழே விழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏ மாடசாமி, முதல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போ.
0: சரிம்மா, வாங்க மச்சான், மெதுவா டாக்டர்கிட்ட போவோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி வண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி, இல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ

0: அபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்றத்தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறை கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறு கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறு கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறு கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990 காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறு கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில்முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாஹி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்பு பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டிட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின்

0: வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமது அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் 1 உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்தநாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்தநாயனார் அவதரித்த திருநுழை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.

0: டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின் சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திருங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் போசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம், அங்க ஒரு ஆசிரமம், அங்க ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அவர் சொல்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதாக தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்கு, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல் இருக்குது, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிக்கிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவளோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி, பருப்பு, விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய், எண்ணெய், பால், தயிர், நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு, விறகு, நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாராம் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையைத்தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டால் போதும், உடனே கிண்ண

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா.

0: இருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்து இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.

0: மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட செய்வால்
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்,
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை பேரலம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா
7: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
3: தஞ்சை உழவன்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பேரலம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
10: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம், திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: பேரலம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
10: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு பவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
11: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
10: மற்றும் நீட் அகாடமி,
11: பேரலம், திருவாரூர் மாவட்டம்.
12: நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
13: இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது சோஷியல் மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அதோட உண்மைத்தன்மை என்னன்றதை பார்க்கலாம். நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்கள் பார்த்துருக்கலாம், லோ சுகர், லோ ஃபேட் ஃபுட், லோ சால்ட் ஃபுட், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் பேக்கேஜிங்கில் மட்டும் இருக்கும், ஆனால் அது உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், அந்த பேக்கெட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை சால்ட் இருக்கும், ஹை சுகர் இருக்கும், அண்ட் ஹை ஃபேட் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அது வராது. இப்போது நம்ம வீட்டில் செய்கிற பொட்டேட்டோ சிப்ஸு நீங்கள் செஞ்ச ஒரு 1 ஹவர்லேயே அது என்ன ஆகும், தளத்தலன்னு ஆகிடும். ஆனால் நீங்கள் வாங்குகிற சிப்ஸ், பேக்கெட்டில் இருக்க சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் அது கெடாமல் இருக்கு. என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் அது வந்து கெடாமல் இருக்குது? நம்ம இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் சொல்கிறோம், நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஃபுட்டை எப்படி கெடாமல் பார்க்குறதுன்னு. ஆனால் அந்த உணவை பதப்படுத்துவதற்கு தேவையான அந்த கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் அந்த உணவு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்காது. விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குறப்போ அது பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒரு லேபிள் ஒன்று இருக்கும், அதில் படிங்க அதில் என்ன இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா, அதை நீங்கள் கவனிக்கிறப்போ இந்த பொருள் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும். தொழில் முனைவோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு அட்ராக்டிவான வேர்ட் உங்களை கேப்சர் பண்ணுற மாதிரி மல்டிக்ரெயின் ஆட்டா அப்படின்னு நீங்கள் என்ன, ஓ இதில் நிறைய தானியங்கள் இருக்குது போல அதனால் இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க. பெரும்பாலும் கோதுமை இருக்கும், கம்மியான ஒரு சதவீதத்தில் தான் மற்ற தானியங்கள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். எதையும் வாங்க வேணாம் அதுக்காக இதை பேசப்படலை. பட் வாங்குகிற பொருட்கள் வந்து அது நமக்கு தேவையா இல்லையா, நம்ம உடம்புக்கு இது நல்லதா இல்லையான்றதை மட்டும் நீங்க அதை கவனிச்சு வாங்குங்க. இப்ப சோசியல் மீடியால நிறைய ரெசிபிஸ் போடுறாங்க, குக்கிங்க்கு கத்துக்கலாம், ஆனா இதை சாப்பிட்டா வெயிட் கம்மியாயிடும், ஒரே மாசத்துல 10 கிலோ கம்மியாயிடும்னு சொல்றாங்க, போட்டோ ப்ரூஃபோட காமிக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு 5 கிலோ கம்மியாகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 மாசம் ஆகும். அந்த 5 கிலோவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கிற தண்ணீர் மட்டும் தான் கம்மியாகுமே தவிர்த்து உங்களோட

0: உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பு கரையாது. அந்த கொழுப்பு கரையணும் அப்படின்னா அந்த 5 கிலோ தாண்டி தான் அந்த கொழுப்பே கரைய ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையானது உடல் பயிற்சி, சாப்பாட்டில் இருக்கிற கவனம், என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற கவனம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா பார்த்துட்டு அவங்க வெறும் ஃப்ரூட் ஜூஸாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு டயட்டாக இல்லாத மாதிரி உங்களுக்கு வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் நிறைய வருது, அதை நம்பாமல் இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாக சொல்கிறாங்க, ஆனால் அது உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்றது தெரியாது. அதை யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன்ஸ் கன்சல்டன்ட் மூலமா நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு உடம்புக்கு என்ன, உங்களோட ஹைட் என்ன, உங்க வெயிட் என்ன, உங்களோட மெட்டபாலிசம், உங்களுக்கு தேவையான சத்து என்னன்றதை அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு ப்ரோட்டீன் தேவை, இவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை, ஹெல்தி ஃபேட் இப்படி சாப்பிடுங்க, இவ்வளவு ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்றத சொல்றது அந்த டயட்டீஷியன்ஸ் தான். அதனால நீங்க வந்து டயட்டீஷியன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க ஆலோசனை கேட்கலாம் அவங்க கிட்ட. இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நீங்க ஊட்டச்சத்து பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. ரெண்டு விஷயம் தான், ஒன்னு வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது, இன்னொன்னு வந்து மூளை என்ன சொல்லுதோ அதை செய்யறது. இந்த கேள்வி வந்து உங்களிடமே விட்டுறேன். ஆரோக்கியம் எப்பவுமே சிறந்தது, அதற்கு என்ன தேவையோ அதை நாம் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: நலம் தரும் நல் உணவு, தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, பேரளம் ஸ்ரீ சங்கர சரோ சிபிசி ஸ்கூல் வழங்கிய நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பேரளம் ஸ்ரீ சங்கர சரோ சிபிசி ஸ்கூல்.
4: நினைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காலை காம்போ நேர்களே, தனக்கு கிட்டும் ஊதியத்தின் மதிப்பை விட தனது உழைப்பின் மதிப்பை உயர்த்துக் காட்டும் மனிதனே சமூகத்தில் முன்னேற முடியும். இவ்வாறு சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். நேர்களே, இன்று நீலவானுக்கான தூய காற்று தினம், நம் சுவாசத்தை சிந்திக்கும் தினம். காற்று மண்டலத்தை பாதுகாப்போம்.

சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் புடையூர் ஸ்ரீ நொண்டிவீரன் ஸ்ரீ கருப்புசாமி பரிவார தேவதைகளுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை கோபூஜை, சூரிய பூஜை, மகா கும்பாபிஷேகம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று மண்டலாபிஷேக பூஜைகள் ஆரம்பம். மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீகண்டபுரம் அருள்மிகு ஸ்ரீமுத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை கணபதி பூஜை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு, விமான கும்பாபிஷேகம், மூலஸ்தான கும்பாபிஷேகம்.

0: நாகப்பட்டினம் மாவட்டம் பெருஞ்சிமூளை ஸ்ரீ ராஜவிநாயகர் ஸ்ரீ அரசமரச சக்தி விநாயகர் வர்ண கலாபரண ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விமான கும்பாபிஷேகம். காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் அருள்மிகு விமலாம்பிகா உடனுறை வேழிநாத சுவாமி மகா கும்பாபிஷேக விழாவில் காலை 9:30 மூலஸ்தான கும்பாபிஷேகம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுக்கும் செய்திக்குறிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்று வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. எனவே தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் இத்திட்டத்தினை பயன்படுத்தி பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். காரைக்கால் மாவட்ட நோய் தடுப்பு துணை இயக்குநர் விடுக்கும் அறிவிப்பு. ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் மூலம் நோயாளிகளின் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய மத்திய அரசு நலவழித்துறை முடிவெடுத்துள்ளது. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலுமாக ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நமது புதுச்சேரி மாநிலத்தில் நமது காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமது மாவட்டம் பயன்பெற நாம் அனைவரும் அப்ஹா ஐடி, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு கொண்ட ஹெல்த் கார்டு, அதாவது 14 இலக்கத்துடன் கூடிய தனித்துவமான எண் வைத்திருக்க வேண்டும். இந்த எண் மூலம் நமது சிகிச்சை மற்றும் பரிசோதனை அறிக்கை அனைத்தும் பதிவு செய்ய முடியும். நாம் இந்த அறிக்கை அனைத்தும் இந்தியாவில் உள்ள எந்த மருத்துவமனைக்கும் எடுத்துச் செல்ல தேவையில்லை. நம்முடைய ஹெல்த் கார்டு கொண்டு சென்றாலே அந்த எண் மூலம் ஆன்லைனில் மருத்துவ அறிக்கையை தெரிந்து கொள்ளலாம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி மாண்புமிகு திருமதி ஆர் சத்யதாரா எம்ஏஎம்எல் அவர்கள் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காலை 10 முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரில் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நாகையின் நாடி துடிப்பாய் 24 மணி நேரமும் செயல்படும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24x7
2: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும் விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
1: 24x7 மஞ்சக்கோலை நாகப்பட்டினம்.
3: கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
5: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 7 செப்டம்பர் 2026 வேளாங்கண்ணி அன்னையின் ஆண்டு பெருவிழாவின் 9வது நாள். காலை முதல் மாலை வரை பல்வேறு மொழிகளிலே திருப்பலியும், 12 மணிக்கு அன்னையின் திருக்கொடியேற்றமும் நடைபெறும். இந்த திருக்கொடியேற்றம் 3 முறை ஏற்றி இறக்கப்பட்டு பிறகு வானிலே நிலைநிறுத்தப்படுவது திருவிழாவின் உச்சமாக கணிக்கப்படுகிறது. அந்த கொடி 3 முறை இறங்கி மேலே செல்லுகின்ற பொழுது மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு மரியே வாழ்க, ஆவே மரியா என்று சொல்லி அவர்கள் பரவசத்தோடு இருப்பதை நம்மால் காண முடியும். மாலை 5:15 மணிக்கு ஜபமாலையும் மாதா மன்றாட்டும் நவநாள் ஜபமும் நடைபெறும். தஞ்சை மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பு கூட்டு பாடற் திருப்பலி புதிய கலையரங்கத்தில் நடைபெறும். இந்த திருவிழா திருப்பலியிலே ஏறக்குறைய தஞ்சை மறைமாவட்டத்தை சார்ந்த குருக்கள் அனைவரும், விருந்தின குருக்கள் அனைவரும் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்வார்கள். திருத்தேர் பவனியை ஆசீர்வதிப்பதற்காக ஆலயத்தின் முகப்பில் இருக்கின்ற உயர்ந்த இடத்திலே ஆயர் அவர்களும் சமய நல்லிணக்கத்தை சுட்டி காட்டுகின்ற விதத்தில் இஸ்லாமிய சகோதரர்களும் பெரியவர்களும், இந்து சமயத்தை சார்ந்த குருக்களும் பெரியவர்களும் ஒன்றிணைந்து ஒரே மேடையிலிருந்து ஆயரோடு சேர்ந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சமய நல்லிணக்கம் எவ்வளவு உச்சத்தில் இருக்கிறது, அன்னை வேளாங்கண்ணி தாய் எப்படியெல்லாம் எல்லைக்கோடுகளையெல்லாம் கடந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்ற நேரம் அது. அன்னையின் திருத்தேர் பவனி 8 மணிக்கு சரியாக கிளம்பும். இன்று 7வது தேராக அன்னையினுடைய தேர் மிகப்பெரிய தேராக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அசைந்தாடி வருவது, அந்த தேரிலே அவள் அமர்ந்து நம்மை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பக்தர்கள் மத்தியிலே ஆவே மரியா, மரியே வாழ்க என்று சொல்லி அனைவரும் பக்தி உருக்கத்தோடு ஜெபிப்பதை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சியாகும்.

0: நேயர்கள் கேட்டது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்கியவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
3: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் 8:00.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். குட் டச் பேட் டச், இது வந்து நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எல்லா பெற்றோர்களும் சொல்லணும். ஏன்னா அதை குறிப்பா வந்து பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதை சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்லயே சரி, நம்ம யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களை ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேல அந்த குழந்தைங்களை தொட்டு பேசுறதையோ தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிறதையோ என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன் இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, இப்ப குழந்தைங்க வீட்டுல இருப்பாங்க, லீவுக்கு ஊருக்கு போயிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க தொடும் போது அவங்க வந்து எந்த எண்ணத்துல தொடுறாங்க, எந்த சிந்தனையில தொடுறாங்கிறத பொறுத்து அந்த டச்சோடைய மீனிங் மாறுது. இப்ப ஒரு குழந்தைய வந்து ஒரு அப்பா வந்து தலையில தொடுறாரு அப்படின்னா, அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிளஸ் பண்றாரு. அதே வந்து மத்தவங்க தொடரும் போது அதோடைய உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்ம என்ன மாதிரியான பீப்புள், எப்படி இருக்காங்க, அவங்க என்ன ரிலேஷன், அதெல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஒருத்தங்க வரும்போது அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நம்ம நாட்டோட கலாச்சாரம், அருமையான கலாச்சாரம், ரெண்டு கையால வணக்கம் சொல்றது. நீங்க ஹேண்ட் ஷேக் பண்றதை விட வணக்கம் சொல்லி சொல்லி பாருங்க, அந்த குழந்தைக்கு மரியாதை தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, தேவையில்லாம யாரையும் தொட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை உருவாக்குங்க. அப்ப இந்த லீவ்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க வீட்டு குழந்தைங்களும் வந்திருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து ஒரு சிரத்தை எடுத்து அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை எதுல ஆர்வமா இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபாட்டோட சேர்த்து இருக்காங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சம்மரு வீட்டுல வச்சுக்க முடியல, எங்கேயாவது ஒரு சம்மர் கோர்ஸ் அனுப்புறேன். சம்மர் கோர்ஸ் அனுப்புறது பிரச்சனை இல்லை, அந்த கோர்ஸ் வந்து அந்த சம்மர் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த சம்மர்ல வந்து எந்த யூஸும் கிடையாது. அதோட கண்டினியூட்டி ஒன்னு ஸ்கூல்ல இருக்கணும் இல்ல காலேஜ்ல இருக்கணும். அந்த கண்டினியூட்டி இருந்தது அப்படின்னா, இந்த லீவ்ல வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த போறதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க சம்மர் கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. வீட்டுல நமக்கு குழந்தைங்க தொல்லையா இருக்கு, அதனால எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அப்படிங்கறதுக்காக தயவு செஞ்சு ஒரு கோர்ஸுக்கு ஒரு இதுக்கு ஆக்டிவிட்டிஸ்க்கு அனுப்பாதீங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை மன விட்டு அவங்களோட பேசுங்க. நம்ம அந்த காலத்துல வந்து நைட்டு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியாவோ எதுவுமே கிடையாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஒரு போஸ்ட் கார்டு போட்டாதான் போய் சேரும். அப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாமா லெட்டர் போட்டிருந்தாங்க, அடுத்த வாரம் வராங்க, இப்படி அம்மா வந்து வந்த செய்தியை சொல்லுவாங்க, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்த பத்தி சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து வீட்டுல என்ன நடந்ததுங்கிறது அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். அதே போல இன்னைக்கு குழந்தைங்களோட ஒரு வேளையாவது உட்காந்து சாப்பிடுங்க. கேம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு நமக்கு ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கறது தெரியாமலே வயிறு பசிக்காக சாப்பிட்றத வந்து ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து என்ன சாப்பிட்றோங்கிறத புரிய வச்சு அவங்களுக்கு நீங்க இந்த லீவ் நாளில், ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் குழந்தைங்க பரபரப்பா கிளம்போம், ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போறதுல பரபரப்பா இருப்போம். அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க வேலை செய்யறதுல அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அந்த குழந்தையோட உட்காந்து பேசக்கூடிய நேரம் இருக்காது. ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்கூல் முடிஞ்ச வந்தோம்னா ஹோம்ஒர்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இந்த லீவ் நாளில் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நல்ல விதமாக அந்த குழந்தைங்களை உங்களால் வளர்க்க முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
2: உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்கவும், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்பும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
0: நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0438 இணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480-299-580 அலைபேசி எண் 9566-427-231. இந்த எண்களுக்கு தொடர்பு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட இணைஞ்சிருக்கிறது அறிவிப்பாளர் சுகப்ரியா. இன்னைக்கு நம்மளுடைய துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து போஸ்டர்ல வந்து என்ன கேள்வி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நேயர்கள் வந்து துளிவரம் பாட்டு நிகழ்ச்சியினுடைய போஸ்டர் முகநூல் பக்கத்தில் கமெண்ட்ஸ் பதிவில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது அப்படிங்கிறதையும்,

0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிற நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய முதல் நேர் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சி?
1: கூலி பாடத்திலிருந்து மோனியா பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

நேர்களே, நமது பண்பலையில் இன்று காலை 8:35 மணிக்கு உலக தசைநார் சிதைவு விழிப்புணர்வு நாள் குறித்து தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

இன்று காலை 8:45 மணிக்கு அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடார் ஆலய வீரகத்தி விநாயகர். இன்று காலை 9:05 அவசர உதவிக்கு 100 நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக நிகழ்ச்சி.

இன்று காலை 9:45 ஆலய உலா தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை நல்லாசிரியர் இரா செல்வகுமார் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க பண்பலையோடு எப்போதும் இணைந்திருப்போம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி காரைக்கால் பி எஸ் சத்தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேகனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: அபி பேரிச்சை நேரம் 8:20. அபி பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
5: Work from home. ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்ஸ் நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சிக்காக?
1: படத்துல இருந்து என்ன சுகமான ஒரு பாடல் இருக்கு, அது கொடுங்க.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில இருந்து. நமக்கு நன்றி. நேர்களே, நமது பண்பலையில் இன்று காலை 9:05 அவசர உதவிக்கு 100 நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக நிகழ்ச்சி.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சோழரி காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் சோழரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் சோழரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கரைக்கால் பண்பலை 100.3 நாம் அடைந்திருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வாடிக்கையாளர்களின் வேடுகோடு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள்

0: சைஸ் மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இன்றைக்கி நம்மளுடைய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் பண்பலையினுடைய பேஜில் நம்ம ஒரு போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் ஒரு கேள்வியோட. இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது அந்த கேள்வி. நேயர்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சரியான விடை அப்படியே டைப் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. யாரெலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கலாமா? கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஜோதி அனப்பன்பேட்டை, காட்டுமன்னார்கோவில் மடப்புறம் வேல்முருகன், திருவாரூர்

0: அமைந்துள்ளது அப்படிங்கிறது அந்த கேள்வி. நேயர்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சரியான விடையை அப்படியே டைப் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. யாரெலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கலாமா? கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஜோதி அண்ணப்பன்பேட்டை, காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, கடலூர் சுரேஷ் பேரளம் சந்தோஷ்குமார், திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், முகமது யூசுப், ஜஹபர் சாதிக் நாகூர், மேலவாஞ்சூர் சம்சுதீன், கோகுல், கௌசல்யா கதிரவன், திருவிடை மருதூர், பூவம் குபேர், மேலவாஞ்சூர் பாத்திமா, பாபு முள்ளக்காடு, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கு, பூவம் தினேஷ் ராஜ், யோகநாயகி அனல்யா, கவியரசன் பிரியா, பிரதாமராமபுரம், சென்னை வனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பூவம் நிலா, நாகை பாபு, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், கீழ்வேலூர் சத்யா பாபு, அம்மாபேட்டை வைத்தியநாதன், காட்டூர் சிவகுமார், ஆண்டிமடம் சரவணன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து சரியான விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. சரி, விடை என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் தாங்க அமைய இருக்கு. இந்த கடல் விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு செயற்கை தீவிலோ அல்லது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கடல் மேடைகளிலோ முற்றிலும் கடலுக்கு மேலே கட்டப்படக்கூடிய ஒரு விமான நிலையம் தான் இந்த கடல் விமான நிலையம். அதுபோல் 1994 கட்டப்பட்ட ஜப்பானில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது கடலிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு செயற்கை தீவில் முழுமையாக கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய அளவிலான ஒரு விமான நிலையமாகுங்க. இங்கே நம்ம இந்தியாவில் அமையக்கூடிய இந்த கடல் விமான நிலையம் மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் அமைய இருக்கு இல்லையா. இந்த விமான நிலையம், இந்த திட்டம் வந்து மும்பை பெருநகர பிராந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதையும் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்கிறதுக்கும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வழித்தடத்தின் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக செயல்பட இருக்குங்க. இந்தியாவின் முதல் கடல் விமான நிலையம் மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் அமைய இருக்கு. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:35.
1: உலக தசை நார் சிதைவு விழிப்புணர்வு நாள் குறித்து தஞ்சாவூர் குழந்தை நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள் தரும் தகவல்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு செப்டம்பர் 7 வந்து வேர்ல்ட் டுஷேன் அவேர்னஸ் டே, அதாவது உலக டுஷேன் தசை சிதைவு நோய் விழிப்புணர்வு நாள். டுஷேன் மஸ்குலர் டிஸ்டபி அப்படின்னா என்னன்னா, குழந்தைகளை குறிப்பாக ஆண் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு அரிய மரபணு குறைபாடு, ஒரு ரேர் ஜெனடிக் டிஸார்டர். இதனால் என்ன ஆகுறதுனா, குழந்தைகளோட திசைகள் வந்து படிப்படியாக பலவீனம் அடைந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பிரச்சனையினால, ஒரு ஜெனடிக் ப்ராப்ளத்தினால படிப்படியாக குறைந்து குழந்தைக்கு வந்து நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு எல்லாமே வந்து பிரச்சனைகள் ஏற்படும். நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் மருத்துவ பரிசோதனை, தடையற்ற கல்வி மற்றும் எல்லாவரையும் போல் வாழறதுக்கான சம வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை நம்மால் வந்து அழகாக மாற்ற முடியும். அதனால தான் இந்த வருடத்தோட முக்கிய மைய கருத்து வந்து வேர்ல்டு விஷயத்துக்கு ஆக்சஸ் சேஞ்சஸ் லைஃப்ஸ், நல்வாய்ப்புகளும் மருத்துவ வசதிகளும் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது. பிறவி உணம் என்றாலும் இதோடைய அறிகுறிகள் தெரிவதற்கு காலதாமதம் ஏற்படலாம். குழந்தை நடக்கிறதுக்கு 1 வயசு தாண்டி கூட நடக்கலாம், லேட்டாக நடக்கலாம். அது போக வந்து 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்குள்ள தான் இதோடைய வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதோடைய அறிகுறிகள் எல்லாமே அடிக்கடி கீழே விடுதல், ஓடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் சிரமப்படுவது, நடக்கிற டைமில் வந்து நடக்கும்போது வந்து உடனே இருபுறவும் ஆட்டிக்கொண்டே நடக்கிறது, இது போன்ற லட்சணங்கள் வந்து டுஷேன் மஸ்குலர் டிஸ்டபி இருக்கும். திசை சிதைவு நோயுடன் ஒவ்வொரு நாளும் போராடும் தம்பிகளுக்கும், அவர்களுடைய பகபலமாக இருக்கும் பெற்றோர்களுக்கும், பராமரிப்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் மரியாதைகளும். உங்களுடைய மன வலிமை உலகிற்கு ஒரு பாடம். சமூகத்தில் உங்களுக்கான தடையற்ற மருத்துவ வசதிகளையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க நாம் ஒன்றிணைந்து எல்லாரும் குரல் கொடுப்போம். நீங்கள் யாரும் தனித்தில்லை, இந்த உலகமே உங்களுடன் இருக்கிறது. வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தசை நார் சிதைவு விழிப்புணர்வு நாள் குறித்து தஞ்சாவூர் குழந்தை நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்

0: வழங்கிய தகவல்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் இன்று காலை 9:05 அவசர உதவிக்கு 100. நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக நிகழ்ச்சி. இன்று காலை 8:45 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடார் ஆலய வீரகத்தி விநாயகர் ஆலயம். இன்று காலை 9:45 ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை நல்லாசிரியர் இரா செல்வக்குமார் அவர்கள்.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கரகல் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு. எனக்கு வந்து இந்தியாவில் அமைய உள்ள முதல் கடல் விமான நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் முகநூல் பக்கத்தில் விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், நன்னிலம் சுப்பிரமணியன், கும்பகோணம் குமரன், அடுத்ததா தியாகராஜன், சசிகலா, மன்னார்குடி, கொடிக்கால் பாளையம் ஷால் ஜான், ஹாஜா நஜ்முதீன், அகரபோரத்தூர் ஹரி, அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், புதுத்துறை செல்வகுமார், சேப்பு விஜயராகவன் காரைக்கால், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், சோமசுந்தரம் சிவபுரி, சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, கோமல் சரவணன், புவனகிரி சுமதி பாபு, பாக்கியராஜ் கத்திரிப்புலம், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், நிரவி எம் என் நச்சுப்பிள்ளை, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், நாகூர் முகமது ஜலீல், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நாகப்பட்டினம் நெம்மேலி நந்தகுமார், மேடுபாளையம் ரவி, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், வீரவநல்லூர் கருணாநிதி, பேரளம் செந்தில்கண்ணன், வலங்கைமான் துரை, மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், காரைக்கால் ஸ்ரீதர், அதம்பார் கலைச்செல்வி, ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரி, ஆக்கூர் செல்லராஜா, கருணா சித்ரா கொள்ளிடம் கருணாநிதி, டி ஆர் பட்டினம் ரமேஷ், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அல்லிநகரம் மகாதேவன், கனியூர் அண்ணாதுரை. நிறைவு பெறுகிறது இன்றைய துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: சங்கத்தமிழ் மூன்றும் தாம், எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம், சங்கத்தமிழ் மூன்றும் தாம்
1: என்று தமிழ் கேட்ட தமிழ் மூதாட்டி ஔவை பெருமாட்டியைப் போன்று விநாயகப் பெருமானை வணங்கி காரைக்கால் பண்பலை படைத்தளிக்கும் அருள் தரும் ஆனைமுகன் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் மெய்யன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒளிவிழா வரும் இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிற திருமறைக்காடு அருள்மிகு திருமறைக்காடர் உடனுரைகின்ற அருள்மிகு யாழை பழித்த மொழியம்மை ஆலயத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கிற வீரகத்தி விநாயகரை இன்று நாம் தரிசிக்கவிருக்கிறோம். வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடர் ஆலயமானது நாகப்பட்டினத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தெற்கே தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆலயம். பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாக என்று காலமேக புலவரால் பாடப்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தென்கோடியில் வேண்டுவோருக்கு வேண்டும் மரம் தந்து, நாடுவோருக்கு நாளும் நலம் தந்து காத்தருளும் அருள்மிகு வீரகத்தி விநாயக பெருமானை இப்பொழுது தரிசிக்க நாம் வேதாரண்யம் வருகை தந்திருக்கிறோம். திருவாரூருக்கு தேரழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு என்று சொல்வார்கள். அதேபோல வேதாரண்யத்திற்கு விளக்கழகு என்ற பெருமைக்குரிய திருக்கோயில் வேதாரண்யம், வேதாரண்யேஸ்வரர் ஆலயம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேரமான் பெருமாள், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பர்ணதேவநாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், ராமபிரான், நான்கு வேதங்கள், அகத்தியர், முசுகுந்த சக்கரவர்த்தி, கௌதமர், விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர், நாரதர், பிரம்மர், கங்கை, காவிரி, தாயுமானவர், பரஞ்சோதி முனிவர் ஆகியோரால் வணங்கப்பெற்று புகழ்பெற்ற இந்த திருத்தலமானது சப்தவிட தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. ரிக், யஜூர், சாம, அதர்வன என நான்கு வேதங்களும் மனித உருக்கொண்டு திருமறை காடரை வழிபட்டு வந்த வேளையில் கலியுகம் தொடங்கியது. இதனால் கலக்கமுற்ற வேதங்கள் இந்த திருக்கோயிலின் வாயிற் கதவுகளை பூட்டிவிட்டு கைலாயம் சென்றுவிட்டதாகவும், அன்றிலிருந்து சிவனை தரிசிக்க வந்த பக்தர்கள் திட்டி வாசல் என்று சொல்லக்கூடிய சிறு வாயில் வழியாக சிரமப்பட்டு வணங்கி வந்ததை அறிந்த அப்பர் பெருமானும் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் வருகை தந்து திருக்கோயிலின் திருக்கதவை திறக்க அப்பர் பெருமானும் கதவை அடைக்க திருஞான சம்பந்தரும் பாடி புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில்தான் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சியளித்த தலமாக இந்த வேதாரண்யம் திருமறைக்காடர் ஆலயம் விளங்குகிறது. இப்படி புகழ்பெற்ற இந்த திருமறைக்காடு ஆலயத்தில் மூல முதல்வனும் முக்கண்ணனின் மகனுமான விநாயகப் பெருமான் இங்கே வீரகத்தி விநாயகராக காட்சியளிக்கிறார். ஆனைமுக வடிவான அப்பன் விநாயகப் பெருமான் இங்கே இந்த திருமறைக்காடர் ஆலயத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக காட்சியளிக்கிற கணபதி பெருமான் இங்கே மேற்கு நோக்கி அருள் புரிவது இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. திருவாரூர், திருநள்ளாறு, திருக்குவளை, திருநாகை காரோணம், திருக்காரவாசல், திருவாய்மூர், திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய சப்தவிட தலங்களுள் ஒன்றான இந்த திருமறைக்காடு திருக்கோயிலில் வீரகத்தி விநாயகப் பெருமான் தனி கோயில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, வேதாரண்யத்தில் நீராடல் முக்தி என்று முதியோர் மொழிக்கேற்ப வேதாரண்யம் கடலில் நீராடிவிட்டு மேற்கு நோக்கிய இந்த வீரகத்தி விநாயகரை வணங்கினால் நம்மை பிடித்த தோஷம் விலகி சந்தோஷம் அருளுவார் இந்த வீரகத்தி விநாயக பெருமான் என்று சொல்கிறது ஐதீகம். அருளை அள்ளித்தரும் ஆனை முகத்தானை விநாயகப் பெருமான் பஞ்சபூதங்களை தன் தொடர்பிலேயே வைத்திருப்பதாக ஐதீகம் சொல்கிறது. அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும், வாத நாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆலய விருட்சங்களில் மண் வடிவமாகவும், வன்னி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் விளங்குகிறார் என்கிறது ஐதீகம். அதேபோல் இந்த திருத்தலத்தில் வன்னி மரம் தல விருட்சமாக இருப்பதால் விநாயகப் பெருமான் நெருப்பின் வடிவமாக காட்சியளிப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இப்படி புகழ்பெற்ற வேதாரண்யம் வீரகத்தி விநாயகரே

0: பூஜை புனஸ்காரியங்கள் குறித்து சொல்ல நம்மோடு இணைகிறார் ஆலய தலைமை அர்ச்சகர் டி தியாகராஜ குருக்கள் அவர்கள்.
1: ஓம் ஸ்ரீராம வீரகத்தி விநாயக சுவாமி துணை. நமோ வீராதபதே, நமோ கணபதே, நமோ பிரதமபதே, நமஸ்தே அச்சுளம்போராய, ஏகதந்தாய, விக்ன விநாசினே, சிவசுதாய, ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நம. ராம வீரகத்தி விநாயகம் ஸ்ரீ நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் வேதாரண்ய மைய பகுதியில் இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. ராம வீரகத்தி விநாயகர் வந்து கோயிலுக்கு மேல்புறம் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறார். இவருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ராமருக்கே இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி ராவணன் சம்ஹாரம் பண்ணோம்னா அவர் பிரம்மகத்தி தோஷம் முடிஞ்சு பிடிச்சிட்டு அதை வந்து இங்கே வந்து வேதாரண்யத்தில் நிவர்த்தியான இடம். அதான் காலை தூக்கி உதைக்கிறப்பில் பிம்பம் அமைஞ்சிருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையார். இந்த விநாயகர் பற்றி என்ன கேட்டிங்கன்னா, இந்த நவராத்திரி பத்து நாள் கொடி அது தனி கொடிமரம் உற்சவம் உண்டு. இதில் பிள்ளையார் சேர்த்து உற்சவம். இந்த பிள்ளையாருக்கு வந்து இடுப்புலேருந்து பாம்பு இருக்கு, பாம்பு கட்டிக்கிட்டனால ராகு தோஷம் கிடையாது. அது இன்னும் சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிருந்து பிள்ளையார்கிட்ட. பிள்ளையாருக்கு தினம் ஆறு காலம் பூஜை நடக்குது. விசேட காலத்தில் எல்லாம் இதுக்கு நேவத்தையும் கொள்கட்டை அவள் சர்க்கரை எல்லாம் கலந்து வச்சிங்கன்னா எல்லா வேண்டுதலும் பெற்றுக் கொள்ளலாம். விநாயகருக்கு இந்த சிறப்பான நாள்னா சுக்லபட்ச சதுர்த்தி விசேடமாக நடக்கும். அதே மாதிரி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எல்லா திரவியங்களும் அவசியம் பண்ணி பிள்ளையாருக்கு கொள்கட்டை அவள் சக்கரெல்லாம் வச்சு நேவத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு ஆனால் அழிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து தரிசனம் பண்ணிங்க பிள்ளையார் சிலேருந்து ஒன்பது நாளைக்கு முன்னாடி கொடி பெரிய கொடி ஏறும். கொடி ஏறிய சாமி ரெண்டு காலமும் பத்து நாளைக்கும் பத்து வாரத்தில் நாலு வீதியும் சுற்றி வருவார். வந்து கடைசி நாள் வந்து மனிதர்கள் தீர்த்தம் அன்னைக்கு அந்த யாசால கும்பகெல்லாம் சுவாமிக்கு அவசியம் நடக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் தரும் ஆணை மோகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.
0: மெய்யன்பர்களே, ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் இலங்கையில் ராவணனை போரில் வதம் செய்த பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாகவும் அந்த தோஷம் துரத்தி வந்து ஸ்ரீராமரை தொந்தரவு செய்ய வேதாரண்யம் கோவிலுக்கு வந்தடைந்த ஸ்ரீராம பெருமான் இங்கு விநாயக பெருமானிடம் முறையிட, அப்போது விநாயக பெருமான் தனது வலதுகாலை தூக்கி ராமரை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை உதைத்து நீக்கியதாக இந்த தலத்தின் புராணம் கூறுகிறது. அதனால்தான் இந்த விநாயகருக்கு ராம வீரகத்தி விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், அதாவது பிரம்மகத்தியை வீரத்துடன் அகற்றியதால் வீரகத்தி விநாயகர் என பெயர் பெற்றதாகவும், அந்த கோலம்தான் வலதுகாலை தூக்கியபடி நர்தன விநாயகர் போல் மேற்கு நோக்கி காட்சியளிப்பது போன்ற சிறப்புடைய தலமாக இந்த தலம் விளங்குகிறது. வேதங்களால் கதவு அடைக்கப்பட்டு நாதங்களால் திறக்கப்பட்ட இந்த வேதாரண்யம் திருக்கோவிலில் அண்டி வரும் பக்தர்களை அரவணைத்து அருள்பாலிக்கும் ஐயன் வீரகத்தி விநாயகரை பார்க்கிற பொழுது எல்லையில்லா ஒரு பக்தி சிலிர்ப்பு, ஆன்மாவுக்குள் ஒரு உயிர்ப்பு, திருக்கோயிலின் பிரமிப்பு, தோற்றத்தில் பெரும் வியப்பு என இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஐயன் விநாயகர் தனது இடதுகாலை தரையில் ஊன்றி வலதுகாலை தூக்கி உதைப்பது போல் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களோடு இடது பக்கம் தும்பிக்கை வளைந்திருக்க, வலது கண் பார்த்தால் கோபத்திலும் இடது கண் பார்த்தால் சாந்த சொரூபமாகவும் ஐயன் வீரகத்தி விநாயக பெருமான் அற்புத காட்சியளிக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் பலிபீடம் என்பது வெளியில் இருக்கும். ஆனால் இந்த வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயன் விநாயகருக்கு நேர் எதிரே கருவறைக்குள்ளேயே பலிபீடம் அமைந்திருப்பது வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தின் உள்ளே 22 விநாயகர்கள் அருள்பாலிக்கிறார்கள். அதில் நான்கு விநாயகர்கள் தான் கருவறைக்குள்ளே அருள்பாலிப்பதை காண முடிகிறது. அதில் பிரதான விநாயகரும் வீரகத்தி விநாயகரும் வயிற்றில் சர்பத்தை கயிறாக கட்டியிருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. இந்த திருத்தலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற வீரகத்தி விநாயகருக்கு தனி கோயிலும் எதிரே தனி கொடிமரமும் அமைந்துள்ளது சிறப்பாக காண முடிகிறது. அருகிலேயே முருகப்பெருமான் மேலக்குமாரராக இவரும் மேற்கு நோக்கியே அருளாட்சி செய்வதை காண முடிகிறது. மேலக்குமாரர் என்ற இந்த முருகப்பெருமான் அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற கடவுளராக இங்கே காட்சியளிக்கிறார். பிரணவம் என்றால் தோற்றம் இல்லாதது. விநாயக பெருமானும் ஆதி இல்லாதவர். தோற்றம் உண்டானால் முடிவு என்று ஒன்று உண்டல்லவா. முதலும் முடிவும் இல்லாத முழுமுதற் கடவுளான விநாயகரை அம்மையும் அப்பனும் இணைந்து விநாயகரை கணங்களுக்கெல்லாம் தலைவனாக்கியதால் கணபதி என, கணேசர் என, கணாதிபன் என, கணநாதன் என பெயர் பெற்று இதோ வேதாரண்யம் திருக்கோயிலில் வீரகத்தி விநாயகராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மும்மந்திரத்தை பொழியக்கூடியவராகவும், கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கை அழித்தல் தொழிலையும், பாசம் என்னும் கயிறு ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருள் தரும் தொழிலையும் புரிந்து சிருஷ்டி, திதி, சங்காரம், திருவுபவம், அனுகிரகம் என ஐம்பெரும் தொழில்களை தன் ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் அருள்மிகு வீரகத்தி விநாயகர் தன் பார்வையை மேற்கு நோக்கி ஏன் அருள் புரிகிறார் என்றால், சூரியன்

0: மறைவு என்பது முடிவு அல்ல, என் அருட்பார்வையில் இருள்கூட பகலாகும் தொடக்கம்தான் என்பதை பக்தர்களுக்கு அருள்பாலிக்க மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் வேதாரண்யம் வீரகத்தி விநாயகர். இந்த திருத்தலத்தில் உள்ள மணி கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி பின் விநாயகரை வணங்கினால் பிரமகத்தி தோஷம் நீங்கி யோகம் தானம் தவம் செய்த பலன்களை அடையலாம் என்கிறது ஐதீகம். மெய்யன்பர்களே, மூல முதல்வனாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் நான்கு யுகங்களிலும் நான்கு திருநாமத்தில் அவதரித்ததாக கணேச புராணம் கூறுகிறது. கருத யுகத்தில் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்ததாகவும், பிள்ளையாரின் திருநாமம் மகா காடர் என்று வணங்கப்பட்டதாகவும், திரேதாயுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமத்திலும், துவாபராயுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷியாலும் தேவி வத்சலாவாலும் சிறப்பாக வளர்க்கப்பட்டதாகவும், கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து தர்ம நெறியில் நடப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுவதை நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கலியுகத்தில் இருப்பதால் விநாயகப் பெருமானின் அருளை பெற வேண்டிய அவசிய பிறப்பை நாம் இங்கே எடுத்திருக்கிறோம். மெய்யன்பர்களே, எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களைந்தே அருள் வழிகாட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி, அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து, தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே என்ற அவ்வை பெருமாட்டியின் அகவல் துதிபாடி, நித்தமும் இடையூரென்னும் நெடுங்காலும் பானஞ்சாடி, அத்திமா முகத்தோனாதி அகரர் வாரிதுழைத்த சக்தியின் சிவமும், மேவ சதுர்மறை வனத்துள் வீரகத்தியை உதித்து நிற்கும் களிற்றினை கருத்துள் வைப்பும் என்ற வீரகத்தி விநாயகருக்காக பாடிய பரஞ்சோதி முனிவரின் பதிகத்தை நெஞ்சில் நிறுத்தி, காரைக்கால் பண்பலையின் அருள் தரும் ஆனைமுகன் சிறப்பு தொடர் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் என்று அழைக்கக்கூடிய திருமறை காடு திருமறைக்காடர் ஆலயத்தில் தனிக்கோயில் கொண்டிருக்கிற அருள்மிகு வீரசக்தி விநாயக பெருமானை வணங்கிய மகிழ்வோடு நிகழ்வினை இல்லத்திலிருந்து கேட்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நலமும் வளமும் நாளும் தருவார் வீரகத்தி விநாயகர் என்று சொல்லி ஐயன் விநாயக பெருமானை தரிசித்த மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேர்களே.
1: அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று நாம் தரிசித்தது வேதாரண்யம் திருமறைக்காடார் ஆலய அருள்மிகு வீரகத்தி விநாயகர். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசை செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி நடேசை செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசை செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை. அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9:01.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்தநாயனார் கடலில் தங்கமின் விடும் விடாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்தநாயனார் அவதரித்த திருநுளை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை நாகேஷ்.

0: அப்புறம் திருமஞ்சன வீதி கும்பகோணம்
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: அடதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு திரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
7: ஒரு குடும்பத்தோட ஆரோக்கிய சாவியே நம்ம வீட்டு பெண்களின் கையில தான் இருக்கு. சமையலறைங்கிறது வெறும் சாப்பாடு செய்யற இடம் இல்லை, குடும்பத்தோட எதிர்கால ஆரோக்கியத்தை உருவாக்குற பாசறை. நாம சமைக்கிற உணவுல என்னென்ன சத்து இருக்கு, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னாலே டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. மெயினா பெண்கள் உடம்பையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு அக்கறையோட சமைச்சு தரும்போது அந்த வீட்டே ஆரோக்கியத்தாலும் சந்தோஷத்தாலும் நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா மட்டும் இருந்தா போதாது, உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கணும்ல. நாம செய்த சின்ன சின்ன தப்புக்களை, உணவில் இருக்கிற சத்துக்கள் எப்படி வீணாகுது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். மெயினா காய்கறி நறுக்கும் போது கழுவுன பிறகுதான் நம்ம சமைக்கணும். நறுக்குனதுக்கு அப்புறம் தண்ணியில போடுறது, தண்ணியில அலசிட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அதுல இருக்க சத்துக்கள் ஈஸியா வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸா இருந்தாக்கா வாட்டர்லயே அப்படியே தண்ணியிலே போயிடும். அதனால நம்ம எல்லா காய்கறிகளையும் நல்லா கழுவிட்டு அப்புறம்தான் கட் பண்ணுமே. காய்கறியில கொஞ்சம் பெரிய துண்டுகள்லாம் நறுக்குனா சத்துக்கள் ஆவியாகாமல் இருக்கும். சின்ன சின்னதா நறுக்கி நம்ம வேக வைக்க கூடாது. கொஞ்சம் பெரிய துண்டுகள்லாம் நறுக்கி வேக வைக்கும் போது அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை மூடி வச்சு சமைக்க பாருங்க, ஆவியில போற சத்துக்கள் திரும்ப உணவிலேயே தங்கிடும். அதே சமயம் சீக்கிரமாகவும் வெந்துடும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். ஃபியூவல் வந்து மிச்சம் பண்றது ரொம்ப அவசியம். அளவா தண்ணி ஊத்துங்க. காய் வேக வைக்கும் போது அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்தி வேக வச்சா அதுல இருக்கிற சத்து அப்படியே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால அதுல இருக்கிற சத்தை அப்படியே மூடி வச்சு அப்படியே நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அதை சமைச்சு சாப்பிடணும். சத்துக்கள் வீணாகாம இருக்கிறதுக்கு அதிக நேரம் வேக வைக்காதீங்க. லைட் கிரன்ச்சு, அரைவேக்காடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டாலே நமக்கு அதுல இருக்க சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். சமைச்ச உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தாதீங்க. திரும்பி திரும்பி சூடுபடுத்தினா அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணக்கூடாது. இனிமே சமைக்கும் போது இந்த குக்கரி ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சத்து எந்த உணவுல இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேயே முக்காவாசி பகுதி வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கூடியது கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், ஃபேட், அந்த மேஜர் நியூட்ரியன்ஸ் தான். அதுலேயும் தான் முக்காவாசி சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கூடியது அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி நிறைய தானியங்கள் நம்ம சாப்பிட்றோம். காய்கறி மற்றும் பழங்கள் உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், வாழைப்பழம், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லேயே பல வகையாக நம்ம பிரிக்கலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், மற்ற காய்கறிகள் எல்லாமே நம்ம வகைப்படுத்தி அது எல்லாமே நம்ம உட்கொள்ளலாம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

0: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்கவிருப்பது அவசர உதவிக்கு 100. நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சி இன்று செப்டம்பர் 7 சர்வதேச காவல் ஒத்துழைப்பு தினம். சிறப்பு நிகழ்ச்சியில் நேரலையில் உங்களுடன் இரா சுந்தர பாண்டியன். வணக்கம் சுந்தர பாண்டியன்.
10: வணக்கம் பிரபாகர். நம்ம நீங்க சொன்னது மாதிரி இப்ப காவலர் ஒத்துழைப்பு நாள், சர்வதேச காவலர் ஒத்துழைப்பு நாளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்டம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆபீஸ்ல நம்ம இருக்கிறோம். நாமணக்க நற்றமிழ் பாமணக்க தேன் துறைக்க சித்திக்க மொழி பேசுகின்ற இந்த நாக்கு தமிழ் வணக்கம் நன்மாகை போட்டப்படுறதான். ஆனா இப்ப இந்த இடத்துல நிக்கும் போது ஒரு பாதுகாப்புணர்வு, எதை பத்தியும் கவனம் பயமா இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புணர்வோட எப்படி ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மா அந்த உறவுகளோட இருக்கும் பொழுது உணர்வு இருக்குமோ அது போல காவல் அந்த அலுவலர்கள் மத்தியில இருக்கும் பொழுது நமக்கு வருது. ஆனாலும் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய குற்றங்கள், நிறைய தவறுகள். ஒரு பக்கம் தவறுகள் இருந்தா கூட ஏமாறிட்டு பதறாங்கள பொதுமக்கள், அப்பாவிகள், அவங்க நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. பொதுவா இந்த நாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச காவல் ஒத்துழைப்பு நாள். பல்வேறு தீவிரவாதங்கள், பல்வேறு வகையான குற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க காவலுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியத்துவப்படுகிறது அப்படிங்கறத அங்கீகரிக்கும் விதமாக தான் இந்த நாள் அனுசரிக்கிறதா அவங்க

0: சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட காவல் அலுவலகத்துல அதிகாரிகள் முதல்ல நம்ம பல்வேறு பணிகள் போல சொல்லி வேளாண்மையை எல்லா மக்களையும் சொல்லுகின்ற லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கும் போது காரைக்கால் பண்பலைக்காக அந்த நேயர்களுக்காக இந்த செய்திகளை கேட்போம் அப்படின்னு இப்ப நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல மாவட்ட காவல்துறைக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இன்னொன்னு இந்த அரை மணி நேரம் எப்பயுமே நம்ம முக்கியமான நேரமா கண்டிப்பா தவிர ஒவ்வொரு வரிகளையும் அவரோட அமல் பொதுமக்கள் நேயர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றோம். நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஏன் கேட்கணும்னு சொன்னது தெரியும். முதல்ல மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஐயா பாலச்சந்திரன் ஐயா இருக்கிறாங்க. அவங்க ஐயா
1: வணக்கம். முதலாவதாக காரைக்கால் எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த இனிய காலை வணக்கத்தை பாசத்தோடு தெரிவித்திருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றிங்க. இன்னும் 10 மணிக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்க, தொடர்ச்சியா வச்சிருக்கிறீங்க, இடையில நேரம் கொடுத்துருக்கிறீங்க. இப்ப நாங்க வந்தது என்னன்னா ஒரு கட்டுப்பாட்டு அறை, கட்டுப்பாட்டு அறை கண்ட்ரோல் ரூம், அது என்ன அதுல என்ன செய்வீங்க அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிட்டு மக்களுக்கான அடுத்தடுத்த இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஏமாற்று விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்த நல்லா இருக்கும். முதல்ல
1: ஆமா, அவசர காலத்துல எப்படி வந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறைதான் வந்து காவல் கட்டுப்பாட்டு அறை. அது என்ன சொல்றதுன்னா, அது நீங்க அப்படிங்கிற ஒரு தொலைபேசி வந்து பொதுமக்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். அங்க வந்து 24 மணி நேரம், அதாவது 24x7 இப்ப சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி எப்பவுமே சுழற்சி முறையில காவலர்களும் காவல் அதிகாரிகளும் பணியில் இருக்காங்க. நம்ம காவல் பணிங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் தான், சர்வீஸ் ஓரியன்ட் தான். அப்போ ஒரு தகவல் வந்து ஒரு அவசர கால தகவல், உதாரணத்துக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல், காலையில பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் ஒரு போக்குவரத்து நெரிசல், இல்ல ஒரு விபத்து நடந்திருக்கு, இல்ல ஒரு பொது இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, இந்த மாதிரி தகவல்கள் வந்து சொன்னோம்னா இமிடியட்டா வந்து இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவு சீக்கிரமா போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பத்து முக்கியமான ஒரு பணி வந்து இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில நடந்துட்டு இருக்குது. வாட்ச் பண்றதுக்கு அதாவது கண்காணிப்பு சொல்லி ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. அந்த டேட்டா சென்டர்ல எல்லா கேமராக்களுடைய கேபிள்ஸ் எல்லாருமே அதுல விரும்பமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்இடி வந்து டோட்டலா தெரியும். ஒரு எல்இடியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு 40 கேமரா செய்திகள் வந்து அது இது மாதிரி நாங்க எவ்வளவு கேமரா போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி வச்சு அதை வந்து காவலர்கள் 24 hours அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன என்ன முக்கியமா வந்து சீக்கிரத்துல அதை பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது இடர்பாடு இருந்தா நமக்கு தகவல் வராட்டா கூட அவங்களே வாலண்டியரா அந்த சென்டர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொல்லி அதை நிவர்த்தி பண்ணி சேருண்டு. சிசிடிவிங்கிறது சும்மா கூட இப்ப வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துல கஜா புயல், அதுக்கு முன்னாடி வந்து சுனாமி, இந்த மாதிரி இயற்கை பேரிடர் சமயத்துல எதுவுமே இருக்காது.

0: மக்கள் புகார் கொடுக்கலாம் கூட அது நேரடியாக கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே ஒரு பயம் இல்லாம இருக்கு. ஆனா நீங்க சொல்லிட்டே வரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டுட்டு இந்த பீரியடர் காலங்கள்லாம் இந்த கேமராக்கள் எல்லாம் செயல்பட முடியாம போயிடும், கீழே விழுந்துடும், எதுவும் நடக்கும். அப்பெல்லாம் எப்படி சொல்றது?
1: ஆமா, இது நல்ல கேள்வி. இந்த மாதிரி டைத்துலதான் நாங்க வந்து அந்த VHF செட்டுன்னு வச்சிருக்கோம், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி செட்டு, அதாவது வாக்கி டாக்கி. அதுல வந்து நாங்க தொடர்பு கொண்டு காவல் பணியை வந்து நாங்க செய்யறோம். அந்த சுனாமி டைத்துலையும் சரி, மற்ற கஜா புயல், நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து கட்சியாளர்கள் அமைச்சர்களுக்கு கூட அந்த VHF பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அந்த நேரத்துல அது இன்னொரு ஆல்டர்ல இருக்கு
0: எப்படிப்பட்ட புகார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படிப்பட்ட புகார்கள்? பல்வேறு புகார்கள் வருகின்றன. குறிப்பா நிறைய புகார்கள் குறைந்த வெட்டிக்கு லோன் தரேன்னு சொல்லி, ஒரு ஒரு காசு வெட்டிக்கு லோன் தரேன்னு சொல்லி மெசேஜ் மூலயமா நமக்கு அனுப்புவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே மக்கள் வந்து லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது, பேங்க்ல கிடைக்காது. இவங்க வந்து மெசேஜ் மூலயமா வாங்குவாங்க, நமக்கு வந்து குறைந்த ஒரு காசு வெட்டிக்கு வட்டி லோன் தராங்க அப்படி சொல்லி அங்க அந்த மொபைல் ஏதாவது நம்பர் வந்துருக்கு, அதுக்கு கால் பண்ணி அவங்க பேசுவாங்க. அவங்க உடனே வந்து நான் நல்லாஜி பினான்ஸ்ல இருந்து பேசுறேன், முத்ரா பினான்ஸ்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் வந்து டாக்குமெண்ட் இல்லாம உங்களுக்கு மக்கள் வந்து பட்ஜெட் அவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க போது அவங்க சொல்லுவாங்க சார் உங்களுக்கு வந்து குடி சீட்ல வந்து லோன் கேட்டு தர சொல்லிட்டு டாக்குமெண்ட் பேசுறாங்க. எந்த லோனையும் டாக்குமெண்ட் பேச சொல்லி யாரும் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம லோன் எடுத்துக்கிறது யாரும் யாராவது டாக்குமெண்ட் பேசு அப்புறம் வந்து முன்னு அப்படின்னு சொல்லி 5 லட்சத்துக்கு லோன் வச்சு 5 லட்சம் கட்டணும் தான் இருக்காங்க. இப்ப 5 லட்சம் 5 லட்சம் கட்டணும் இருக்காங்க. அதுல வந்து இப்ப 5000 கட்டிட்டு வந்து கேட்டு கூடாதுன்னு இருக்கிறாங்க. கம்மிங் வச்சு விவரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடனே அவங்க வந்து ட்ரீட் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு லொக்கேஷன் போட்டு பார்த்தோம்னா இங்க லோக்கல்லே நாட்டாண்டு பார்க்கவும் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத் அப்படி ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க இங்க நம்ம தமிழ்நாட்டை இந்த லோன் எடுத்து இருக்காங்க. பொதுவா நேரில் யாருக்கும் தெரியாது நம்ம வாங்கிடுவோம், மற்றவங்களுக்கு தெரியாது அதனால வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த போன் வரும்போது அவங்க வந்து படத்தை கொடுப்போம். உடனடியா காவல்துறை சொல்லப்போ அவங்க நான் தூர வந்து சரியான இருப்பாங்க. அடுத்து சார் என்ன மாதிரி போடணும்? அடுத்து வந்து எபிகேஷன் ஆடியோ சொல்லாது, அதுக்கு இன்ஸ்டா வந்து பேஸ்புக் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஏமாற்றுவாங்க. அந்த இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேமு, டெலிகிராம் ஸ்கேமு, ஸ்காலர்ஷிப், டிஜிட்டல் அரசு, அடுத்து பேங்க் அப்ளிகேஷன் பத்தி உங்களுக்கு வந்து ஏடிஎம் ஆடியோ பண்ணுறோம், உங்க ஓடிபி ஏடிஎம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ண கூட ஏடிஎம் சொன்ன நம்ம அக்கௌண்ட் 1,50,000 எல்லாத்தையும் எடுத்து அதனால அவங்க அடுத்து நம்ம வந்து ஆர்த்தி பாலாஜி இந்த மியூல் அக்கௌண்ட் தான்.
2: மியூல் அக்கௌண்ட்னா மியூல்னா சலுகை, சலுகை எப்படி பொடி சுமக்குமோ அதே மாதிரி திருட்டு பணத்தை சுமக்குற அக்கௌண்ட் தான் மியூல் அக்கௌண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டிராஸ்கர் வந்து ஒருத்தவங்களை ஏமாத்துறான்னா நேரடியா ஏமாத்தி பணம் வாங்க மாட்டான், அவன் இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண அவன் பயன்படுத்திக்குவான். இது எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆசை காட்டுவான், இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற சோசியல் மீடியால வீட்டுல இருந்தே பணம் சம்பாதிக்கலாம், பார்ட் டைம் ஜாப், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 2க்கு கொடுங்க, மாசம் 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு, 50,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவான். நாம என்ன பண்ணுவோம், இதை சம்மதித்து சரி நம்மளுக்கு 2 கிடைக்குது, பணம் கிடைக்குது, சரி ஒரு விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஓடிபி கொடுப்போம். ஃப்ராட் பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும், அந்த பணம் வந்து வேற ஒருத்தரை ஏமாத்தி நிறைய ஸ்கேம் இருக்கு. இப்ப முன்னாடி பேசினவங்க சொன்ன ஸ்கேம் அடிப்படையில பணம் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த 2வது நடக்கிற டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் வந்து இன்னொருத்தரை ஏமாத்தி ஃப்ரெண்டுக்கு அந்த அக்கௌண்ட்டை வாங்கி அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. இப்படி பல லட்சம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு

0: இன்ஸ்டால்மெண்டா பல இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவன் வந்து காஸ்ட் என்ன பண்ணுவான், அந்த அமௌண்ட் வந்து அவன் ஏதோ ஒரு விதத்துல வித்ட்ரா பண்ணி கிரிப்டோவா மாத்தி அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா சஸ்பெக்ட் அக்கௌண்ட்னு பார்த்தோம்னா நாம ரெண்டுக்கு கொடுத்த அக்கௌண்ட் தான், நம்மளோட அக்கௌண்ட் தான் வந்து போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. விக்டிம் இருந்து பணம் நேரடியா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி நாம வந்து ஃபர்ஸ்ட் மாட்டுவோம். நாம வந்து ஒரு மியூல் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கும் பட்சத்துல வந்து நாம தான் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க போலீஸ். இதனால என்ன ஆகும்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பர்மனண்டா வந்து ஃப்ரீஸ் ஆயிடும்.
1: அதனால நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம வாங்கக்கூடாது சரியா இடத்துல.
0: இதுல இருந்து எப்படி தப்புனா யாராவது இதே மாதிரி லிங்க் பார்ட் டைம் ஜாப் மூலமா அக்கௌண்ட் யாருக்கும் ரெண்டுக்கு கொடுக்காதீங்க. தெரியாத நம்பர் பணம் அனுப்பினா கூட நாம அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. டைரக்டா நம்ம பேங்க்கு இல்ல போலீஸ்க்கோ போய் இது மாதிரி என்னோட நாலேஜ் இல்லாம என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதற்கான கம்ப்ளைண்ட் தான் நம்ம ரைஸ் பண்ணலாம். ஜாபுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் சிம் கார்டு கேட்டா ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க.
1: ரொம்ப நன்றி. என்ன பணி
0: நான் சைபர் சேஃப்டி போலீஸ் எக்ஸாம் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஒர்க்
1: பண்ணிட்டு இருக்கேன்.
2: பெண்கள் பெண்கள் எல்லாருமே வெளியில போய் ஆன்லைன்ல மெயினா அந்த சோசியல் மீடியா எல்லாருமே அதுல வர்ற ட்ரெஸ் இருந்த பொருட்கள்லாம் என்ன
1: பண்றாங்க,
2: எப்படி ஒரு ஏமாற்றம் பண்றாங்க அப்படின்னா 8,000 ரூபாய் பொருளை உங்களுக்கு 4 ரூபாய்க்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டீங்கன்னா நம்ம மக்கள் அது தெரியாம கீப் பண்ணி வாட்ஸ்அப்ல போயிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி என்ன ஏதுனே தெரியாத ஒரு ஆப் அதை டவுன்லோட் பண்ணி அது மூலியமா அவங்களோட ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னா பொண்ணு கேட்டான்னு பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், ஜிபே மூலியமா பணத்தாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போடுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கிருந்து டெலிவரி சார்ஜ் இன்சூரன்ஸ் சார்ஜ் அப்படின்னு எதையோ சொல்லி ப்ராடக்ட் நமக்கு வராது. ஏன்னா நம்மகிட்ட இருந்து பைசாவா வாங்கிடுவாங்க. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்பகமான ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க
0: நமது இந்திய அரசாங்கம் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பா இணையவழி சேவையை பயன்படுத்துவதற்கு சில அப்ளிகேஷன் வந்து வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது வந்து சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்புறம் வந்து எம் கவாஸ்டி அப்படின்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுல சில யூசஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒன்னொன்னா நான் சொல்றேன். சக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஞ்சார் சாத்தி வெப்சைட்ல ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து எப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்பேம் கால் பண்றாங்க இல்ல ஃப்ராடு கால் வருது, அதை நான் எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும், அதை எப்படி நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணணும்னா அந்த சஞ்சார் சாத்திக்குள்ள போயிட்டு சக்ஷுங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பேம் கால் நம்பர் கேட்கும். அப்புறம் எந்த டைம்ல அந்த கால் ரிசீவ் ஆனது அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கேட்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ள அதை நம்ம தொலைத்தொடர்பு துறை வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இப்ப ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேம் கால் இதெல்லாம் எதுவுமே வராது. ஆப் வந்து சஞ்சார் சாத்தி எம் கவாஸ்டி
1: சைபர் குற்றவாளிகள் எப்படி
3: சார்? குட் மார்னிங் சார். என்னோட பேர் வந்து முத்துக்குமரன்.
1: என்ன வருகிறீங்க சார்?
3: 2nd நிலை காவலர் சைபர் சென்னை. இப்ப நம்ம வந்து சைபர் கிரைம்ல அக்கௌண்ட்ஸ்ல ஈடுபட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் இப்ப எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு முன்னாடி பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நீங்க எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா ஒரு அரசு அமைப்புகளோ அல்லது காவல்துறையோ வீடியோ கால்ல யாரையும் விசாரணை செய்யவோ கைது செய்யவோ மாட்டார்கள். இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ ட்ரால் அல்லது காவல்துறையில இருந்து

0: பேசுவதாக கூறி உங்கள் பெயரில் சட்டவிரோதமான பார்சல் வந்துள்ளது அல்லது சட்டவிரோதமான பரிமாற்றம் நடந்துள்ளது மீள கொண்டு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள விக்டிம் கால் பண்ணி அவங்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது. அப்போ அரசு அமைப்புகளில் இருந்து கால் வராதுங்கிறது விக்டிம்க்கு, அதாவது பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாலே அவங்க பிரிவென்ஷன் பண்ணிக்கலாம். அதே பகுதி நேர வேலை மோசடிகள் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் நிறைய எல்லாம்
1: ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து இல்லாம நாமக்கல் கூடுதல் காவல் கண்காணிப்பு அதுல எல்லாம் இப்படி எப்படி பண்ணலாம் போலாம் செய்யறது இப்படி எடுத்து வந்து உதவி பண்றது அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்காங்க. அதனாலதான் இந்த பொறியியல
2: அதாவது ஒரு பழமொழிக்கு அது இருக்க கூடாது, மனிதனாக எதிர்க்கக்கூடாது. இப்போ நிறைய சைபர் குற்றம் பத்தி எல்லாமே சொல்றாங்க. சைபர் குற்றவாளிகிட்ட நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது 1930 1930 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்க தொலைபேசிகளை அழைத்து எடுத்து நீங்க பேசி நீங்க எந்த மாதிரியான புகாரோ அதை நீங்க அதுக்கு சொல்லலாம், சொன்னா அவங்க பதிவு பண்ணுவாங்க.
1: 1930 1930 பெரிய நம்பர் எல்லாம் தெரியும், போலீஸ் சொல்றது ஸ்டேஷன் நம்பர் இல்லையா தேட வேண்டியது, எங்கிருந்து வேணாலும் 1930.
2: அதனால வந்து ஈஸியா கிடைக்கும். சரி, இப்போ ரொம்ப சொல்லுவாங்கல்ல மாசக்கணக்கா வச்சு செஞ்சுட்டாங்க அது மாதிரி உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா cybercrime.govin அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க எப்படியெல்லாம் ஏமாந்தீங்க எப்பப்பெல்லாம் பணம் அனுப்பிச்சீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுல அப்லோட் பண்ணி உங்க புகாரை வந்து நீங்க பதிவு செய்யணும்.

0: நேரலை நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். நேரலையில் இரா சுந்தர பாண்டியனோடு.
1: வணக்கம். அப்பப்ப எப்பயுமே மக்களுக்கு சொல்லி செய்யறது கிடையாது, ஆனாலும் விடாம நம்ம சொல்லி செய்யறதுதான். நேரில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தொலைபேசி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 1930 அப்படிங்கிற எண்ணையும் இந்த இணையதள முகவரி www.cybercrime.gov அப்படிங்கிற முகவரியிலையும் நம்ம வந்து புகார் கொடுக்கணும். அப்படி நீங்க புகார் கொடுக்குற பட்சத்துல அது சென்சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். இப்ப எப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைநகரில் ஒரு காவல்நிலையம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன். அது எங்க இருக்குன்னு கேட்டா, எல்லா மாவட்டத்திலையும் எஸ்பி ஆபீஸ்ல தான் அது இயங்குது. இப்போ ஊர் நிலையம் பார்த்தா நம்ம மாவட்டத்தில் காவல் நிலையம், சைபர் கிரைம் பொறுத்தவரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சேவை செய்யறதுக்கு தற்போதைக்கு ஒரு காவல் நிலையம் தான் இருக்குது. ரெண்டாவது, இப்ப நான் ஏன் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, என்னைக்கு வந்து

நம்ம சமுதாயம் நம்ம மக்கள் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை பேர்ல மற்ற மற்ற ஜிபே அதுல எனக்கு சொல்லாம அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் இருக்க மாட்டோம். நேரடியா போய் நம்ம பொருள் வாங்கும் போது பணத்தை எழுதுவோம் அந்த விஷயத்தை போட்டு எழுதி கொடுத்த காலம்லாம் போய் இப்ப வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நம்ம பே பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பணத்துக்கு வெளியில வரவே கிடையாது, வீட்டிலயே வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த சைபர் குற்றவாளிகள் வந்து ஃபீல்ட மாத்திட்டாங்க, மாத்தி இப்ப வந்து இதுல ஈடுபட்டு ஜனங்களை ஏமாத்துறாங்க. சைபர் குற்றம்னா அது என்னமோ போல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இந்த மாவட்டத்துல இந்த சின்ன மாவட்டத்துல ஒரு நாளைக்கு 10 புகார் வருது, 10 புகார் வருது. இப்படி இருக்கும்போது நீங்க நம்ம நம்ம ஸ்டேட் லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பல கோடிகளை வந்து ஒவ்வொரு மாதமும் ஜனங்க வந்து இழந்துருவாங்க. இழந்துட்டு ரொம்ப 19-30 சொல்றாரு இல்லையா அவசர உதவி. அவசர உதவிக்கு

0: மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வெளியில வரவே கிடையாது, வீட்டிலயே வச்சுக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த சைபர் குற்றவாளிகள் வந்து ஃபீல்ட மாத்திட்டாங்க, மாத்தி இப்ப வந்து இதுல ஈடுபட்டு ஜனங்களை ஏமாத்துறாங்க. சைபர் குற்றம்னா அது என்னமோ போல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இந்த மாவட்டத்துல, இந்த சின்ன மாவட்டத்துல ஒரு நாளைக்கு 10 புகார் வருது, 10 புகார் வருது. இந்த இப்படி இருக்கும்போது நீங்க நம்ம ஸ்டேட் லெவல்ல எடுத்துட்டோம்னு சொன்னா பல கோடிகளை வந்து ஒவ்வொரு மாதமும் ஜனங்க வந்து இழந்துருவாங்க. இழந்துட்டு ரொம்ப 19-30 சொன்னார் இல்லையா, அவசர உதவி, அவசர உதவிக்கு 100 மில்லியன். ஆமா, அதை அழைத்தா எழுதி அவசர எண்ணுக்கு சைபர் குற்றவாளி சொன்னதெல்லாம் 100 கழிச்சு சொன்னாங்கன்னா அந்த காலர் சொல்றாரு 19-30 எண்ணுக்கு நீங்க தொடர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் வந்து இவங்களை வழி கடத்துவார். எந்த பிரச்சனையும் 100 கண்டிப்பா உள்ளதா அவங்க சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா வந்து எந்த பிரச்சனையா இருந்தா நீங்க 100 கூப்பிடலாம். குழந்தைகளுக்கு 10 துணிப்பட்டு, சைல்டு ஹெல்த் லைன் 10 துணிப்பட்டு, ரோட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 10-73, 10-77, டிராபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா 103, அவசர உதவிக்கு 103. இது மாதிரி நிறைய 3.3 நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன். ஆமா, சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 1-4-5-6-7 அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சம்பந்தமான விவரங்களை சொல்ல, என் மகன் வந்து எனக்கு கவனிக்கிறது இல்லை, எனக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்கு, எனக்கு தங்குறது கிடமில்லை, இந்த மாதிரியான புகார்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க. இது வந்து இப்ப காவல்துறையிலும் கிடையாது, மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்படக்கூடிய இது எல்லாமே. ஆமா, இந்த எல்லா எண்ணுமே வந்து சில எண்கள் வந்து எங்க மாவட்டத்துல கண்காணிக்கிறோம், சில மாவட்டங்கள்ல ஹெட் குவார்டர்ஸ் வந்து அதை கண்காணிச்சு தகவல் மற்றவர்களுக்கு அனுப்பிச்சு மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். சில இது வந்து வெளிநாட்டுல அப்படி மாட்டிக்கிட்டாங்க, அதன் மூலமாக பணம் பறிக்கப்படுறதா சொல்லலாம். நீங்க பத்திரிகை ஏதோ படிச்சுட்டு, அதாவது சைபர் டெரரிசம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க இப்ப எப்படின்னா ஹிந்தி பேசக்கூடியவர் வந்தாருன்னா நம்ம என்ன செய்வோம், ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு ஒரு லைசன் மாதிரி போட்டா வேலைகள்லாம் ஒழுங்கா நடக்கும் அப்படிங்கறக்காக அவரை வச்சுட்டு. அதனால சைபர் குற்றவாளி என்ன பண்றான், ஒரு ஒரு ஏரியாலையும் இப்ப வந்து மாயவரத்துக்காரனை ஏமாத்தணும்னா மாயவரத்துல இருந்து ஆள வச்சுக்கிறான் பக்கத்துல, திருச்சிக்காரன் அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் இருக்கு இல்லையா, தொடர்ந்து கொள்ளலாம். அப்ப அவருக்கு வந்து அந்த கோப்பகத்தை தெரியும், மாயவரம் தெரியாதுன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அங்க இருக்கிறது, அந்த ஆளுங்களை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்களை ஏமாத்தணும். இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து பொய்யான தகவல் கொடுத்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வேலை இருக்கு, நீங்க சேல்ஸ்மேனு இதெல்லாம் தரணும் அரைச்சிட்டு போய் அங்க வச்சு சாப்பாடு கொடுக்காம அவங்களோட சித்திரவதை பண்ணி சூடு போட்டு சவுக்கடி கொடுத்து நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி அவங்க 2-3 கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க, முடியல. அப்புறம் அவனுடைய ஆசைக்கு எடுங்க மாதிரி அவங்க அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. நீங்க நான் சொன்னா நீங்க ரொம்ப
1: அவங்கள வச்சு அப்புறம் இங்க உடம்புல செஞ்சாங்களா?
0: ஆமா, அங்க அவங்க வச்சு அவங்கள வச்சு இங்க இருக்கிற நம்ம நபர்களை தொலைபேசி மூலமா கான்டாக்ட் பண்ணி அவன் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் செய்யறானோ, என்னென்ன சைபர் கிராமி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதுபடி சொல்லி கருவியா பயன்படுத்தி ஏமாத்தி அந்த மூல பொருளை பணத்தை பெற சொல்லி அந்த பணத்தான வேலன்ஸ்ல எடுத்து
1: இந்த மாதிரி வழக்கில் சமைச்சிருக்கீங்களா?
0: அதாவது இந்த மாதிரி போய் அங்க மாட்டிட்டு அவங்கள நாங்க வந்து ஒரு இப்ப கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி எங்க தலைமையகத்துல சென்னையில 9 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ரெஸ்கியூ பண்ணி அவங்கள்ட்ட வாக்கு மூலம் வாங்கி அவங்க மேல வளர்த்து தொடர்ந்து எல்லா நடவடிக்கைகளையும் போயிட்டு இருக்கு. இது குறிப்பா பாத்தீங்கன்னா கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல தான் இந்த செயல்கள்லாம் நடக்குது, அதிகபட்சமா நடக்குது, அங்க இருந்துதான் இது செய்யறாங்க. இதுக்கு பேரு தான் சைபர் டெரரிசம்னு பேரு. இந்த மாவட்டத்துல, சின்ன மாவட்டத்துல 246 பேர் அந்த நாடுகளுக்கு போய் இன்னும் திரும்பாம இருக்காங்க. வீட்டுல போய் கேட்டாலும் சரியான சிங்கம் எப்பவாது பேசுவாரு, எனக்கு இல்லையா உங்க பையன் நம்பர் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து பேசுவாங்க. அப்ப நமக்கு நேச்சராவே ஒரு சந்தேகம் வருது பாத்தீங்களா.
1: இந்த மாதிரி நிகழ்ச்சியும் இப்படி விழிப்பாருக்கு கிட்ட நிகழ்ச்சியில் நிறைவு கொடுத்தோம். நீங்களும் அடுத்த நாயத்தமா இருக்கீங்க, இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒதுக்கி இந்த ஒரு நெருக்கடியான வேளாண் திருவிழா இந்த பக்கம் உண்டு நிர்வாக சம்பந்தப்பட்டது எதை வரையிலே கொடுத்துருக்கீங்க. பொதுவா மக்கள்

0: எந்த இதுல நீங்க காவல்துறை உடனே பயன்படுத்தணும், என்னென்ன வாய்ப்புகள் சொல்லுங்க.
1: இல்ல காவல்துறையினால காவல் உங்கள் நண்பன் சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்க புரிஞ்சுக்கிற பொறுத்துதான் இருக்கு. போலீஸ்காரர் ஐயோ அவங்க பிரச்சனை தாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாரு, காவலர் என் நண்பன் சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பார்வை. நான் எங்களை பொறுத்த பொறுத்துல பசு வந்து எப்பவுமே வந்து அது என்ன சாப்பிட்டாலும் பால் வந்து இருக்கும். அது மாதிரி காவல்துறையில ஒரு சிலர் அப்படி இப்படி இருக்கலாம். நீங்க கேள்வி எல்லாரும் அது எல்லாத்துலயும் இருக்கும். அது சட்டம் பாதுகாப்பு, சட்டம் சட்டம் தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு. நேயர்களுக்கும் சட்டம் தான் பாதுகாப்பு, காவலர்களுக்கும் சட்டம் தான் பாதுகாப்பு. அதனால நம்ம முடிந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். நம்ம ஆறாவது அறிவு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தர் லோன் தராரு வீட்டு வரி, ஒருத்தர் 100 ரூபா புள்ள 30 ரூபாய்க்கு தராரு. இந்த ஆறாவது அறிவு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நீங்க ஏமாற மாட்டீங்க. அதனால எந்த காரியம் செஞ்சாலும் சிந்தித்து செயல்படணும்னு நேர்களை அந்த
0: அழகா சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கே பாலச்சந்திரன் சார், நீங்க என்ன கொடுத்தாலும் பசு பாலதான், என்ன சிக்ஸ்டல் சொன்னாலும் உங்களை பாதுகாக்க நினைக்கிறோம். ஒரு லேயர் போல மிஸ்ஸே எனக்கு அந்த உணர்வுனா உங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். மீண்டும் ஒரு முறை இது மாதிரி சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அவசர உதவிக்கு ஒரு சர்வதேச காவல் ஒத்துழைப்பினால நாகப்பட்டினம் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து கூடுதல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் அவங்க ஐயாவுடைய இந்த சகாக்களோட பேச நேரம் திரும்புகிறோம்.
2: நேயர்கள் கேட்டது அவசர உதவிக்கு 100. நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலை. நேரலையில் இணைந்தார் இரா சுந்தரபாண்டியன்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
15: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
16: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
17: கோபால் பல் பொடி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்கப்பெறுப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: இன்று செப்டம்பர் 7, வரலாற்றில் இந்த நாள். இன்று அகில உலக தூய காற்று நாள். ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 7 தூய காற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நாளாக கடைபிடிக்கிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் காலநிலை நடவடிக்கைக்கான தூய காற்று. காற்று நம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கும் காற்றின் தரம் நம் வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறது. எனவே தூய காற்று என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்வின் தேவையும் காற்றுதான்.
2: இன்று 1822 பிரேசிலின் சுதந்திர தினம்.
1: இன்று சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு நாளும் கடைபிடிக்கப்படுகிறது. எல்லைகள் தாண்டி நடைபெறும் குற்றங்களை எதிர்கொள்ள நாடுகளுக்கிடையிலான காவல்துறை ஒத்துழைப்பு அவசியம் என்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது. 2022 ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்த நாள் நிறுவப்பட்டது.
2: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தேசிய திரைப்பட விருதுகள், நந்தி விருது, தமிழ்நாடு அரசு கலைபாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றவரும், தெலுங்கு சினிமாவின் முதல் இயக்குநராகவும் பெண் இயக்குநராகவும் பெண் சூப்பர் ஸ்டாராகவும் அறியப்பட்ட, முதலாக தான் இயக்கிய சந்திரராணி மூலம் பெரிதும் பேசப்பட்ட பி. பானுமதி ராமகிருஷ்ணா அவர்களின் பிறந்த தினம் என்று. இந்திய நடிகையாகவும் பாடகியாகவும் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குநர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், படத்தொகுப்பாளர், ஸ்டூடியோ உரிமையாளர், நாவலாசிரியர் உள்ளிட்ட பல்முக திறமை கொண்டவர்.
1: இன்று தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படும் நாடக ஆசிரியர், நாடக நடிகர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் பிறந்த ஆண்டு 1867. அதேபோல் இன்று இலாபத் அவர்களுடைய பிறந்த நாள். சட்டம் பயின்ற சமூக செயல்பாட்டாளரான அவர் 1972 சுய தொழில் செய்யும் பெண்களுக்கான அமைப்பான சேவாவை தொடங்கினார். பெண்கள் தங்களுடைய உழைப்பின் மூலம் பொருளாதார சுதந்திரத்தையும் சமூக மரியாதையையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் நீண்டகாலம் பணியாற்றியுள்ளார்.
2: கலப்பின அரிசியின் தந்தையுமான சீன நாட்டின் குடியரசு பதக்கம் வென்ற யுவாங் லாஃபின் அவர்களின் பிறந்த தினம் என்று. 1930 சீன வேளாண் விஞ்ஞானி மற்றும் கண்டுபிடிப்பாளர் ஆவார்.
1: இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா துவக்கப்பட்ட நாள் என்று. மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த வங்கி 1906 செப்டம்பர் 7 துவங்கப்பட்டது. 1969 முதல் நாட்டுடைமையாக்கப்பட்ட இந்த வங்கி இந்தியாவின் 4வது மிகப்பெரிய வங்கியாகும்.
2: 1989 குரோனோ போட்டோகிராஃபிக்கான காப்புரிமையும், 1905 ஃபிரீம்களை பயன்படுத்தி இரு வண்ணங்களில் திரைப்படத்தை எடுக்கும் ஆரம்பகால தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமை உள்ளிட்ட 70 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி காப்புரிமை பெற்றவருமான, திரைப்படத்துறையில் முன்னோடியாக கருதப்படும் பிரிட்டிஷ் கண்டுபிடிப்பாளர், புகைப்பட கலைஞர் வில்லியம் ஃப்ரைஸ் கிரீன் ஆகிய அவரின் பிறந்த தினம் என்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
0: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இணைந்திருக்கிற நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: தந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஆக்கூர் முக்குட்டு அபிராமி ட்ரேடர்ஸ்,
1: மயிலாடுதுறை காவேரி நகர் ஆர்ஜிகே இன் அபிராமி ட்ரேடர்ஸ்,
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் செம்பனார் கோவில் பிரீத்தி ஃபென்சிங்.
2: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் காங்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங், செம்பனார் கோயில்.
2: செம்பனார் கோயில் பிரீத்தி ஃபென்சிங், உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் காங்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங், காலகஸ்தி நவரம், செம்பனார் கோயில். போன் 9087337946.
2: செம்பனார் கோயில் பிரீத்தி ஃபென்சிங், உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் காங்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங், காலகஸ்தி நவரம், செம்பனார் கோயில். போன் 9087337946.
0: நேயர்களே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசிக்கவிருப்பது தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை நல்லாசிரியர் இரா செல்வகுமார் அவர்கள்.

0: வாருங்கள் நேயர்களே, பொன்சைக்கு செல்வோம்.
1: இருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மேலே விமானத்திலே பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பக்த பெருமக்கள் எல்லாம் திரளான நான்கு பிரகாரங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரே இப்பொழுது பக்த பெருமக்களுடைய அடியார் பெருமக்களுடைய கூட்டத்தால் நிறைந்து விழுந்திருக்கிறது. நமது கலிங்கப்பத்து பறவையிலே ஜெயகொண்டார் சொல்லி காட்டுவார், பார் திருத்தலின் படை பிரித்ததோ படை பிரித்தலின் பார் பிரித்ததோ நேர் சிறுத்தவர்க்கு ஏது மேற்படும் என்று சொல்லி காட்டுவார். அந்த வகையிலே இங்கு பக்த பெருமக்களால் இந்த ஊர் திருத்தல் நிறைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பக்தருடைய வெள்ளம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கிராமம் நன்செய்யும் புன்செய்யும் கொஞ்சி வழியாரும் அற்புதமான இந்த தலம். இங்கு சைலை வாத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. காவிரியானது கங்கையினும் புண்ணியமாக காவிரி என்று நாம் சொல்லுவோம். அந்த வகையிலே கங்கையும் புண்ணியமாகிய இந்த காவிரி நதி இங்கு தெற்கு வடக்காக பாயக்கூடிய அந்த அருமையான காட்சி. கங்கை நதிதான் தெற்கு வடக்காக பாயக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. இந்த பொன்சையில் அமர்ந்திருக்கக்கூடிய காவிரியும் தெற்கு வடக்காக பாயக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடிய அற்புத செலுத்தலும் வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா வளர்த்துவை கூடியாது வீழ்த்த வாயே வினையன் என்று அல்லாதவர்கள் சொல்லி காட்டுவதைப் போல இங்கு தங்களுடைய ஆர்வ பலம் பெற வேண்டும், ஜென்மம் எடுத்த பிறவி நிறைவேற வேண்டும் என்பதற்காக இங்கு பக்த பெருமக்கள் எல்லாம் ஒரு வித்து சந்திரையோடு மேலே விமானத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கின்றோம். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது பூங்குடல் நீங்கி பிறத்தல் அதனை நம் அரிது பூங்குடல் நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தானமும் தவமும் தான்

0: வானவர் நாடு வழி திறந்தடுமே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருமையான பிறவியே இந்த மனித பிறவி வேட்டு பெறுகிறார்கள். மனித பிறவி வேண்டுகிறது குனித்த புருவும் ஒவ்வொரு செவ்வாயும் கணித்த சடையில் பவளம்போல் மேடையில் பால் வெண்ணீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது என்று மணிவாசக பெருந்தகை அழகாக சொல்லி காட்டுவார். அவரே சிவபுராணத்தில் சொல்லியிருந்த போது புல்லாகி கூடாகி குழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பேயாய் கிரங்களாய் பல்லசுராய் செல்லான் என்று இத்தாவர சொற்கொண்டும் எல்லா பிறப்பும் பிறந்தளித்து எப்பெருமான் என்று சொல்வார்கள். அப்படி எல்லா பிறவியும் பிறந்து இப்பொழுது நாம் மனித பிறவியை பெற்றிருக்கிறோம். அந்த மனித பிறவியிலே இந்த இறைவனை நமக்கு அருமையான ஐம்பொறிகளை தந்த இந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக திரு அங்கமாலையிலே திருநாவுக்கரசர் தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலை பொழிதரும் இறைவனை தலையே நீ வணங்காய் என்று சொல்லி காட்டுவார். அப்படி கண்களே முறையீட்டால் மூக்கே நீ முரலாய் என்று ஒவ்வொரு அங்கமும் இறைவனை வழிபடுவதற்காகவே நமக்கு இறைவன் படைத்து அருளி இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகின்ற அந்த தன்மையை பார்க்கிறோம். அந்த வகையிலே இங்கு குழுமி இருக்கக்கூடிய மெய்யன்பர்களை எல்லாம் இறைவனுடைய அந்த பெரும்புகளை இங்கு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். காதலாக்கி ரசித்து தண்ணீர் பல்கி போதுவார் தம்மை உயிர்ப்பது வேதம் காண்கிறோம். ஜெய்ப்பொருளாவது ஆதநாமம் நமச்சிவாயுவே என்று அந்த நமச்சிவாயு மந்திரத்தை மோதிக்கொண்டிருக்கக்கூடிய இனிய காட்சியையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இன்னும் சில மணித்துறையிலே குடமுழுக்கானது நடைபெறுகிறது. மேலே கருடங்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத காட்சியும் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த தொந்தை என்று சொல்லப்படக்கூடிய திருநெல்வேலியினுடைய அந்த கும்பாபிஷேக பெருவிழாவை தேவர்களும் ஏற்று போற்றுகிறார்கள் என்பதை சொல்லத்தக்க வகையிலே கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியும் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கரங்களை எல்லாம் தங்களுடைய கரங்களிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். சில மணித்துறையிலே ஏகாந்த சிந்தனையோடு நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் ஒருமித்தவாக காதலாகி சசிந்து கண்ணீர் பல்கி இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சி இப்போது நமக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் எல்லாம் இந்த அற்புத காட்சிக்காக இறைவனுடைய அந்த திருநாமங்களை சொல்லிக் கொடுக்க மேலே இருக்கக்கூடிய இறைவன் அந்த திருவேணியிலே அந்த நான்கு கால பூஜையிலே பூஜிக்கப்பட்ட நீ தீர்த்தர்களும் அந்த வேலையை கண்டு தரிப்பதற்காகவும் இங்கு நிறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இந்த அஷ்டபந்தனம் காட்டப்பட்டிருந்தது குப்பராத்து கரும் குங்குலிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டு விதமான பொருள்களால் இந்த கும்பாபிஷேகமானது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருமணிகள் பந்தம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளால் இணைக்கப்பட்டால் அது ஏகபந்தனம் என்றும் வெள்ளி முதலான பொருளால் இணைக்கப்பட்டால் அது ரசீத பந்தனம் என்றும் சங்கத்தால் இணைக்கப்பட்டால் அது சொல்ல பந்தனம் என்றும் கும்பராக்கு கரும் குங்குலியம். இப்பொழுது சிதம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் இந்த வர்ணனை தொடர்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்வோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஆக்கூர் முக்குட்டு அபிராமி ட்ரேடர் செம்பனார் கோவில் பிரீத்தி பென்சிங்கின் ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: செமினார் கோயில் பிரீத்தி ஃபென்சிங். உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேடு கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங் காலகஸ்தனாவரம் செமினார் கோயில் போன் 9087337946.
2: செமினார் கோயில் பிரீத்தி ஃபென்சிங். உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேடு கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
3: பிரீத்தி ஃபென்சிங் காலகஸ்தனாவரம் செமினார் கோயில் போன் 9087337946.

0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவிற்காக மீண்டும் செல்வோம் பொன்சை நோக்கி.
1: இப்பொழுது தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பொன்சை கிராமத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். வராந்தக சோழர் கலந்த அந்த மண்ணிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அழகாக நன்சை புன்சை எல்லாம் பொங்கி காவிரி பாய்ந்து வளம் குடித்து அந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து சன்னதிகளிலும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கு சரியாக தங்கள் கடன்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள சொல்லி மேலிருந்து சர்வசாதம் அவர்கள் குறிப்பினை காட்டுகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பச்சை குடி அசைக்க இந்த அழகான நான்கு கால யாகசாலை பூஜையிலே பூஜிக்கப்பட்ட அந்த புண்ணிய தீர்த்தங்கள் அடங்கிய கடன்களை கையிலே எல்லா சிவாச்சாரியும் எடுத்து விட்டார்கள். இந்த கொடி அசைத்து அவர்கள் சவிச்சை காட்டி விட்டார்கள். அன்புக்குரிய வீரர்களே, சின்னாடுடைய சிவே ஊற்றி சின்னாட்டவர்க்கும் பெற்றிருக்கக்கூடிய வெயில்கள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்திய வாய்ப்பினை நாம் பார்க்கின்றோம். அழகான வாழ வேடிக்கை எல்லாம் எங்களும் ஒழுங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் பஞ்ச வாத்தியமும் கைலை வாத்தியமும் இங்கு மங்கள வாத்தியமும் ஒழித்துக் கொண்டிருக்க ஒரு சேர பக்தர்கள் எல்லாம் இங்கு தேவ தொண்டிவிகள் எல்லாம் முழங்கிக் கொண்டிருக்க அருமையான காட்சி, அற்புதமான காட்சி, கண்ணுக்கிடைய காட்சி. ஆயிரம் கண்ணுடைய விட்டாலும் போதாது என்று சொல்லப்படக்கூடிய அருமையான காட்சி பக்த பெருமக்கள் எல்லாம் கட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் உடனாக்கியம், மலையான் குழந்தை உடனாக்கியம், கல்யாண நல்சர ஈஸ்வருடைய திருக்கோயிலுடைய திருக்குடம்பு பெருவிழாவானது நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையிலே மேலே விமானத்திலே இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு கலசங்களுக்கும் இப்பொழுது மலர் மாலை சுற்றப்படக்கூடிய அருமையான காட்சி ஏக காலத்திலே இப்பொழுது குடமுழுக்கானது நிறைவேறி இருக்க இங்கு அத்துடன் மட்டுமல்லாமல் மங்கள இசைவாளர்கள் எல்லாம் இசையினை ஒழித்துக் கொண்டிருக்க அந்தந்த பகுதியில் இருந்தெல்லாம் இங்கு சமிச்சை செய்ய இப்பொழுது ஒரு ஏக காலத்திலே குடமுழுக்கினை தொடர்ந்து தீபாராதனை நடைபெற இருக்கிறது. மேலே உள்ள அந்த கலசங்களுக்கெல்லாம் மலர் வழிபாடும் தொடர்ந்து பட்டாடை ஊட்டக்கூடிய அருமையான காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாடை அணிவித்ததோடு அங்கு மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோஜாப்பூ மாலையானது செம்மேனி அம்மானுக்கு கூட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சியும் மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய அவருக்கு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மலையான் மடந்தைக்கும் அந்த மலர் மாலையானது மேலே இருக்கக்கூடிய கலசங்களிலே சாத்தப்படுகிறது. தொடர்ந்து அந்த கலசங்களுக்கு சந்தனப்பட்டு அணிவிக்கக்கூடிய காட்சியும் அந்த சந்தனப்பட்டினை தொடர்ந்து குங்குமப்பட்டு அணிவிக்கக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். கற்பூர தீபமானது இப்பொழுது ஏற்றப்பட இருக்கிறது. கற்பூர தீபத்தினை ஏற்றிவிட்டார்கள். இதோ சிவாச்சாரியர் சர்வசாதம் அவர்கள் அங்கு மேலே கற்பூர தீபாதனை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். ஏக காலத்தில் அனைத்து சன்னதிகளும் கற்பூர தீபம் ஏற்றப்படுகிறது. இங்கு அனைத்து பெருமக்களும்

கண்டாய் போற்றி, பாதம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை கரசே போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, மலையான் மடந்தை உடனாயன் போற்றி, அருள்மிகு நற்றரீஸ்வரர் திருவடிவர் போற்றியது இங்கு போற்றி புகழ்ந்து இந்த தீபாராதனை சிவாச்சாரிய பெருமக்கள் அனைத்து சன்னதிகளும் பக்த பெருமக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இனிய காட்சியானது இப்பொழுது தெரிகிறது. அந்த இனிய காட்சி கண்டு பக்த பெருமக்கள் எல்லாம் இந்த காட்சிக்காகத்தான் 25 ஆண்டுகள் நாம் காத்திருந்தோம் என்ற அருமையான சிந்தனையோடு இங்கு இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். பக்கத்திலே இருக்கக்கூடிய சன்னதிகளும் ஏக காலத்திலே அனைத்து சன்னதிகளும் தீபாராதனை நடைபெறுகிறது. இங்கு இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் எல்லாம் அனைத்து விமானங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தீபாராதனை காட்சிகளை சற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் சன்னதி மட்டுமல்ல, சண்டிகேஸ்வரர் சன்னதி, சுவாமி சன்னதி, முருகன் சன்னதி என்று அனைத்து சன்னதிகளிலும் இங்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. வான வேடிக்கை எல்லாம் முழங்கிக் கொண்டிருக்க இங்கு பக்த பெருமக்கள் எல்லாம் ஆகா இந்த பேரு கிடைத்திருக்கிறது என்ற பேரு நிலை பெறுவாறு எண்ணிய நெஞ்சே நிச்சமும் நீவா எம்பிராம் கோயில் புத்து புலர்வதன் முன் அழகிவிட்டு மெழுகுவிட்டு கூட்டுமாடி சங்கரா செய்யபோத்தி என்று அந்த பிறவியினுடைய நோக்கத்தை நாம் ஈடேற்றி விட்டோம் என்ற அந்த நினைவோடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இங்கு அருமையான யாகசாலை பொதிகள், 4 கால யாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 6 வேதிகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுவாமிக்கென்று 5 யாக குண்டங்களும், அம்பாளுக்கென்று 5 யாக குண்டங்களும், பரிவாரங்களுக்கு 4 குண்டலுமாக மொத்தம் 14 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ 25க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர் பெருமக்களும் 15க்கும் மேற்பட்ட வேத பாராயண வித்தகர்களும்

0: இந்த நான்கு நாட்களிலும் இந்த பொன்சை கிராமத்தையே வேத பாராயண ஒளிகளாலும் மந்திர ஒளிகள் மட்டுமல்லாமல் திருமுறை ஒளிகளாலும் பன்னிர திருமுறை ஒளிகளாலும் அது மட்டுமல்ல மங்கள இசைவாணர்கள் தங்களுடைய இசை மூலமாக இங்கு மங்கள பொருள்களை வழங்கி மங்கள இசையினை வழங்கிய அந்த காட்சியும் நாம் கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். பக்த பெருமக்கள் எல்லாம் பல்வேறு தலங்களில் இருந்து இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து அருமையான இந்த காட்சி கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு காரைக்கால் பண்பலையானது அருமையான முறையிலே ஏக காலத்திலே இந்த இனிய நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்று நிகழ்ந்திருக்க பக்த பெருமக்கள் சிறப்பான முறையிலே இந்த காட்சிக்கு தனது வானொலி வாயிலாக கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்கால் பண்பலையானது நமது நாகை மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நாகை மாவட்டத்துக்கு செல்லுகின்ற வழியில் இருந்தாலும் கூட அனைத்து மாவட்ட மக்களும் இந்த இனிமே இனிய நிகழ்ச்சி கேட்டு மகிழ்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. இந்த சமயத்தில் இங்கு ஒரு பதிகத்தை நமது ஓல்வாமூர்த்தி ஐயா அவர்கள் பதிய வழங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து அவர்கள் பதிகத்தை வழங்குகிறார்கள்.
1: கோயிலாக கொண்டவன் அனைத்து வேடமும் அம்பலக் கூத்தனையும் பொழுதும் மறந்து உய்வேனோ பின்னாலும் தேவருக்கு மேலா எவேதனையும் மண்ணாலும் மன்னவருக்கு மாண்பாக நின்றானை தன்னார் தமிழைக்கும் தன்பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை பேணே பெருந்துறையில் கண்ணார் விளாட்டி நாயே நாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்காலம்மானாய் கலையா உடலோடு சேரமான் அரூரன் விளையா முதமாறா வெள்ளானை மேற்கொள்ள விளையா மதிசூடி மூவாயிரோடும் அலையா விளையாடும் நம்மளும் நாடனங்கு உடலொடி யாழொழி குத்தொலி ஏற்பொலி என்பும் குழாம்பெறி விழவொழி மின்னலும் நின்று விண்மிகு திருவாரூரில் மனுடையாட்டு வழியுடையாராமனம் தேக்கிடுத்திருந்த அடியாரோடு குடும்பமானுக்கு அல்லாண்டு சொல்வே.
0: அன்பர்களே, இப்பொழுது அருமையான முறையிலே திரு பன்னிட திருமுறையை இசைத்த அந்த ஓதுவாமூர்த்திகளுடைய பன்னிசையை கேட்டு நம்புகின்றோம். அழகான முறையிலே வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருநனிப்பள்ளி என்று நமது பெரிய புராணத்திலே போற்றப்படக்கூடிய நமது திருமுறைவாளர்களாக விளங்கக்கூடிய ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை தந்த நமது காழியம்பதியிலே தோன்றிய திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய அந்த திருமுறையிலும் மற்றும் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை தந்த திருநாவுக்கரசு பெருமான் அருளிய அந்த திருமுறைகளிலும் ஏழாம் திருமுறையாக விளங்கக்கூடிய சுந்தரர் அருளிய அந்த திருமுறையின் வழியாக திருநெல்லிப்பள்ளியினுடைய பெருமையை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இப்பொழுது அழகாக மணி ஒளியானது ஆலயத்தினுடைய பெரிய மணி ஒளியானது இங்கே உழைத்துக் கொண்டிருக்க சுந்து வீசிகளெல்லாம் இசைவான தெரிவித்துக் கொண்டிருக்க இங்கு மகாபிஷேகத்தை கண்டு ரசிப்பதற்காக பக்த பெருமக்கள் மூலஸ்தானத்தை நோக்கி திரளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலுடைய சிறப்பாக பல்வேறு கட்டடக்கலை நுணுக்கங்கள் விளங்கினாலும் இங்கு வருகை தந்த பெருமக்களுக்கு இன்று மேலும் ஒரு சிறப்பாக இங்கு மேலும் ஒரு சிறப்பாக அழகான முறையிலே இங்கு இன்று திருக்கல்யாண உற்சவமானது நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கிறோம். இங்கு இப்பொழுது கோயிலினுடைய இந்த அருமையான இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய வியன்பரவர்கள் இந்த திருக்கோயிலை பற்றியெல்லாம் பல்வேறு குறிப்புகளை இங்கு வழங்கியிருக்கிறார்கள். அழகான கட்டிடக்கலை, சோழர் காலத்தினுடைய கட்டிடக்கலை, அழகான நுணுக்கங்களோடு கூடிய கட்டிடக்கலை, மலையே ஏறத்தாழ ஒரு 150 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மலையே இல்லாத இந்த பகுதியிலே ஒரு பெருமலை குன்றாக இந்த பகுதி அன்றைய மன்னன் இங்கு அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த ஈஸ்வரன்பால் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தால் எத்தனை ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பை இந்த மக்களுக்காக நல்கி சிறப்பான இந்த திருக்கோயிலை கட்டியிருப்பான் என்று என்ன தோன்றுகிறது. பராந்த சோழனுடைய அந்த பக்தி பெருக்கானது நமக்கு தெரிகிறது. ஏறத்தாழ இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது என்று இங்கு இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த கற்பனை மன்றத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெய்யன்பர்கள் எல்லாம் இங்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல அதற்கு முன்னதாக இந்த திருக்கோயிலானது 1970 இங்கு குடமுழுக்கு நடைபெற்றதாக மெய்யடியார்கள் இங்கு வழங்கி இருக்கக்கூடிய அருமையான செய்தியை நாம் கேட்டு ரசிக்கின்றோம். இந்த திருத்தலமானது அவருடைய திருஞான சம்பந்தருடைய தாயார் பார்வதி தேவி பார்வதி அம்மையார் அவர்கள் பிறந்த தலம். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலை இங்கு அவர்கள் தன்னுடைய தந்தையார் தோளிலே இருந்து பதிகங்கள் பாடினார் என்று நமது வரலாற்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீர்க தன்புணல் வேந்தனம் போன்ற ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க

வையகமும் துயர் தீர்கவே என்று நமது திருஞான சம்பந்தர் வழங்கியிருக்கிறார் என்றால், இந்த வையம் வாழ வேண்டும், வையத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நன்கு வாழ வேண்டும் என்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணின் நல் அகுதரும் கழுமலர் வளரகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது என்று சொல்லத்தக்க வகையிலே மலையான் மடந்தையோடு உடனாகிய நல்துணை ஈஸ்வரர் நல்ல முறையிலே அவர்கள் திருக்கோயில் குடமுழுக்கானது சீரோடும் சிறப்போடும் நிகழ்ந்தேறி இருக்கிறது. அதனை தொடர்ந்து இப்பொழுது இங்கு திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெற இருக்கிறது என்று நமது திருப்பணிக்குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள். பண்டே நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி என்னுடைய திருக்கோயில் இந்த குடமுழுக்கு பெருவிழாவை நாம் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். இறைவனுடைய திருவருள் என்பது நமது உரு தெரியா காலத்தை உள் புகுந்து என் உள்ளம் மண்ணியை கருத்து இருத்தி உள்ளம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட மேயவனாக எம்பெருமான் விளங்கி இருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு இங்கு வருகிருந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அருமையான முறையிலே கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த தலமானது காவிரி வாய்ந்து வளம் செழித்த இந்த தலம் அருமையான திருக்கோயிலை ஒட்டி மிகப்பெரிய திருக்குளம் அமைந்திருக்கிறது. அழகான நீரோட்டம் மிக்க இந்த திருக்குளத்திலே வளமான மீன்கள் எல்லாம் தாவி விளையாடுவதாக, கயல் எல்லாம் வயல்களிலே துள்ளி விளையாடுவதாக நமது திருஞான சம்பந்தர் அந்த பதிகங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். சிறந்த முறையிலே இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாம் திருப்பணிக்கு இருந்த ஏற்றுப்போட்டிகள் மட்டும் அல்லாமல் பொருளாதாரத்தை அருளாதாரமாக மாற்றக்கூடிய நல்ல பொருள் படைத்த புண்ணிய சீலர்களும் பேருதவி புரிந்து இந்த அருமையான தலத்தினை நமக்கு சிறப்பான முறையிலே கும்பாபிஷேக பெருவிழாவை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அடக்கத்தை அழித்திட ஆண்டவா, அகந்தையை அழித்திட ஆண்டவா, ஆற்றலை குடித்திட ஆண்டவா, தூய ஆசையை நீக்கிட ஆண்டவா, இன்னலை தவிர்த்து ஏனப்பா, என் இழிசையில் உணர்ந்தவர் ஆனப்பா, ஈகையில் சிறப்புடன் ஆனப்பா, எனக்கு ஈடில்லா மனவளம் தாரப்பா என்று அழகாக இந்த திருப்பூருடைய பெருமை எல்லாம் நமது பதிவுகள் மட்டுமல்லாமல் இன்றைய கவிஞர்களும் பாடி பரவி இருக்கிறார்கள் என்று நினைத்தால் நாம் பெறவசப்படுகிறது. இங்கு ஏழாக ஏழு வண்ணங்களிலே வண்ணம் தீட்டப்பட்ட இந்த ஏழாந்த திருக்கோயிலானது சோழ காலத்திலே கட்டப்பட்ட அந்த பொலிவோடு இன்று மீண்டும் பொலிவு பெறுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இங்கு நாம் வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் காத்து சென்னியும் தந்த தலைவனை தூத்தமா மலர் தூவி துதியாதே இழுத்தவா வினையேன் என்று நமது அருளாளர்கள் எல்லாம் நமது பிறவியினுடைய பெரும்பயனை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இப்பொழுது காரைக்கால் பண்பலையானது நமது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் செம்பன்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய செம்பனார் கோவிலுக்கு அருகிலேயும், அதாவது செம்பனார் கோவிலுக்கு கிழக்கேயும் நமது காவிரி பகுதிக்கு தெற்கேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் பக்கத்திலே அருள்மிகு மாரியம்மன் அங்காள மாரியம்மன் திருச்சியப்பள்ளியிலே இருந்து இங்கு அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார். அட்ட வீரட்டான தலங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய திரு பரியலூரானது அருகிலே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருத்தலத்தின் அருகில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க, புராணகால சிறப்பு மிக்க, நமது இலக்கியங்களிலே சிறப்பு மிக்க இந்த திருநனி பள்ளியில் இருந்து நாம் இன்று அழகான கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பான முறையிலே வேத பாராயணங்கள் எல்லாம் ஓதப்பட்டன. அருமையான முறையிலே திருமுறைகள் எல்லாம் இங்கு நான்கு கால பூஜையிலே பூஜிக்கப்பட்டன. பண்ணோடு இருந்து ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் சிறப்பாக அந்த பண்ணினை எடுத்து ஏம்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காரைக்கால் பண்பாடி வாயிலாக இந்த இனிய காட்சி கேட்டு மகிழத்தக்க ஒரு வாய்ப்பினை நாம் பெறக்கூடிய நிலையினை பெற்றிருக்கின்றோம். இந்த மலையான் மடந்தை உடனாகிய நல்துறை ஈஸ்வருடைய இந்த திருக்கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாலும் சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய திருத்தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நமக்கு எல்லாம் ஐயமில்லை. சோழ மன்னர்கள் எல்லாம் தாங்கள் வாடுகின்ற மாளிகையை கூட அவர்கள் வசதியாக கட்டி கொள்ளாமல் ஈஸ்வரனுக்காக எம்பெருமானுக்காக தூய இந்த ஆலயங்களை கட்டி ஆண்டாண்டு காலத்திற்கும் ஆயிரம் ஆண்டு கலந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் பெயர் சொல்லத்தக்க வகையிலே சிறப்பான இந்த திருக்கோயிலுடைய கட்டளியாளாக அமைப்பித்து இந்த திருக்கோயிலையானது ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் பெயர் சொல்லுகின்ற வகையிலே சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால்

0: இந்த திருக்கோயிலானது அருள்மிகு மலையான் மடந்தை உடனாகிய நல்சுனையப்பர் ஈஸ்வருடைய ஆலய திருக்குடமுழுக்கு விழாவினை கேட்டு இன்புறும் வாய்ப்பினை நமக்கு காரைக்கால் பண்பலை வழங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது நிலையம் திரும்புகிறோம். நன்றி, நல்வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஆக்கூர் முக்கட்டு அபிராமி ட்ரேடர்ஸ் செமினார் கோவில் பிரீத்தி பென்சிங்கின் ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் பொன்சை அருள்மிகு மலையான் மடந்தை சமேத அருள்மிகு நல்துணை ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை நல்லாசிரியர் இரா செல்வகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஆக்கூர் முக்குட்டு அபிராமி ட்ரேடர்ஸ்,
2: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ், அக்கூர் முக்குட்டு RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ். ஜன்னல் கதவுகளோடு டிப்பர் பொருட்களையும் தரமாக விலை மலிவாக வாங்க அபிராமி ட்ரேடர்ஸ் தரங்கை ரோடு அக்கூர் முக்குட்டு அக்கூர். தரமான ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் வாங்கிட
3: அபிராமி ட்ரேடர்ஸ் மேம்பாலம் இறக்கம் காவேரி நகர் பஸ் ஸ்டாப் அருகில் மயிலாடுதுறை.
2: RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ் ஜன்னல் கதவுகளோடு டிப்பர் பொருட்களையும் தரமாக விலை மலிவாக வாங்க அபிராமி ட்ரேடர்ஸ் தரங்கை ரோடு அக்கூர் முக்குட்டு அக்கூர், மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் செமினார் கோவில் பிரீத்தி பென்சிங்.
4: தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
5: பிரீத்தி பென்சிங் செமினார் கோயில்.
4: செமினார் கோயில் பிரீத்தி பென்சிங் உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
5: பிரீத்தி பென்சிங் காலகஸ்தி நவரம் செமினார் கோயில். போன் 9087337946.
4: செமினார் கோயில் பிரீத்தி பென்சிங் உங்கள் வீடு தோட்டம் வயல்வெளிகள் என அனைத்திற்கும் மிக குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொண்டு மெஷின் மேட் கான்கிரீட் போஸ்ட் மூலம் கம்பி வேலி அமைத்து தருகிறோம்.
5: பிரீத்தி பென்சிங் காலகஸ்தி நவரம் செமினார் கோயில். போன் 9087337946.
1: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் காமனா ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். முடக்குவாதத்தை பத்தி தான் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முடக்குவாதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஷண்ட்ஸ் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு 2 மாசம் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு விட்டுறாங்க, திரும்பியும் வலின்னு சொல்லி அடுத்த ஒரு மாசத்துல வராங்க. ஸோ இதே பிரச்சனையா இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கும் அதை சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அது ஒரு 3-4 மாசம் ஆயிடுது அந்த இது. ஸோ மெயினாக அது என்னென்னா புரிதல் இல்லாத தான். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சத்து நம்ம உடம்புக்கு அகெயின்ஸ்டாகவே ஃபைட் பண்ணுது. ஸோ நார்மலான செல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தான் ருமட்டாய்டுங்கிறது அது மெயினாக ஜாயிண்ட்டில் நடக்கிற இந்த விஷயம் இது. ஸோ நிறைய டைப் இருக்குது இதில் வந்து பக்கம் இந்த இது ருமட்டாய்டு வந்து பர்டிகுலர் ஜாயின்ட்ஸு கையில் இது மாதிரிலாம் இருக்கும். அதுலேயே நிறைய இருக்குது, இந்த மாதிரி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது. ஸோ காமனாக நம்ம பார்க்குறது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் நமக்கு ரொம்ப காமனாக பார்க்குறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வரும் சார் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே கை கால்லாம் மடக்கி நீட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், அப்புறம் மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக இது வந்து ஸ்மால் ஜாயின்ட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கை கால் விரல் இந்த மாதிரி ஜாயின்ஸ் தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இது அடுத்தது எப்படி கண்டுபிடிப்போம்னா, யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் எடுப்போம். பிளட் டெஸ்ட்டில் சிஆர்பி இந்த மாதிரி ஆன்டிசிசிபி இந்த மாதிரி ஆர்எஃப் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளட் டெஸ்ட்டில் வந்து 0 நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது வந்து நெகட்டிவாக இருக்கும் பிளட் டெஸ்ட் பட் ஆனால் பெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா சிமிலர் இதோட சிம்டம்ஸோடு இருக்கும். அப்படி இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த ருமட்டாய்டோட ப்ரோட்டோக்கால் இந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிம்டம்ஸும் அவங்க பிளட் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம்.

0: அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டோஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே. இப்போ சுகர் பிபிக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்றோம், சிமிலர் அதே மாதிரி தாங்க. சுகர் பிபிக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்றோமோ டோஸை கரெக்ட் பண்ணி சாப்பிட்றோமோ சிமிலர் இதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து டோஸை கரெக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி கூட ஸ்டேஜஸ் வரும். இல்லைனா என்ன ஆகுனா ஒரே ஒரு டேப்லெட், வாரத்துக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி, ஸோ மாதத்துக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி ஸ்டேஜிங்க்கு வந்துடுவாங்க. இதில் அவங்களுக்கு மெயினான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் எலும்பு வந்து ரொம்ப ஈஸியாக ஆஸ்டோபோரோசிஸ் வந்துடும், எலும்பு சோகை வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க வந்து கால்சியம் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஃப்ராக்சர் ஆகுறது, சாதாரணமாக கீழே விழுந்தாங்கனாலே அது ஃப்ராக்சர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மெயினாக ஒன்றே ஒன்று சொல்கிறது, இது ஒன்றும் பெரிய கொடிய நோய் கிடையாது. ஸோ மெயினாக வந்து சுகர் பிபி மாதிரி இதுக்கும் மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 58. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆகாஷ்வாணி, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை அரங்கம், நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. மன அமைதிக்கு முதல் வழி. நேயர்களே, இன்றைக்கு வேகமான வாழ்க்கையில் மனித மனம் எப்பவுமே ஒரு குழப்பத்தில் இருக்குது, பதட்டத்தில் இருக்குது, அமைதி இல்லாமல் இருக்குது. வேலை பளு, குடும்ப பொறுப்புகள், எதிர்கால கவலைகள், இப்படின்னு பல விஷயங்கள் சேர்ந்து மனித மனம் அமைதியற்றதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மன அமைதிக்கு முதல் வழியாக நீங்கள் சொல்லக்கூடிய வழி அல்லது கடைபிடிக்கக்கூடிய வழி என்ன? உங்களுடைய கருத்துக்கள் மற்ற நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் சுருக்கமாக சுவையாக காரைக்கால் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0436 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 231-231, மற்றொரு எண் 299-480, இன்னொரு எண் 299-580. அலைபேசி எண் 9566-427-231. தொலைபேசியில் இணைப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற நேயர்களுக்காக இதே சிந்தனை அரங்கத்தினுடைய தலைப்பு முகநூலில் பதிவிடப்பட்டிருக்கிறது. காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் நீங்கள் டைப் பண்ணால் வரக்கூடிய முகநூல் பக்கத்தில் இந்த போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மன அமைதிக்கு முதல் வழி என்ன?
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நேர்களே, மன அமைதிக்கு முதல் வழி. நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். முதலில் வரும் நம் நேயர்.
9: சார், வாழ்க வளமுடன்.
8: வணக்கம், சொல்லுங்கம்மா.
9: விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
8: சொல்லுங்க.
9: மன அமைதிக்கு சார் முதல் வழி, நம்மிடம் இல்லாததை நினைச்சு வருந்தாம நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களை நினைச்சு திருப்தி அடைவதுதான் முதல் வழி.
8: சரி.
9: வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மனதுல தேக்கி வைக்க கூடாது. வருத்தங்கள், மற்றவர்கள் செய்த தவறுகள், இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு கடந்து போகணும்.
8: சரி.
9: நம்மை மற்றவர்களோட எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்மிடம் அது இல்லையே, கார் இல்ல, பங்களா இல்ல போன்ற வசதிகள் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. உள்ளதை கொண்டு நம்ம திருப்தியோட வாழ்ந்தா நமக்கு நிச்சயம் மன அமைதி கிடைக்கும்.
8: அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம்.
8: சொல்லுங்கய்யா.
10: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்
8: பேசுங்கய்யா.
10: ஆசைப்படக்கூடாது, இருக்கிறது போதும். பிள்ளையாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும்
8: சரி,
10: நம்ம கிட்ட இருக்கிற பணமாக இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணம் வரவேண்டியது இருந்தாலும் போதுமானது அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அமைதி தானா.
8: சிறப்புங்க, நன்றி. அடுத்த நேர சந்திக்கிறோம். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
11: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் நலமைகளா
8: சார்? நலமர். சொல்லுங்க.
11: அதாவது மன அமைதிக்கு முதல் வழி என்னன்னு
8: கேக்குறீங்க.
11: என்ன பொறுத்தவரைக்கும் இறை வணக்கம் தாங்க. நம்ம வந்து இறை வணக்கத்தை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு மன அமைதி ஏற்படுது. இறைவன் நம்ம பார்க்க முடியாது, அவன் இறைவன் நம்மளை பாக்குறான்னு ஒரு உணர்வோட நம்ம இறை வணக்கம் பண்ணா மனசு அமைதியை பெறும். அதுதான் என்னுடைய
8: அருமை அருமை. நன்றிங்க. முதல் வணக்கம் எங்கள் இறை வணக்கம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
12: ஹலோ. வணக்கம்.
8: வணக்கம், சொல்லுங்கய்யா.
12: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
8: பேசுங்க.
12: அதாவது முதல் அந்த மாசத்துல வந்து முதல் உதவி
8: என்னன்னாக்கா,
12: இப்ப வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு நல்ல ஆன்மீகமான ஒரு செயலெல்லாம் நம்ம ஈடுபடணும்.
8: சரி.
12: அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், அதே மாதிரி ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும், ஆன்மீக செய்திகளை யூடியூப்ல கேட்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தா மனசு ரொம்ப அமைதியா இருக்கும்.
8: சரி.
12: எல்லா புத்தகங்களையும் படிக்க கூடாது, எல்லாத்தையும் கண்ட புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு மனசை கெடுக்கிற மாதிரி யூடியூப்லயும் பார்க்க கூடாது, வேற எதிரையும் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள்ட்ட பழகணும், நல்லா அழகா பேசுறவங்கள்ட்ட, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ற நண்பர்கள்ட்ட பேசி மனசை வந்து நம்ம தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு அமைதியா இருக்கும். வீணா நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, வாதம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம மனசு வந்து என்னைக்குமே அமைதியா இருக்கும். தேவையில்லாத ஒண்ண நம்ம குப்பை தொட்டியில போடுற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா அது வந்து மனசு அமைதி இல்லாம போயிடும். நான் சொன்னவற்றை கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்னோட மனசும் அப்படித்தான், மத்தவங்க மனசும் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. வணக்கம்.
8: நன்றி. சிறப்பு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
13: 100.3 எனக்கு வந்து ஒரு குரு குடும்
8: வாழ்ந்துட்டு
13: இருக்கேன்.

0: ஆனா நிம்மதியா இருக்கேன், நோய் நொடி இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். ஏன்னாக்கா வந்து வானொலியை கேட்கணும், நாளிதழ படிக்கணும், நூல் நாவல் இந்த மாதிரி படிக்கணும்,
1: அதாவது அதாவது வாசிப்பதும் காதால கேட்பதும் தான் உங்களை மனதை பண்படுத்தி இருக்குன்னு சொல்றீங்க.
0: 4 மணிக்கு தான் இப்படி அதிகாலை எழுந்திருச்சோம்னாக்கா தானாவே மனசு வந்து ரிலாக்ஸா போயிட்டு இருக்கும். இந்த இயற்கை எல்லாம் பத்தி பேசுனீங்கல்ல, அதனால நாமளே வந்து சுவாசிக்கலாம். நம்ம வந்து பைக் ஓட்டல, அது ஓட்டல, இது ஓட்டல, நாம அளவுக்கு நம்ம நேர்மையா இருந்தோம்னாக்கா மனம் நிறைவா இருக்கும். அதாவது ஆங்காரம் இல்லாம ஓங்காரம் சொன்னாக்கா நிம்மதியா வரலாம். நன்றி, நெடுக்காடுக்க பிரபாகரன் சார்.
1: நன்றிங்க, ரொம்ப சிறப்பு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அடிச்சு கிடந்து
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
1: சொல்லுங்க.
2: மன அமைதிக்கு முதல் வழி, அதாவது மன நிம்மதி அமைதி. அதாவது நிம்மதி மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க. ஆனா அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னா, ஒருநிலைப்படுத்தக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ந்தது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச வள்ளலார், வள்ளலாரின் வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னாலே அந்த மன நிறைவும் இருக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும்.
1: சரி,
2: அதே போல பாத்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வோட பேசணும். இப்ப அக்பர் வந்து காட்டுக்கிட்ட சக வீரர்களோட போயிருக்காரு. போயினப்ப அவரு எல்லாரையும் இருந்துட்டாரு, எங்கெங்கயா எல்லாம் தைக்கு தெரியாம போயிட்டாங்க. அவரு ஏதோ காட்டுல முட்டி மோதி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாரு, ஒரு பெரிய ரோட்டுக்கு. சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான். அந்த பையனை கேட்டு, தம்பி இந்த ரோடு டெல்லிக்கு போகுமான்னு கேட்டிருக்காரு. இந்த ரோடு டெல்லிக்கு போவாது, இந்த ரோட்ல நடந்து போனா நீங்க டெல்லிக்கு போயிடலான்னு. அவ்வளவு கஷ்டத்திலே பகிர்ந்து சிரிச்சிட்டாரான். நான் தான் அக்பர், நாளைக்கு வந்து டெல்லியில பாருன்ட்டாரான். டெல்லியில பார்த்துதான் உன் பேர் என்னப்பா, என் பேரு பீர்பால்னாராம். நீ அமைச்சரை விளைகிறே, நீ இருந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னாரா. அதனால நகைச்சுவை உணர்வோட நம்ம பேசுறது கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தாங்க.
1: சிறப்பு, நன்றி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:30. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நெல்லை இன்னைக்கு மன அமைதிக்கு முதல் வழி, அதை பற்றி நம்முடைய நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். மன அமைதிக்கு நம்முடைய இந்திய பாரம்பரியம் சொல்லக்கூடிய ஒரு வழி யோகா தியானம். அனைத்திலுமே பிரதானமாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள், உங்களுடைய மூச்சு காற்றை கவனியுங்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நீலவான தூய காற்று தினமும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த காற்று தான் மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உயிரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றை கவனித்தால் மனிதனுடைய மன எண்ணங்களை நாம் வந்து கட்டுப்படுத்தலாம், அகற்றிவிடலாம், அமைதியாக அந்த சுவாசத்தை கவனித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நினைவு கூறுவதற்காக ஒரு பாடலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம்.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லக்ஷ்மி நாராயண பக்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பறவை வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுலமுதர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பைக்கிங் தான்.
0: நேர்களை, சிந்தனை அரங்கத்தில் மன அமைதிக்கு முதல் வழி அப்படின்னு நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறோம். அடுத்து இணையும் நம் நேயர்கள், வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
12: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
12: அதாவது மன அமைதி நமக்கு வேணும்னா நம்ம வந்து யோகா பயிற்சி பண்ணணுங்க ஐயா.
0: நீங்க பண்றீங்களா?
12: நான் பண்றேன் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதெல்லாம் நான் வந்து அதிகாலையில பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து நம்ம ஒரு மன அமைதி இப்ப கிடைக்கும். அதே போல நம்ம வந்து எந்த ஒரு குழப்ப நிலையில இருந்தாலும் கூட, மனசு குழப்பமா இருக்கு, மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும் ஐயா.
0: சரி,
12: அந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். நல்ல ஒரு இசையை கேட்கலாம், நல்ல பாடல் கேட்கலாம், நம்ம காரை பண்பலையை கேட்டுக்கொண்டே இருந்தாலே மன அமைதி தான்.
0: நன்றிங்க, நன்றி. நிறைய வழிகள் சொல்லிட்டீங்க. அடுத்த நேரம் வணக்கம்
13: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
13: ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம் கூறுது ராஜேந்திரன் மணக்குடி ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
13: ஐயா, உங்க மனசிலும் சரி என் மனசிலும் சரி, நம்ம மனசுல ஒரு அலையாத விருந்தாளி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அது ஒன்னு காமம், இன்னொன்னு குரோதம். ஆசை, இன்னொன்னு சினம். இந்த இரண்டு மனசுல இருந்தா எங்கயா மன நிம்மதி நம்மள்ட்ட இருக்கும்? ரெண்டுமே முதல் தவிர்க்கணும். ஆசையும் தவிர்க்கணும், சினத்தையும் தவிர்க்கணும். ரெண்டே வந்து யதார்த்த மனிதனா நம்ம வாழணும். இருப்பதை கொண்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம, இருக்கிறதை கொண்டு நிம்மதியாக வாழ ஆசைப்படணும். அடுத்தவர்களை கொண்டு பொறாமப்படக்கூடாது. ஆணவம் என்ன இருக்க கூடாது. இந்த ஆணவம் என்னமோ பொறாமை நம்ம மனசுல குடிகொண்டதுன்னு வச்சுங்களேன், அது நம்ம பேரெடுக்கிற மாதிரி ஆசை. அடுத்தவங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இருக்கமே, அந்த ஆசை, ஆசையும் மனசு நிம்மதி. ஒரு மன நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு பாங்கன்னா காலையில் எழுந்தவுடன் யோகா, தியானம், மன பயிற்சி, இந்த இது இருக்கு வச்சுங்களேன். அதாவது நீங்க சொன்ன விளக்கம் மாரி காற்று பாட்டு கொடுத்தீங்க, மரம் விடும், மரம் வெளியில் விடும் காற்று, நமது உயிர் மூச்சு. அப்ப அந்த உயிர் மூச்சை நம்ம உள்ள இழு

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: சிந்தனையை வந்து ஒரே நேர்கோட்டில் செலுத்தணும்னு வச்சுங்களேன். இதை பத்தி இதே எந்த ஒரு நேர் சிந்தனையில நல்ல சிந்தனைகள் நேர்முறையான எண்ணங்களை சிந்தனம்னா அந்த மன அமைதி பெறும். மனசை வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது, மனம் ஒரு குரங்கு தாவும் நான் இல்லைன்னு சொல்ல, அதை கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது நம்மளுடைய மனப்பயிற்சி யோகா. இந்த இரண்டையும் நம்ம வந்து வாழ்க்கையில் முதலிருந்து கடைசி வரைக்கும் செஞ்சுன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காமம் குரோதம் இந்த இரண்டையும் முதல்ல விட்டு ஒழிக்கணும். இந்த இரண்டும் இருந்தா நம்ம மனசு என்னைக்குமே சுத்தமாக இருக்காது. இரண்டும் இல்லாம இருந்தால் மனம் இருந்து நேர்மறையான எண்ணங்கள்ல இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணி இந்த உலகத்தை வாழ வைப்போம் ஐயா.
1: அருமை அருமை, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இளையாங்குடியில இருந்து குமரப்பா ஐயா
1: பேசுங்க. குமரப்பா
2: ஐயா, குற்ற உணர்ச்சியா முதல் தவிர்க்கணும் ஐயா. குற்ற உணர்ச்சியா மனசுல வச்சிருக்க கூடாது. எதையுமே இதுவும் கடந்து போகணும்னு மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறேன். ஒரு சின்ன தவறை கூட பல பிரச்சனைய பெருசா உருவாக்க கூடாது. அது மன அழுத்தத்தை மேற்கொண்டத்தான் கொண்டு வரும் தவிர அமைதிக்கு வழி கிடைக்காது.
1: சரி
2: ஆமையா,
1: நன்றிங்க. நன்றி.
3: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்களின் சிந்தனை அரங்கம், மன அமைதிக்கு முதல் வழி. நம்ம முகநூல்லையும் நிறைய நேயர்கள் மன அமைதிக்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் சில நேயர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். எந்த நிலையையும் உள்ளபடியே ஏற்றுக்கொள்வது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவது தான் மன அமைதிக்கு முதல் வழின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன் பேட்டை எஸ் ஜோதி. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க சொல்கிறாங்க, மிக முக்கியமான வழி எண்ணங்களை கவனிப்பது, தேவையற்றதை தவிர்ப்பது. நம் மனம் ஒரு குளம் போன்றது, அதில் விழும் கற்கள் தான் எண்ணங்கள். அமைதியை அடைய தியானம், மூச்சு பயிற்சி, காலையில் 10 நிமிடங்கள் மூச்சை இழுத்து வெளியே விடுவது பதற்றத்தை குறைக்கும். அமைதியான அமர்வு, கண்களை மூடி ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கன்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. மன அமைதிக்கு தியானம் இறை வழிபாடு தான் சிறந்த வழின்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். யாரோடையும் ஒப்பீடு செய்யாதீர்கள். உங்களை மற்றவரோடு ஒப்பிடுவதை தவிர்த்து உங்களிடத்தில் உள்ளவற்றுக்கு நன்றி உணர்வோடு இருங்கள் அப்படின்னு திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க. மன அமைதிக்கு அமைதியாக இருக்கிறதாங்க வழி அப்படின்னு கொள்ளிடம் கருணாநிதி சொல்லிட்டாங்க. இறைவனை நினைப்பது அப்படின்னு திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. இருப்பதை வைத்து வாழ பழகிவிட்டால் அமைதி தானாகவே கிடச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க திருவிடை மருதூர் கௌசல்யா கதிரவள். அடுத்து மன அமைதிக்கு முதல் வழி அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, அது அடுத்தது கிடைத்ததை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வது அப்படின்னு டிஆர் பட்டணம் நளினி சங்கர் எழுதியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது, கோபம் வெறுப்பு ஏற்படும் போது உடனடியாக யாரிடமும் பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும். கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் விட்டுட்டு இப்போ நடக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்ந்தால் மன அமைதி நிச்சயம்னு காரைக்கால் நிரவி எண்ணம் நச்சு பிள்ளை என் ஃபேமிலி எழுதியிருக்காங்க. யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது, இயற்கையை ரசிப்பது அப்படின்னு நிரவி ராஜவேல் ரவி எழுதியிருக்காங்க. தனிமையில் இருப்பது ரொம்ப சிறந்தது, யோசித்து முடிவெடுக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு காரைக்கால் நளினி எழுதியிருக்காங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், அமைதியாக வாழலாம்னு ஆய்மழை மணிகண்டன். பனங்காட்டாங்குடி அனுஷா சங்கர், மன அமைதிக்கு முதல் வழி நம்ம ஆசையை வெறுக்க வேண்டும், வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும். நிரவி கஜேந்திரன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன அமைதிக்கு முதல் வழி முதலில் நாம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நெம்மேலி நந்தகுமார். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், மன அமைதிக்கு முதல் வழி எதையும் ஏற்றுக்கொள்ளுதல், அளவுக்கு அதிகமாக எதையும் யோசிக்காமல் இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், எல்லாவற்றையும் நம்ம விருப்பப்படி மாற்ற முடியாது, மாற்றக்கூடியதை மட்டும்

0: முயற்சி செய்து மாற்றுவோம், மாற்ற முடியாததை மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் வீசும் உலகத்திலும் அமைதி காப்பதே பேரழகு. மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் நீங்களே அமைதியை தேடுங்கள். கடந்த காலத்தின் சுமைகளை இறக்கி வைத்து நிகழ்காலத்தின் அழகை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசைகளுக்கு அணைபோட தெரிந்து கொள்வதுதான் மன அமைதிக்கு முதல் வழி. ஆசைகள் அதிகமாகும்போது நாம் நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் மேலோங்கிவிடும். அது நடக்காத போது, அதை எதிர்பார்த்து கிடைக்காத போது அது ஏமாற்றங்களாக மாறி மன அமைதியை சிதைத்துவிடும். அதனால் முதல் வழி ஆசைகளை அளவுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. முதல் வழி யோகா தியானம் தான் ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி. அடுத்தது, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது மன அமைதிக்கு வழின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடக்கப் போகிறது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கங்க. மன அமைதிக்கு முதல் வழி மௌனம்தான் அப்படின்னு டிஆர் பண்ணம் ரமேஷ் இன்னும் நிறைய நேயர்கள் எழுதியிருக்கிறாங்க.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு.

0: தொடர் நிகழ்ச்சி நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகளை வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மன அமைதிக்கு முதல் வழி. அடுத்து இணையும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா.
4: நாகூர்லேருந்து ஏஜே எஞ்சன் முகமது ஜலீல்.
0: ஆ சொல்லுங்கய்யா.
4: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், சொல்லுங்கய்யா.
4: சார், மன அமைதிக்கு வந்து அமைதியா இருக்கிறதுக்கு முதல் வழி வந்து பயத்தை நீக்கணும் சார். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது. அதாவது வந்து நமக்கு வந்து கடந்த காலத்தை மறந்துடணும் சார். எதிர்காலத்தை பத்தி நினைக்க கூடாது. நிகழ்காலத்துல வந்து உழைச்சிங்கன்னா வந்து மன அமைதி ஏற்படும். அப்போ போது தியானம், இறை வழிபாடு, அதாவது வந்து இந்த மூச்சு இழுத்து விடுறது, இதெல்லாம் பண்ணோம்னா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நண்பர்களோட பழகணும் சார். அதாவது நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்ககிட்ட பேசக்கூடாது, மனசை குழப்பிடுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: அருமை அருமை, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: அன்பான வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
5: இத்தாலம் மாரியம்மன்கள், என்எஸ் மோகன்.
0: ஆ பேசுங்கய்யா.
5: மன அமைதிக்கு முதல் வழி எல்லா கேட்டையும் திறந்து வச்சுக்கிட்டா எந்த கேட் வழியா போறதுன்னு மனசு அலைப்பாயுது பாருங்க. மனசு அலைப்பாயும், அதாவது விடுத்ததை விட கிடைத்தது சிறந்தது என எப்பொழுது நினைக்கின்றோமோ அப்பொழுது மன அமைதி வந்துடும். அதுக்கு ஒரு முதல் வழி கிடைச்சிடும். அதுக்கு என்ன செய்யணும் நம்ம? கிடைத்ததே இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பேருந்துல ஏறுவாங்க, குண்டி அடிச்சிட்டு ஏறுவாங்க, கிடைச்ச சீட்ல உட்கார மாட்டாங்க. இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க, இங்க இருந்து அங்க போயிட்டு வந்ததுல இப்ப இருக்கிற இறக்கி இருக்க எல்லாம் போயிடும். அவங்க உட்கார்ந்து இடம் எல்லாம் போயிடும். ஒரு சில மாணவர்களை பாத்தீங்கன்னா சார், படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைத்த வேலையை வச்சுட்டு பிடித்த வேலைக்கு கிடைச்சிட்டு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் நினைச்சுப்பாம்பா, ஆகா கிடைத்த வேலையை விட்டுட்டமே, பிடித்த வேலையை நம்ம கிடைக்காம போயிடுச்சு, இவ்வளவு காலம் நம்ம வீணடிச்சுட்டோமே அப்படின்னு வயதை கடந்து கொண்டு தன் குடும்பத்தையும் கவனிக்காம தன்னுடைய வாழ்க்கையும் பாதிச்சு போய் பின்னாடிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் சார், கிடைத்ததை பெற்றுக்கொண்டு சிறந்தாக வாழ்ந்தோமானால் முதல் வழி வந்து கிடைத்ததை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்தும் வழி கடந்து சென்றோமானால் வழி எல்லாம் நல்ல வழியாகவும் சிறந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ என்பதை நான் என்னுடைய கருத்தை பதிவு
0: பண்றேன். சிறப்பா சொன்னீங்க, நன்றி. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை, முகநூலில் நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தது மேட்டுப்பாளையம் ரவி. மன அமைதி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை சோமசுந்தரம், ஆசைகளை நிறுத்தி கொள்வது அப்படின்ட்டு. மன்னார்குடி காட்டுமன்னார் கோயில் டி மடபுரம் வேல்முருகன் சொல்லும்போது, மன அமைதிக்கு வழி பொறுமை, பொறுமை அனைத்தையும் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், மன அமைதிக்கு அமைதியாக இருப்பது தான் வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேர்களே, மன அமைதிக்கு பல வழிகளை நம்ம நேயர்கள் சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒரு வழி தேவையில்லாத எண்ணங்களுக்கு விடுதலை கொடுப்பது, எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது, எண்ணங்களுக்கு பின்னால் ஓடாமல் இருப்பது. இது ஒரு முயற்சியினால் சாத்தியப்படும்.

0: அதற்கு நம்முடைய யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, உடல் நலத்தின் மீது நாம் காட்டக்கூடிய அக்கறை. ஏனென்றால் உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உடல் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். நல்ல கருத்துக்களை முன்வைத்த நேயர்களுக்கு நன்றி. நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்களின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தேசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் கரைக்கல் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். என்றென்று மக்களையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்தனை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட இணையறதுல எனக்கும் ரொம்பவே சந்தோஷங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற பண்பலை நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? அதே ஆர்வத்தோட இருங்க, நானும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வியை சொல்லிடுறேன். ஃபேஸ்புக் நேயர்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா போஸ்டே வந்து இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். இன்றைக்கி எதை பற்றின கேள்வி அப்படின்னா டீ காஃபி பற்றின கேள்வி தான். இதை கேட்டவுடனே என்னங்க டீ காஃபிக்கெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்வி உங்களுக்கானது கிடையாது. அதுக்கு பதிலாக டீ காஃபியை பற்றி ஏதோ பேச போகிறோம் அப்படின்னு ஆர்வம் ஆயிட்டீங்கன்னா இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கானது தான். நம்மள நிறைய பேருக்கு காலையில் ஏஞ்சதும் கண்ணு முழுசாக திறக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக வேணும். என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு சூடான

டீ இல்லைனா காஃபி தாங்க. இவங்கிட்டலாம் போய் ஒரு நாளைக்கு டீ காஃபி இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருங்க உசுரோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்களால வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. இன்னும் சில பேர் இருப்பாங்க, காலையில் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு நம்ம நிகழ்ச்சி போட்ட நேரத்தில் 11 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒன்று சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒன்றுன்னு மறக்காமல் இந்த டீ காஃபியை மருந்து மாதிரி எடுத்துட்ருப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த டீயோ காஃபியோ ஒரு அங்கமாகவே மாறி போயிருச்சு. இப்போது இந்த டீ காஃபியை ஒரு நாள் முழுக்க தொட்டு கூட பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அதை நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நாள் முழுக்க டீயோ காஃபியோ குடிக்காமல் இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு எப்படி போகும், இதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. உங்களோட டீ ஸ்டோரியையும் காஃபி ஸ்டோரியையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 இந்த முன்னிணைப்பெண்ணுடன், 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணும் இருக்கு, இதுலையும் கால் பண்ணி நீங்க பகிர்ந்துக்கலாம்.

நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்புலியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காகவே ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லையும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அந்த அழகான டீ காஃபி அனுபவங்களை கேட்கறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன். தோழிகளே நீங்களும் ரெடி ஆகிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி. தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஜன்னல் வந்த காற்றை தேநீர் போட்டு தரவா அப்படின்னு அமர்க்கலமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நம்ம நிகழ்ச்சியில ஒரு தோழி தொடக்கமா பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்க. யாருன்னு பேசிடலாம். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? முத்துமணி மாலை பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி டீ காஃபி இல்லாத நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாத்தீங்களா, இதுக்காக தான் இந்த கேள்வி. நிறைய பேருக்கு அது ஏதோ கட்டாயம் வேண்டிய ஒரு குளிர்பானம் ஆயிருச்சுல்ல.
2: ஆமா, 5 மணிக்கே டீ குடிச்சிருந்த மேடம் காலையிலேயே.
1: 5 மணிக்கே ஆரம்பிச்சிருவீங்க டீ குடிக்க? சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறீங்க?
2: ஒரு 3 டீ மேடம்.
1: பாருங்க, இவ்ளோ டீ குடிக்கிறீங்க, அவ்ளோ டீ காஃபி உங்களுக்கு பிடிக்கும்.
2: ஆமா மேடம்.
1: சரிமா, சொல்லுங்க, இப்போ டீ இல்லாத நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது?
2: அதான் சொல்லுங்க மேடம், டீ இல்லாத நாளே வந்து அது நினைச்சே பார்க்க முடியல மேடம்.
1: நினைச்சே பார்க்க முடியல.
2: ஆமா.
1: சரிமா, சூப்பர்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பாடல் வருது கேட்போமா?
2: Thank you,
1: Mala. Thank you.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் இன்றிரவு 8 மணிக்கு நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்க், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் மற்றும் பறவை அம்மா ரெசிடென்சியின் ஆலய விழா. அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
5: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
6: கற்பகம் சைக்கிள் மார்க் நாகப்பட்டினம்.
7: ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம்.
8: பறவை சிறந்த முறையில் AC, non-AC ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி, ECR ரோட், பறவை.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து டீ காஃபி இல்லாத நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. அது என்னங்க டீ காஃபி, அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த டீ காஃபி இல்லாத குடிக்காத நேரத்தில் வந்து அப்படியே படபடபடன்னு ஆகிறவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அவ்வளோ பிரியமாக டீ காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டது. அதே மாதிரி நிகழ்ச்சியில் ஒரு தோழி வந்து அவங்களோட நாள் டீ காஃபி இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு பகிர்ந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பேசிடலாம் காலை. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
7: நான் காட்டுமன்னாத்தே கோமதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? முதல்ல
7: நிகழ்ச்சியில வந்து எனக்கு வந்து சின்ன தம்பி படத்துல இருந்து போவோமா ஒரு கோல
0: முதல்ல சின்ன கவுண்டர், இப்ப சின்ன தம்பி.
7: அந்த
0: நாள் அப்பதான் ஓடுங்கறீங்க. சூப்பர்மா, ஒரே அதே ஒரே டீ காஃபி போதுமா இல்ல நாள் பூரா வந்து ஒரு ரெண்டு மூணு வேணுங்களா?
7: இல்ல இல்ல, அண்ணா எனக்கு காலையில ஒரு டம்ளர் டீ குடிச்சிருவேன். அப்புறம் வந்து இந்த உளுந்து கஞ்சி எடுத்துப்பேன், சுக்கு காஃபி இப்படிதான் எடுத்துப்பேன். அத அந்த காலையில மட்டும் ஒரு டம்ளர் டீ, அவ்வளவுதான்.
0: இந்த காலையே வந்து உங்களுக்கு அழகா விடியணும் அப்படின்னா டீ வேணும்னு சொல்றீங்க. பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. சின்ன தம்பி பாடல் வருது, கேப்போமா?
7: கேக்கலாம் மேடம். நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே, நம்ம பண்பலையில் நாளை காலை 7 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இது எல்லாமே விளம்பரதார நிகழ்ச்சிகள்ங்க. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து டீ காஃபி இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தோழிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நம்ம தோழிகள் எல்லாம் வந்து நிறைய பேர் கால் பண்ணி அந்த நாள் எனக்கு ஓடவே ஓடாதுங்க, டீ காஃபி குடித்தா தான் என்னோடய நாளே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இதே மாதிரி ஒரு தோழி வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் தோழி.
4: வணக்கம், பேசுறதையா இருங்க.
6: ஜோதி அன்னப்பன்பட்டிலிருந்து
4: பேசுங்க. என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
6: எனக்கு மூவேந்தர் படத்துல இருந்து வானவில்லையே பார்த்தேன்.
4: பாடல் கொடுத்துடலாம். வானவில்லை பாத்திருக்கீங்களா?
6: நிறைய
4: தடவை பாத்திருக்கீங்க. சரி சொல்லுங்க. அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம், நம்ம டாபிக்

0: டீ காஃபி.
1: காலையில 5 மணிக்கு எழுந்துட்டு வந்தவி, காலையில டம்ளர் ஒரு டம்ளர் வந்து ஜீரோ தண்ணி குடிச்சிடுவேன். அது குடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு டீ குடிச்சே ஆகணும். எனக்கு
0: குடிச்சே ஆகணும். அது குடிக்கலாம் எப்படி இருக்கும்?
1: அது மூளை குழம்பு குழம்பு போன மாதிரி ஆயிடுவேன்.
0: இந்த உலகத்திலேருந்து மிஸ் ஆயிடுவீங்க.
1: ஆமா, வேற உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஒண்ணுமே புரியாது, படப்படன்னு வர மாதிரி இருக்கும். அந்த டீ குடிச்சாதான் அந்த எனர்ஜி எனக்கு நாள் முழுவதும்.
0: சரி, ஓகேம்மா. பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. நீங்கள் கேட்ட பாடல் வந்து நம்ம அந்த ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நன்றி.

ஒரு சிலருக்கு சாதாரண டீ காஃபியாக தோன்ற இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு அப்படியே அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கும். அந்த டீ காஃபி குடிக்கலை அப்படின்னா அந்த நாள் வந்து ஓடவே ஓடாது, டீ ஸ்லோவாக ஓடும், இல்லை கோமா இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா சோம்பேறியாக வேலை பார்த்துட்ருப்போம், இந்த மாதிரி இருக்கும். இந்த கேள்வியை தான் இன்னைக்கு கேட்டிருந்தோம். டீ காஃபி இல்லாத இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தோழிகள்கிட்டலாம் இதே கேள்வியை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் வந்து நம்ம தோழிகள் வரிசையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே மேடம், காலையில் எழுந்ததும் என்னை முதல்ல உற்சாகப்படுத்துறது காஃபி தான். காஃபி டீ இல்லாத நாள் வந்து எனக்கு வெறுமையான நாள், சுறுசுறுப்பாகவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் டீ காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படி, இந்த நாக்கில் டீ தூள் சுவை பட்டால் தான் அன்னைக்கு வேலையே ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நான் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது இல்லைங்க, ஒரு நாள் என்ன ஒரு வாரம்னாலும் நான் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சத்யா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க, எங்கே போனாலும் டீ காஃபி குடிக்க மாட்டேன், ஃப்ரெஷ் ஜூஸாக குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிடை மருதூர் கௌசல்யா, நான் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டேங்க, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ பழகிடுச்சு, ஆனாலும் அந்த டீ கொதிக்கும் போது வரும் பாருங்கள் அந்த நறுமணம், அப்பா செம்மையாக இருக்கும், அதுவே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் டீ குடித்த மாதிரி உற்சாகம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் டீ காஃபி குடிக்க முடியாத நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும் அப்படியே அந்த டீயே நினச்சிட்ருப்பேன், ஆனால் இந்த காரணத்தையெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு நாளில் டீ குடிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது, இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு தான் இருப்போம் ஆனாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், டீ குடிக்க மாட்டேங்க, ஒரு நாளைக்கு மூணு காஃபி, அது அதான் வந்துருச்சு இல்லை டீ காஃபின்னு தானே கேட்டிருக்கோம், ஒரு நாளைக்கு மூணு காஃபி அவ்வளோதான், இதையும் விடணும்னு நினச்சேன் ஆனால் முடியாது, காஃபி குடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படியே அந்த சுகம் இருக்காது இல்லையா, அதனால் காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேசின நம்ம தோழி அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி பேசினாங்க இல்லையா, அவங்களும் வந்து சாப்பிடாம கூட இருப்பேங்க, டீ குடிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மணக்குடி சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீ காஃபி குடிக்காத நாள் அப்படின்னா காலையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கும், தினசரி பழக்கத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது மாதிரி இருக்கும், இருந்தாலும் புத்துணர்ச்சியோட அந்த நாளை சாதாரணமாக கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க தான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோரும் வந்து எனக்கு அந்த நாள் ஓடாது அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, இவங்க எனக்கு என்ன தான் அது என்னை அஃபெக்ட் பண்ணாலும் நான் சாதாரணமாக அதை கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன், நோ டீ கிளப்லேருந்து வந்திருக்காங்க இவங்க, என்ன அப்படின்னா அதிகம் டீ குடிக்கிற பழக்கமே இல்லை, காலையில் எழுந்திரிச்சோடனே நீராகாரமும் 11 மணி அளவில் ஒரு லெமன் ஜூஸும் மாலை 5 மணிக்கு ஒரு கப் டீ அருந்து விடுவேன், டீ அதிகம் குடிக்க மனது ஆசைப்படும், அப்படியே கட்டுப்படுத்தி டீயை குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமாராக தான் இருக்கும் டீ காஃபி சாப்பிடாத நாட்கள் அப்படின்னு சொல்லி ஐயாவாடி கனிமொழி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க. கமீஸ்வரம் செல்வி அறிவழகன், டீ குடிக்கலைன்னா அந்த நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குங்க, வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் ஓடும் இல்லையா, அது மாதிரி எனக்கு டீ குடிச்சாதான் வேலை நடக்கும், ஒரு நாளைக்கு 2 தடவை தான் குடிப்பேன் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. அக்கறை வட்டம் உஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் ஒரு தோழி வந்து டீ போட்டு குடிச்சிட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக தையல் மிஷினில் வந்துக்கிட்டு உங்களுக்கு கமெண்ட் போட்டேன், ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னீங்களே, டீ குடிக்கலைன்னா அந்த நாள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா உஷா. அடுத்தது காரைக்கால் பொதுத்துறை சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் ஏஞ்சோன்னே நீராகரம் குடிப்பேன், ரொம்ப குடிக்க மாட்டேன் மேடம், மதியம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் அவ்வளோதான், நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க, டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களான்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா.

அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் அந்த காஃபி குடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே செய்ய தோணும். 11 மணிக்கு ஒரு டீ, மாலையில் ஒரு டீ, சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவேன். டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. என்னதான் வந்து மருத்துவர்கள்லாம் டீ காஃபி குறைக்க சொல்லி சொன்னாலும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள என்ன சொல்கிறது, அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும் எப்போவுமே, என்ன அப்படின்னா, அந்த டைமுக்கு அந்த டீ காஃபி குடிக்கலைன்னா அவங்க நாள் ஓடவே ஓடாது. என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு அந்த டீயோ காஃபியோ குடிச்சாங்க அப்படின்னா தான் அவங்க உற்சாகமாக சுற்றிட்டு இருப்பாங்க. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை டீ குடித்தாதான் சிறப்பாக இருக்கும், எனக்கு குடிக்கலை அப்படின்னா தலைவலி வந்துடும், அதனால 2 வேளை டீயை வந்து மருந்து மாதிரி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிகால் நளினி, நான் காஃபி தான் குடிப்பேன் 2 வேளை, ஆனால் இப்போ அதை குறைச்சிட்டேன். 1 வேளை காலையில் மட்டும் காஃபி, அதையும் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அப்பாவும் தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும் எப்போவுமே, என்ன அப்படின்னா அந்த டைமுக்கு அந்த டீ காஃபி குடிக்கலைன்னா அவங்க நாள் ஓடவே ஓடாது. என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு அந்த டீயோ காஃபியோ குடித்தாங்க அப்படின்னா தான் அவங்க உற்சாகமாக சுற்றிட்டு இருப்பாங்க. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை டீ குடித்தாதான் சிறப்பாக இருக்கும், எனக்கு குடிக்கலை அப்படின்னா தலைவலி வந்துடும், அதனால் ரெண்டு வேளை டீயை வந்து மருந்து மாதிரி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிகால் நளினி, நான் காஃபி தான் குடிப்பேன் ரெண்டு வேளை, ஆனால் இப்போ அதை குறைச்சிட்டேன், ஒரு வேளை காலையில் மட்டும் காஃபி, அதையும் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எழுந்ததும் உற்சாகப்படுத்துறதே காஃபி தாங்க, குடிக்கலை அப்படின்னா வேலையே ஓடாது, அந்த நோன்பு பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான ஆட்டோதுரை, எங்களை பொறுத்தவரை டீ காஃபி இல்லாத எங்கள் வாழ்நாள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலங்கைமான் சத்யா நித்யா சகோதரிகள். அவ்வளோதான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படித்தாச்சு. தொழில்கள் நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிடுங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் படிச்சிடுறேன். இப்போது கடைசியாக நம்ம தோழி ஜோதி பேசினாங்க இல்லையா, அன்னப்பன்பேட்டையிலேருந்து, அவங்க வந்து மூவேந்தர் படத்துலேருந்து பாடல் கேட்டிருந்தாங்க, அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் டீ காஃபியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தோழிகள் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள்னால் அதை பற்றின தகவல்கள் கிடையாது அவங்களுக்கு, வந்து அந்த டீ காஃபி இல்லாதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு இது டீ காஃபின்னு ஈஸியாக கடந்து போகிற மாதிரி இது இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த டீ காஃபி குடிக்கலைன்னா அந்த காலையே எங்களுக்கு தொடங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தோழி இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பேசி இல்லாம. காலை வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
2: வணக்கம், பேசுறது யாருங்க?
4: திருத்துறைப்பூண்டி தேவி. நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப
2: சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
4: ஜென்டில்மேன் படத்துல இருந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ அந்த பாட்டு.
2: அந்த பாட்டு கொடுத்துடலாம். அந்த பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி டீ காஃபி இல்லாத நாள் எப்படி இருக்கும்?
4: டீ காஃபி குடிக்கலன்னா எனக்கு நாளே ஓடாது மேடம், லைன் பிடிக்க முடியாது. எனக்கு முடியாது மேடம், காலையில 5-6 மணிக்கு எழுந்திருக்கும் மேடம், அப்ப ஒரு காஃபி குடிச்சிருவோம். திரும்பி 11 மணிக்கு டீ போட்டு குடிச்சாதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
2: அந்த 11 மணிக்கு டீ காஃபி குடிச்சுக்கிட்டே தான் லைன் வந்து நம்ம எஃப்எம்க்கு கால் பண்றது இல்லையா? ஒரு உத்வேகம் தருதுங்கிறீங்க.
4: ஆமா மேடம்.
2: சரிமா, அந்த நாள் ஓடாதுன்னு
4: சொல்லி சாயந்தரம் ஒரு காஃபி குடிப்போம், மத்தபடி இடையில நம்ம வேற எல்லாம் குடிக்க மாட்டோம்.
2: பாருங்க, அதுதான் 3 வேளை சாப்பாடு மாதிரி, 3 வேளை குடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன இடையில வேற ியர்களுக்கு அந்த நாள் எப்படி போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த கேள்வி. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, கடையில குடிக்கிற காஃபி டீ எல்லாம் பிடிக்காது, வீட்டுல குடிக்கிற காஃபி டீ தான் பிடிக்கும். இந்த டீ பிரியர்கள் இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த ஆடை இருக்கிற காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான், ஆடை இருந்தா எங்க போனாலும் வடிகட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிமா, நீங்க கேட்ட பாடல் வருது, கேப்போமா?
4: நன்றி மேடம்.
2: நன்றி.

0: நேரம் 11:49 ஆயிருச்சுங்க. நேர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி தோழிகள், உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக

0: மற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்றிரவு 8 மணிக்கு நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் மற்றும் பறவை அம்மா ரெசிடென்சி வழங்கும் ஆலய உலா, அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தீர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
4: ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம்.
5: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைய போற தோழி யார்? வணக்கம்
6: முற்பகல். வணக்கம் சித்ரா மணக்குடி.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம்?
6: படம் தென்னாடி, பாடல் ஆலங்கட்டி மலை. அந்த பாடல் குடும்பமா
1: கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்கள் கமெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டும் இருந்தாலும், டீ காஃபி இல்லாத நாள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்?
6: டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியாதுமா.
1: ம்,
6: காலையில் எழுந்ததும் 5 மணிக்கு ஒரு காஃபி, 10:30 மணிக்கு ஒரு டீ, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு டீ.
1: ம்,
6: அது குடித்தாதான்
1: அந்த நாளே ஓடும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாரும்
6: சுறுப்பாக வேலை ஓடுமா?
1: சரி, ஓகேம்மா.
6: அப்படியே ஒரே கேரியா இருக்கிற மாதிரி இருக்குமா, மயக்கமாக வர மாதிரி இருக்குமா?
1: அடடா, டீ காஃபி குடிக்கலனா மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும்.
6: நன்றி.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிடலாம். செந்தில்கண்ணன், சோபா செந்தில்கண்ணன் பேரில் அமலேருந்து நான் காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபி, 12 மணிக்கு அப்புறம் ஒரு டீ, எப்படி இருந்தாலும் அந்த டீ குடிச்சியே ஆகணும், இதுக்கு மேலே அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவெஞ்சூர் ஃபாத்திமா, ஒரு நாளைக்கு 3 வேளையும் டீ குடிப்பேங்க, குடிக்கலைன்னா அப்படியே தலைவலி வந்துடும், பழக்கத்தை மாற்றி பார்த்த முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காலையில் 6 மணிக்கு ஒரு டீ, அப்புறமா 9 மணிக்கு ஒரு டீ, அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டீ குடிச்சாதான் நேரம் போகும்னு கிடையாது, அதை நான் விரும்ப மாட்டேன், டீ காஃபியை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயம்கொண்ட மெர்சிராணி கலிவானன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் காமிலா ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க, நான் டீ காஃபி குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது, ஆனால் நாள் முழுவதும் உற்சாகமாக சுறுசுறுப்போடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்படியே சூரியன் வரதுக்கு முன்னாடி கோப்பை குளிரில் சூடான தேநீர் இருந்தால் தான் அந்த நாள் வந்து எனக்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாத நாள் வெறுமையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து, அதாவது காரைக்கால் செம்மனார் கோயிலேருந்து கிருத்திகா என்ன சொல்லியிருக்காங்க, நான் டீ எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்க, வருஷத்துக்கு ஒரு 5 தடவை மட்டும் தான் காஃபி குடிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் ஒரு தோழி வராங்க, பேசிடலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், பேசுது யாருங்க? சொல்லுங்க சங்கரி. சுருக்கமாக டீ காஃபி இல்லாத நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே லைன்ல சொல்லிட்டோம், கவிதையா சொல்லிட்டோம். சரிங்க, பாடல் வருது கேப்போமா தாமதிக்காம?
1: நன்றி.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் டீ காஃபி குடிக்காத நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தோழிகள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது டீ காஃபியை குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான நிகழ்ச்சி கிடையாது. இந்த டீ பிரியர்கள் காஃபி பிரியர்கள் வந்து எவ்வளோ அவங்களுக்கு அந்த டீ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்தேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இன்றைய தளிர் செல்வி பி சஹானா. 12:55 பன்னிசை நிலம் நிலம் கொள் என தொடங்கும் பழனி கே வெங்கடேசன் அவர்கள் பாடிய பாடல். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். 2:30 சங்கீத சாரல் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பி எஸ் சர்த்தாங்க மாளிகையின் எல்எஸ்சி தொடரும். 4:00 தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடார் ஆலய வீரகத்தி விநாயகர். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை வானத்தின் மீது என தொடங்கும்.

இன்றிரவு 7 மணிக்கு நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ், பறவை அம்மா ரெசிடென்சியின் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கனி, புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். பொன்னியின் 9:15 9:30 காரைக்கால் பி எஸ் சத்தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள்: இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், இன்று மாலை 5 மணிக்கு நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் விழா வந்தது எஃப் எம் எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேயர் நெஞ்சங்களில் மனம் நிறைந்த பாடலோடு பவனி வருகிறது மனதில் நின்றவை. நேயர்களின் கடித விருப்பமாக நிகழ்ச்சியின் முதல் பாடல் பூந்தோட்டம் கார்த்திகேயன் ராஜலட்சுமி, ராணி சுஷாந்த் யாழிதன், மங்கைநல்லூர் கார்த்திகா, சந்திரமோகன், பூந்தோட்டம் மாரியப்பன் செல்வம் நாகப்பன் வளர்மதி, பாப்பாஹினி ரிஷ்வந்த், பூந்தெண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, டி ஆர் பட்டினம் நாகலட்சுமி அன்பரசு, பூங்கொடி தேவா, ரேணுகாதேவி பழனிவேலு, மீனாட்சி செல்வம், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, வினிதா பாலமுருகன், கார்த்திகா, ஆனந்தராஜ், அஸ்வின்ராஜ், மோனிஷா ஹேமா, தர்ணீஸ்வர், கைலாஸ்வர், அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன். இந்த நேயர்களின் கடித விருப்பமாக ஏ ஆர் ரகுமான் இசையில் கார்த்திக் சித்ரா குழுவினர் இணைந்து பாடியது பழனி பாரதி வரிகளில் ஸ்டார் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலி நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் ஸ்மைலார் துறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் ஸ்மைலார் துறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
13: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
14: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
15: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
18: PSR தங்க மாளிகை,
19: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
18: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
19: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை மீட்டும் காற்றலையில் 100.3 பண்பலையில் ஒலித்திருப்பது மனதில் நின்றவை. நேரம் இப்ப 12:22:35 ஆகிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த பாடல் யுகபாரதி வரிகளில் சாய் சிவன் மகாலட்சுமி இணைந்து பாடியது நரசிம்மா திரைப்படத்திற்காக மணிஷர்மா இசையில. பாடலுக்கு விருப்பம் வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், இலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டெனிஸ் ராஜ், வேலாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், தேவனூர் ஜோதிலட்சுமி, வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, நரசிங்கன்பேட்டை AG ஐயப்பன், திருவேல்

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

திசையெங்கும் இசையோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக பதிவிட்டுள்ள போஸ்டரில் நேயர்களும் நிகழ்ச்சிக்கான தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் சுரேஷ் இவங்களும் வந்து மனதில் இன்றைக்கு வாழ்த்துக்கள், அடுத்து நல்ல பெருமாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பேரலம் அபர்ணா செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க வந்து ஸ்டார் பட பாடலோடு தொடங்கிய மனதில் நின்றவை எல்லா பாடல்களும் ஸ்டாராக ஜொலிக்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணவரப்பாளையம் இவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. டியர் படினம் நளினி சங்கர் இவங்களும் வந்து முதல் பாடல் அருமை, நிகழ்ச்சி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் நிகழ்ச்சி மிக சிறப்பாக போயிட்டு இருக்குங்க, முதல் பாடல்லேருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலும் வந்து நல்லபடியாக இருக்குது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா வழூர் பண்டாரவடையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இடைவிடா இசையோடு இணையதளத்திலும் நம்மை பின்தொடரலாம், நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் அடுத்த பாடல் இருக்கட்டாஞ்சேரி சுப்பராயலு நாகலட்சுமி திளையாடி வீராசாமி தமிழன்பன் நகுலன் கிழையூர் உத்திராபதி தேன்மொழி மகேந்திரன் கிழமுக்குட்டு சமணார்கோவில் அன்பழகன் வீர கடோத்கஜன் ஸ்ரீராமுலு பாஸ்கர் சபரி பாலு பொறக்குடி கலையரசன் இந்துமதி சக்தி முருகன் பாலமுருகன் கிழக்கொத்தமங்கலம் ஜெயராமன் ஜெயலட்சுமி மேல ஓடுதுறை சுகந்தி கலைமித்ரா யாழ்ஸ்ருதி ஜெயச்சந்திரன் விஷ்ணுவர்தன் சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி மேலங்குடி சாந்தி முருகேசன் அரவிந்தன் கொள்ளிடம் காமராஜ் வில்லிவாக்கம் குபேந்திரன் வெண்கரும்பூர் நேரு இந்த நேயர்களின் கழித விருப்பமாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து

0: மற்றும்
1: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கும். தொடரும் அடுத்த பாடல் ஏ ரகுமான் இசையில் வாலியின் வரிகளில் தேவன், யுகேந்திரன், ஃபெஃபி மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது காதலர் தினத்திற்காக. விருப்பம் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபீஸ், ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா, கோத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சமீமா, ஆயிஷா, சலாம, சுகைனா, குறிச்சிமலை டி பாஸ்கர் இந்த நேர்களின் விருப்பமாக.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென் மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்ய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்ய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குற்றங்களை தடுப்பதுடன் குற்றவாளிகள் மீது வழக்குகளை உடனடியாக பதிவு செய்வதாக அவர் கூறினார். குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் குற்றவாளிகள் குறித்த துல்லியமான விவரங்களை சேகரித்து அதற்கான பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அரசு அலுவலகங்களில் பணிபுரிவோர் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வகையில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு

0: ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுவது மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: உள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுகோய் 30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவா பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றிற்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
1: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மன் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2 நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது.

0: திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென் மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம்.
2: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநூலை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன? என்ன சண்டை படிக்கிறீங்க?
6: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
5: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சண்டைதா இருக்கீங்க?
6: சாட்டிலைட் விக்ரமன் பத்தி சொல்ல போறேன். விக்ரமன் வா டெவலப்டு ராக்கெட். விக்ரமன் வாஸ் டெவலப்டு பை ஸ்கைரோ டேரோஸ்பேஸ் அ பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி ஃப்ரம் ஹைதராபாத். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிரேட் இந்தியன் சயின்டிஸ்ட் விக்ரம் சாராபாய், ஹூ இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இன் 2026 விக்ரம் கிரியேட் ஹிஸ்டரி பை பிகமிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் டெவலப் ராக்கெட் டு ரீச் ஆர்பிட். திஸ் ராக்கெட் கேரிஸ் ஸ்மால் சேட்டலைட் இன் டு ஸ்பேஸ். விக்ரம் 1 இன்ஸ்பயர்ஸ் சில்ட்ரன்ஸ் ட்ரீம் பிக், லர்ன் சயின்ஸ் அண்ட் பிகம் ஃபியூச்சர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். வை பிக் ராக்கெட் டேக் மந்த்ஸ் டு கெட் ரெடி, பட் விக்ரம் 1 கேன் வி புட் டுகெதர் அண்ட் ரீடர் ஃபார் லேண்ட்ஸ் இன் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ். It is built out of lightweight carbon fibers, the safest used in high-tech racing cars, making superstar it light enough to blast off quickly. Before Vikram 1, they built a small test rocket named Vikram-1 in 2022. By successfully flew in your space, and pure wave dispa bigger rocket that is Vikram-1.
5: சரிங்க பாப்பா, சூப்பரா Vikram-1 பத்தி எங்க கூட சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆளான பாருங்க, என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
6: டாக்டர்.
5: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

12:55 நிலங்கொள் என தொடங்கும் பழனிக்கே வெங்கடேசன் அவர்கள் பாடிய பன்னிசை கேட்கலாம்.

0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று மாலை 5:15 நமது பண்பலையில் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடார் ஆலய வீரகத்தி விநாயகர்.
1: என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். காரைக்கால் பண்பலை 100.3.

சிந்தனை துளி. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் ஒரு மணி. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். இனிய கானங்கள் மட்டுமில்லங்க, நீலவானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். இந்த தினம் பத்தின தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசிக்க போறோம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தேன்மழை இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக உலாவர இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீலவானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி என்ன தினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எதுக்காக இந்த தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, உங்களை நிறைய பேருக்கு இந்த நீல வானத்தை பார்த்து ரசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த வானத்தோட நீல நிறத்தை ரசிக்கணும் அப்படின்னா நம்மளோட காற்று மாசுபடாமல் தூய்மையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்குமே காற்று வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியத்துவத்தையும் காற்று மாசுபாட்டோட ஆபத்துகளையும் நமக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த தினம் 2019 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 7 அனுசரிக்கப்படுகிறது. இன்னும் இந்த காற்று மாசுபாடு பற்றியும் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு நம்ம தேன்மழை நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்த போகிறேன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் வரப்போகுது. 3 திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் KJ ஏசுதாஸ் பாடியது.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
6: பாட்டு.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 27:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீல வானத்திற்கான சர்வதேச தூய காற்று தினம், அந்த தினத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பற்றின உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன், அதில் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அந்த வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த காற்று மாசுபாடுனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். இதையெல்லாம் நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக இந்த காற்று மாசுபாடுனால் சுவாச கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இதய நோய்களும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் தான் அதிக ஆபத்தில் இருக்காங்க. இந்த காற்று மாசுபாடுனால் பயிர்

விளைச்சல் குறையிறது மட்டும் இல்லாமல் காலநிலையும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அவதாரம் திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியது, வரிகள் வந்து வாலி. இந்த பாடல் நேயர்கள் அனைவருக்காகவும்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கேட்க கேட்க இனிமை, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. எல்லாம் தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் என்ன, பூங்காற்று அந்த பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து இளையராஜா. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்த காற்று மாசுபாடுகள்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் காற்று மாசுபாட்டினால பயிர் விளைச்சல் எப்படி குறையுது அப்படிங்கிறத பற்றியும், காலநிலை மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட உடல் நலத்தை மட்டும் இல்லாமல் நம்ம வயலையும் பயிரையும் விவசாயியோட வருமானத்தையும் கூட இந்த காற்று மாசுபாடு பாதிக்குது. காற்றுல இருக்கிற அந்த மாசு துகள்கள், நச்சு வாயுக்கள், இதெல்லாம் வந்து தாவரங்களோட இலைகள்லேயோ பயிர்கள்லேயோ படிந்து அதோட இயல்பான செயல்பாட்டை பாதிக்குது. தாவரங்கள் உணவு தயாரிக்கிற ஒளிச்சேர்க்கை செயல்முறை பாதிக்கப்படுறப்போ தாவரத்தோட வளர்ச்சியும் வந்து குறையும் இல்லையா. நெல் இந்த மாதிரி பயிர்களோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. காய்கறிகளோட தரம் விளைச்சல் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இலைகளில் அந்த மஞ்சள் நிறம் வர்றது, கறிகள் வர்றது, சேதம் வர்றது, இந்த மாதிரி அறிகுறியும் இருக்குது. இறுதியில் விளைச்சல் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இப்போது காலநிலை மாற்றம் எப்படி பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துகிற இந்த நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு இந்த எரிபொருட்களை எரிக்கிறப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்கள் வந்து அதிகமாக வெளியேறுது. இந்த வாயுக்கள் பூமியை சுற்றி ஒரு போர்வை போல செயல்படுது. அதனால் இந்த நம்ம வெளியேற்றுற அந்த வெப்பம் வந்து விண்வெளிக்கு போகாமல் நமக்குடையே தங்கிருச்சு. அப்போ பூமியோட சராசரி வெப்பநிலை என்ன ஆகும் அப்படின்னா மெதுவாக மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதுதான் குளோபல் வார்மிங்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். பூமியோட இந்த வெப்பம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவில் மாற்றம் ஏற்படுது, காட்டுத்தீ இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்தோட அந்த இதுவும் வந்து உயருது, கடல் மட்டமும் உயருது, விவசாயமும் பாதிக்கப்படுது. இதனால் காற்று மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போது பாடல் கேட்டுட்டு வந்துருங்க.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்றிரவு 8 மணிக்கு நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் மற்றும் பறவை அம்மா ரெசிடென்சி வழங்கும் ஆலய உலா, அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர்பவனி குறித்த நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
1: ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம். பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீ கிருஷ்ணா, புதுத்துறை செல்வகுமார், அன்னப்பன்பேட்டை ஜோதி, நாகை பாபு, சத்யா, அப்புறம் ஐயாவடி அசோக்ராஜ், கனிமொழி, இவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் தலத்திரிலேருந்து காரைக்கால், இவங்க வந்து இனிமையான பாடல்களை கேட்க ஆவலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சுரேஷ், ராஜேந்திரன், நன்னிலம் சுப்பிரமணியன், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, பிரியா, புஷ்பவனம் விஸ்வநாதன், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், TR பட்டணம் ரமேஷ், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், இவங்க வந்து முதல் பாட்டு பூங்காற்று புதிதானது பாடல் அருமை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கொல்லை பாலாஜி இவங்களும் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணனும் வந்து நிகழ்ச்சிக்கு

வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை, ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன். தென்மொழி பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிமை, புதுமை. புதுமையா இல்லையான்னு தெரியல, இதை கேட்பதில் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், அக்கரைவட்டம் உஷா, நிரவி ராஜவேல் இவங்க, அப்புறம் செல்வி தெத்திலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், தென்மொழி இனிமை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன், தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். இந்த தினத்துக்காக வந்து நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து இந்த காற்று மாசுபடும் போது நம்மளால் நீல வானத்தை தெளிவாக பார்க்க முடியாது, அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம மட்டும் பெருசாக என்னங்க பண்ண முடியும், நான் ஒருத்த மாதிரினா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் வந்து பொதுவாக இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் இல்லைனாலும் நம்மளால் செய்ய முடிஞ்ச குட்டி குட்டி மாற்றத்தை செய்ய முடியும். குறிப்பாக நமக்கெல்லாம் வந்து இந்த குப்பைகளையோ கழிவுகளையோ வந்து பொது வெளியில் எரிக்கிற பழக்கம் இருக்குது, இதனால் வந்து காற்று அதிகமாக மாசுபடுது. ஸோ பொது வெளியில் இந்த குப்பைகளை வந்து எரிக்காமல், கழிவுகளையோ இதெல்லாம் எரிக்காமல் நம்ம பிரித்து மக்கிற குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து அந்த மக்கிற குப்பைகளை மக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு மக்காத குப்பைகளை வந்து நம்ம குப்பை வண்டியெல்லாம் வரும் இல்லையா, அதில் போட்டுடலாம் இல்லையா. இது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரும் தேன்மழை நிகழ்ச்சியில்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: பண்பலையில் நேரம் 1:31. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்னைக்கு தென்மழை நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு எப்படி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் அப்படின்னு குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ வெஹிக்கிளோட எண்ணிக்கை வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே அதிகமாகிருச்சு. ஒரு வீட்டில் வந்து முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு இருந்த கணக்கு போய் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக பைக் வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இதனால் காற்று மாசுபடுது. தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்து நம்ம பைக்கில் போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது, அதுக்கு பைக்கில் போகிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளை என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியும் அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு கூட பைக்கில் தான் போகிறோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணோம். நம்மளால் நடக்க முடிகிற தூரத்துக்கு நடந்து போகிறது, அப்படி இல்லைனா கொஞ்சம் சைக்கிள் மிதிக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி போகணும் அப்படின்னா காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். நெதர்லாந்து நாட்டில் வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னா கூட சைக்கிள் தான் பயன்படுத்துகிறாங்களாம். உலகத்திலேயே அதிகமாக சைக்கிள் பயன்படுத்துகிற ஒரு நாடாக நெதர்லாந்து சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவலாக இருக்கட்டும். இன்னொரு பழக்கம் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே, வந்து சிக்னலில் நிற்கும்போது நிறைய பேர் வந்து இந்த பைக்கோ காரோ வண்டியை வந்து ஆஃப் பண்ணுறதே கிடையாது. நம்ம வண்டியை ஆன்லேயே வச்சிட்டு இருக்கும்போதுமே வந்து புகை வெளியில் வருது இல்லையா, அதனாலையும் மாசுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சிக்னலில் நிற்கும்போது அந்த 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த பைக்கையோ காரையோ ஆஃப் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் பெருசாகிட போகிறது இல்லையா. இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னா வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலிவரிகளில் மனோ உமாரமணன் சுனந்தா ஆகியோர் இணைந்து பாடிய பூங்காட்சி பாடல் உங்கள் எல்லாருக்காகவும்.

அதாவது வால்டர் வெற்றிவேல் அதில் தானே பாடல் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பாடல் அடுத்ததாக ஒலிக்கும். அதுக்கு முன்னாடி தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசமல்லி.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான காற்று பற்றின பாடல்களோட நிறைய தகவல்களையும் காற்று மாசுபடாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கோம். இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த PUC சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல். நம்மக்கிட்ட டூ வீலர் இருக்குது, பெட்ரோல் பயன்படுத்துகிற வாகனம் இருக்குது அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த வண்டியில் வர புகையெல்லாம் வந்து சரியான அளவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த PUC சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே பொல்யூஷன் வந்து ஆகாமல் தடுத்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மின்சார பயன்பாட்டை குறைக்கிறது மூலமாக கூட காற்று மாசுபடாமல் தடுக்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? நம்ம பயன்படுத்துகிற இந்த மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காக நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு இதெல்லாம் எரிக்கிறாங்க இல்லையா மின் நிலையங்களில், அதுவுமே வந்து அதிகமாக நச்சுக்காற்று, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து வெளியேற்றுது. இதனால் காற்று மாசுபாடு மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றமும் ஏற்படுது. தேவையில்லாத நேரத்தில் விளக்குகள், மின்விசிறிகள், தொலைக்காட்சிகள் இதெல்லாம் அணைச்சி வைக்கிறது, மின்சார தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பயன்படுத்துறது, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் மின்சாரத்தை குறைவாக அப்படின்னாலே மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்க எரிக்கிற அந்த நிலக்கரியோ எண்ணெயோ இயற்கை எரிவாயோ அதோட அளவு குறையும், அதனால காற்று மாசுபடுறதும் குறையும். தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு தேன்மழை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது வால்டர் வெற்றிவேல் திரைப்பட பாடல்.

தேன்மொழி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவில் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பவித்ரமாணிக்கம், ரகுபதி, குறிஞ்சாக்கேணி, அசூர்தீன், எரவஞ்செடி, சின்னக்கண்ணன், திருக்கண்ணபுரம், ஆனந்த், திருமணஞ்சேரி, அனிதா, தமிழாளன், நிரவி, கஜேந்திரன், நாகை, அகரவரத்தூர், ஹரி, நாழிக்கல்பட்டி, எழில் முத்துசாமி, ஆக்கூர், மடப்புரம், நாச்சியா, மன்சூர், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவாக காற்று மாசுபடாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய மரம் நடணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் திரும்பவும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை நடுவோம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது தேன்மழை நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர்

கூறியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை தீயணைப்பு மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை நிலைநிறுத்தப் போவதாக கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ள அவர் அத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அதிகார போட்டி போதை கலாச்சாரம் குடும்ப தகராறு உள்ளிட்ட செயல்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இச்செயல்களை கடந்த ஆட்சியினர் தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் விரைந்து மேற்கொண்டிருப்பதாகவும் போதை கலாச்சாரம் என்னும் மரத்தை வேரோடு களைய 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். போதை குற்றங்கள் மீது 3263 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4350 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களிடமிருந்து சுமார் 4800 கிலோ கஞ்சாவும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று முதலமைச்சர் கூறினார். காவல் நிலைய உயிரிழப்புகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு அமைக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர் இப்படையினருக்கு 350 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிரடிப்படையின் நடவடிக்கையால் 268 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காவல்துறை தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளின் காவலர்கள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். தேவையான அளவிற்கு காவலர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கருத்துரிமை பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச வன்முறை கருத்துக்களை பேசுவதை அரசியல்வாதிகள் நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக பல்வேறு குற்ற செயல்கள் லஞ்ச ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசுகையில் அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பு வழங்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று பேரவைத் தலைவரை சுற்றி தரையில் அமர்ந்து அவருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்றும் சூழல் உருவான நிலையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவை விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் தங்கள் தரப்பிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி திமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஆனால் பேரவைத் தலைவர் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காததால் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை என்ற பெயரில் முதலமைச்சர் திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலும் விளக்கமும் அளிக்க வாய்ப்பளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார். தாவேக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் பதிலுரையில்
திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் திமுக மீது

0: தேவையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியதாகவும், இதற்கு பதிலளிக்க பேரவைத் தலைவரிடம் பலமுறை கேட்டு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வெளிநடப்பு செய்ததாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வனப்பணி படையின் புத்துயிர் ஊட்டல் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தொடர்பான மானிய கோரிக்கை மீது இன்று உரையாற்றிய அவர், வனத்தீ மேலாண்மை திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றார். இத்துறையில் சீர்மிகு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய பொருளாதார நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசு உரிமை சான்றிதழ்கள் நிகழ் நேரத்தில் சரிபார்த்து போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் உயிர் பன்மயத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர உயிர் பன்மய குறியீடு உருவாக்கப்படும் என்றார். ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் 1000கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜப்பர்.
0: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடைமடை வரை காவிரி நீர் செல்லும் வகையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செப்டம்பர் 1 தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91.56 அடியாக உயர்ந்த நிலையில் பருவமழையை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராத காரணத்தினாலும் நீர் திறப்பை அதிகரிக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி இன்று காலை நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகளில் மின் உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது. சேலத்தில் விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் சுவாமி பச்சை சார்த்தி அலங்கார வீதி உலா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர்

0: 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

நேரம் 2 மணி. சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதட்டமெல்லாம் பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக்கில் முதலில்

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
2: இன்றைக்கி ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த நேயரனுடைய ஃபாதர் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர்னால் தவிச்சிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு டயாலிசிஸ் நடந்துகிட்ருக்கு. வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி நிலைமை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இணையத்தில் படிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன கேன்சர் வரும், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறது பற்றி விசாரிச்சுருக்காங்க. அருமையான கேள்விங்க. டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டயாலிசிஸ்னால் என்ன, நம்ம கிட்னி செய்கிற வேலையை இன்னொரு மிஷின் செய்ய போகுது. ஸோ நம்ம உடம்புலேருந்து ரத்த குழாயிலேருந்து ஒரு டியூப் ஒன்று சுருகி அந்த ரத்தத்தை வெளியில் கொண்டு போய் அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டு அந்த மிஷின் என்ன பண்ணும், நம்ம ரத்தத்தில் இருக்க கழிவு நீரெல்லாம் உறிஞ்சி நல்ல ரத்தத்தை திருப்பி நம்ம பாடிக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அமைச்சிரும் ஒரு பம்ப்பு மூலமாக. ஸோ அந்த பம்ப்பு வந்து என்ன பண்ணும், திருப்பி நம்ம பாடிக்குள்ளே அதை அமைச்சிரும். ஓ, இந்த கிட்னி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம உடம்பு தாங்கும். 3வது நாள்லேருந்து அந்த கெட்ட கெட்ட கெமிக்கல்ஸ்லாம் நம்ம உடம்புல சேகரிக்க ஆரம்பிச்சிரும். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏ பிசி இருக்கிற பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறவங்க யூஸ்வலாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் தனி மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை கேட்கணும், எனக்கு நெகட்டிவ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டயாலிசிஸ் சென்டரில் ஒரு மிஷின் அல்லது 2 மிஷின் இருக்கும், ஃபில்டர் மாற்ற மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சால் நீங்களே ஃபில்டர் வாங்கி உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் ஒரு ஒரு டைம் போகும்போது ஃபில்டர் உங்களதே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில டைமில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் சில டயாலிசிஸ் சென்டர்ஸில் ஹெப்படைட்டிஸ் தனித்தனியாக பண்ணாதனால ஹெப்படைட்டிஸ் நோய் ஒருத்தர்கள்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவி நாங்களே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு எந்தெந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தோல் சார்ந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றும் யூரினரி பிளாடர் சார்ந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 புற்றுநோயும் நம்ம கண்காணிக்கணும். என்னென்ன, ஸோ தோல் ஏதாவது புண்ணு மாதிரி வந்துச்சுன்னா உடனே ஒரு ஸ்கின் டாக்டர் காமிச்சு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வாய் பகுதியில் இருக்கிற இடங்களில் ஏதாவது அல்சர் மாதிரி இருந்துச்சுன்னா, அது ஆறாமல் இருந்துச்சுன்னா உடனே ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே ஒரு வாயில் இருக்கிற புண்ணு ஆறலைன்னா கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடனே போய் அதை தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி மற்றும் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறது நல்லது. டயாலிசிஸ் யாருக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த 3 டெஸ்ட்டும் எப்போவுமே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான மருந்துகளும் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கான மருந்து ஆரம்பிச்சிடலாம்.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:05.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலியோடு நாம் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கண்ண பதில். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2312 2912 2998 0299 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி நேயர்களுக்காக கேட்கலாமா? சூடோலாக்வியா கைரி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கெளுத்தி மீன் இனம்ங்க. இது இந்தியாவில் எந்த பகுதியில், அதாவது எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்க? சூடோலாக்வியா கைரி புதிய கெளுத்தி மீன் இனம் இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுதான் இன்னைக்கு கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியினுடைய நேயர்களுக்கான முதல் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். சூடோலாக்வியா கைரி புதிய கெளுத்தி மீன் இனம் இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்க, நம்ம சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் தொடரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கலைஞர்ல இருந்து பாரி.
0: கேள்வி கேட்டிங்களா பாரி?
1: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: ஒடிசா மேடம்.
0: ஒடிசா, ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஆம் நேயர்களே, சூடோலாக்வியா கைரி புதிய இந்த கெளுத்தி மீன் இனமானது நம்ம இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் தாங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது மயூர்பஞ்ச் மாவட்டம் புத்த பலங்கா ஆற்றில் இந்த புதிய கெளுத்தி மீன் இனம் கண்டுபிடிச்சாங்க. சிமிலிப்பால் புலிகள் காப்பகத்தின் புகழ்பெற்ற ராயன் பெங்கால் புலியினுடைய பெயரால் இந்த பெயர் வந்து இடப்பட்டிருதுங்க. சூடோலாக்வியா கைரி புதிய கெளுத்தி மீன் இனம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் புத்த பலங்க ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல் அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் யார்? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் யார்? விண்வெளிக்கு இல்லை, விண்வெளி நிலையத்திற்கு, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் யார்? இது நேயர்களுக்கான அடுத்த கேள்வியாக நம்ம சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: இது இனிய மதிய வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருமலைராயன் பட்டிலிருந்து பொறையார் தீவானந்தம் மேடம்.
0: திருமலைராயன் பட்டிலத்திலிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
2: பொறையார் தீவானந்தம்.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
2: இல்லை, வெள்ளம்மா உத்தர சொல்லுங்களா.
0: சரி, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் யார்?
2: மேடம்.
0: ஹலோ, சொல்லுங்க சார். ராகேஷ் சர்மா முதல் முதல்ல விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் அவங்க. நான் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றவங்க, அதனால தான் அந்த கேள்வியை தெளிவாக திருத்தி கரெக்டாக சொன்னேன். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு, அதாவது விண்வெளிக்கு சென்றவங்களை கேட்கல, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு. தொடரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? முயற்சிக்கு பாராட்டுக்கள், இருந்தாலும் இது வந்து தவறான விடை. அடுத்து தொடரக்கூடிய நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம், கேள்விக்கான பதில். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தலைஞாயிறு கம்பர்.
0: தலைஞாயிறு கம்பர், நீங்க கேள்வி கேட்டீங்களா கம்பர்?

சொல்லுங்க. சுபான்ஷு சுக்லா, சரியான விடை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆம் நேயர்களே, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நம்ம விண்வெளிக்கு சென்றதை கேட்கல, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றவங்க யாருன்னு. குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா இவங்க தான் 2025 ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய குடிமகன். அதாவது நாசா மற்றும் தனியார் நிறுவனத்தினுடைய வணிக ரீதியான விண்வெளி திட்டத்தில் இவங்க பங்கெடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றாங்க. நிகழ்ச்சியில் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அடுத்த கேள்வி கேட்டுட்டு அப்படியே ஒரு பாடலும் கொடுத்துட்டு மீண்டும் நேயர்களை வந்து நம்ம சந்திக்கலாம். நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள், வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள், இது எந்த அமைப்பால் இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள் எந்த அமைப்பால் இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? இதுதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள் எந்த அமைப்பால் இந்தியாவில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கென பதில்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகசின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணையின் இன்சொல் அமது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ். மேலும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மலர்துறை ஏர்ஸ் நடேச செட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி.

0: லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியோட பண்பலையில் நம்ம இணைஞ்சிருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான நம்ம அடுத்த கேள்வி பாடலுக்கு முன்பு வந்து, வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள் எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வியாக நம்ம கேட்டிருந்தோம். வரக்கூடிய நேயர் தொடர்ந்து யார் வராங்க நிகழ்ச்சிக்காக கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், மானாம்பட்டிலிருந்து தேவி.
0: கேள்வி கேட்டீங்களா தேவியம்மா?
1: ஆ கேட்டேன் மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: இந்திய ரிசர்வ் வங்கி.
0: இந்திய ரிசர்வ் வங்கி, ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு இந்த தளங்களை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியாக நிர்வகிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறதுங்க. 2007 பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகள் சட்டத்தின் மூலமாக இந்த டிஜிட்டல் தளங்களை இயக்குவதற்கான அனுமதியையும் ரிசர்வ் வங்கி வழங்குது. சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர், பெரிய நிறுவனங்கள், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கிய பொருட்களுக்கான இந்த நிலுவை இன்வாய்ஸு ஏல முறையில் தள்ளுபடி செஞ்சு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மூலம் 24 மணி நேரத்துக்கான உடனடி பணமா பெறுறதுக்கும் இந்த தளம் உதவுது. வர்த்தக பெறுதல்கள் தள்ளுபடி அமைப்பு தளங்கள்ல இந்தியாவில நிர்வகிக்கும் அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி. நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு ஏது? தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு எது அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படிமா இருக்கீங்க?
0: அனைவரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.

0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்க. கேள்வி கேட்டீங்களா நிகழ்ச்சியில?
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா, இன்னும் ஆப்பிள் வரல.
0: தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு எது?
1: தன்னுடைய தேசிய உணவுகளுக்காகவா? இந்தியா.
0: இந்தியாவும் முயற்சிக்கு பாராட்டுக்கள், தவறான விடைமா. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கருப்பம்பளம் கமலி.
0: இங்க இருந்துமா?
2: கருப்பம்பளம் கமலி.
0: ஆ சொல்லுங்க.
2: இத்தாலி மேடம்.
0: இத்தாலி, ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆம் நேயர்களே, தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு இத்தாலி. யுனெஸ்கோவோட அருவமான பண்பாட்டு மரபு பட்டியலில் சமூகங்கள் தலைமுறை தலைமுறையாக கடத்தி செல்லும் மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வெளிப்பாடுகளையும் அங்கீகரிக்குதுங்க. நேப்பிள்ஸ் பீட்சா தயாரிப்பு, கலை மற்றும் ஓபாரா பாடல் உட்பட யுனெஸ்கோட அருவ பாரம்பரிய பட்டியலில் இத்தாலியில் மட்டும் மொத்தம் 21 கூறுகளை கொண்டிருக்கு. அதனால் தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோவில் அங்கீகாரம் பெற்ற முதல் நாடு இத்தாலி. நேர்களுக்கான அடுத்த கேள்வி நிகழ்ச்சியில் டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது?

0: கேள்விக்கான பதில் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 இந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருந்த வரக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாத்திமா பேசுறேன்.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களாமா?
1: கேட்டேன் மேடம்.
0: விடை சொல்லுங்க.
1: மத்திய கல்வி அமைச்சகம் உல்லாஸ்.
0: ஹலோ,
1: மறந்துட்டு.
0: இதில் பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு பகுதியான பங்களிப்பு இருக்குது, ஆனால் இது சரியான அந்த அமைச்சகத்தினுடைய பெயர் வேணும் எனக்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தென்பிடாய் ஆனந்தன்.
0: கேள்வி கேட்டிங்களா ஆனந்தன்?
2: ஆ, மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம்.
0: சரியான விடை, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆம்னேர்களே, 2026 டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் இதை வந்து எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இவங்க தான் வந்து இதை தொடங்கினாங்க. இதன் கீழே வந்து கிராமப்புற மக்களுக்கான பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சுரக்ஷா அபியான், தேசிய டிஜிட்டல் எழுத்தறிவு இயக்கம் இதெல்லாமே இதில் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுதுங்க. டிஜிட்டல் கற்றல், பள்ளி அளவிலான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, இப்படி நிறைய திட்டங்களும் டிஜிட்டல் டெவலப்மெண்ட்டை மேற்கொண்டு முன்னேற்றுவதற்காகவும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் இந்த முன்னெடுப்பு வந்து செய்யப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா எழுத்தறிவு இயக்கம் 2026 மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அறிமுகப்படுத்தினாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிறைவு பெறுகிறது கேள்விக்கான பதில்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தர்ம சம்வர்த்தானி என தொடங்கும் பாடல்.

0: மாதவ சோதரி
1: மத்யமாவதி சங்கரி
0: மாதவ சோதரி சுந்தரி
1: மத்யமாவதி சங்கரி
0: மாதுர்யவாத் விஜ்ருந்தரி.

0: பரிச நிர்மல ஹிருதய நிவாசினி
1: பரிச நிர்மல ஹிருதய நிவாசினி
0: பனி பாபா பனி சனி பனி சனி பாபா பனி பாபா.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சுதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுலை மற்றும் இதயநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், சீர்காழி ஸ்ரீ பரஞ்சுதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸின் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணின் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
5: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
6: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுலாமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சர் கோவில் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும் நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சலமேலே என தொடங்கும் பாடல்.

0: சங்கீத சாரலில் தொடர்ந்து தீராத என தொடங்கும் பாடல்.
1: தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை.

மலர் கொண்டு வந்தே, கண்ணனகர் உள்ள மலர் கொண்டு வந்தே. என்னை அழகழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள், குழலிலே சூட்டுவேன் என்பார், குழலிலே சூட்டுவேன் என்பார், குழலிலே சூட்டுவேன் என்பார். என்னை குண்டாக்கி மலரிலே தோழித்த

தலை

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரலி டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடர் ஆலய வீரகத்தி விநாயகர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. மழை பெய்த இடங்களும் பதிவான அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம், சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், நீலகிரி மாவட்டம் கேட்டி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர், சென்னை வளசரவாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், சைதாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், திருசுழி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம்

0: கொடைக்கானல், கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வெம்பாக்கம், ஜமுனா மரத்தூர், வாலஜா ஆமூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம், கீழ்ப்படி, சங்கராபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கலெக்டர் அலுவலகம், மணலி, தண்டையார்பேட்டை, காசிமேடு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சேலம் மாவட்டம் மேலூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையாக வேலூர் மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், தமிழகத்தில் ஒரு இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக காணப்பட்டது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இசை பிரிந்து இசை மீட்டும். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

சிந்தனை துளி. இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். என்றென்று மக்கரையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வாங்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, வேலை சம்மந்தமாக இருக்கட்டும், டூர் போகிறதா இருக்கட்டும், லாங் ட்ராவல் போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி லாங் ட்ராவல் போகும்போது நம்ம எல்லாருமே நேரத்தை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்போம். சில பேர் புத்தகம் படிப்பாங்க, சில பேர் வந்து திரைப்படங்கள் பார்ப்பாங்க, சில பேர் வந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு பாடல் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அரிதாக சில பேர் டிராயிங் கூட வரைவாங்க, சில பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே வருவாங்க, சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. அவ்வளவு ஏங்க, சில பேர்லாம் இருக்காங்க ஒரே ஸ்நாக்ஸாக வாங்கி ஏறினதுலேருந்து இறங்கிறது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க பஸ்ஸோ ட்ரெயினோ எதில் ஏறி உக்காந்தாலும் உக்காந்த உடனே தூங்கிடுவாங்க. இதில் நீங்கள் எந்த ரகம்? அப்படி இல்லைன்னா இந்த நீண்ட பயணத்தில் உங்கள் நேரத்தை கழிக்க நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்களோட சுவாரஸ்யமான ரிப்ளைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக ஒரு வரியில் இருந்தது அப்படின்னா எல்லாரோட கமெண்டையும் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்று ரெண்டு பாடல் கூடுதலாக கேட்கலாம். உங்களோட ரிப்ளைஸ் அப்படியே காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் லாங் ட்ராவல், அதாவது நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நேரத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தேன். நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்ட உடனே நிறைய பேர் வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா வாக்மேனில் பாடல் கேட்பேன், இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நீண்ட தூரம்னாலும் பயணத்தில் பாடல் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பாடல் மற்றும் அதோட முழு தகவல், படத்தோட முழு தகவலையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நாட்டு நடப்புகள்லாம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே இந்த இயற்கை அழகு ரசிச்சுட்டே போவேங்க, இரவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தூங்கிடுவேன், பகலாக இருந்தால் மெலோடி பாடல்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தூக்கம் தாங்க வேற என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமாடபுரம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நேரம் பயண தூரத்தை கழிக்க ரயிலாக இருந்தால் அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுட்டே இருப்பேன், பஸ்ஸில் போகும்போது என்னென்ன ஊர்னு அப்படியே படிச்சுட்டே போவேன், பொழுது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட தூர பயணத்தில் வந்து நேரத்தை கழிக்க ஃபோனில் பேசிட்டே இருப்பாங்க, அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே வருவேன் அப்படின்னு சொல்லி நிறவிலேருந்து நஜு பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாலினி ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போவோம், எங்கள் ஊர் வந்து ராமநாதபுரத்துக்கு போகிற வழியில் 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். சில நேரத்தில் காரில் போகும்போது, சில நேரத்தில் பஸ்ஸில் போகும்போதுன்னு சொல்லி பாட்டு கேட்டுகிட்டே போவோம். காரில் போகும்போது அப்படியே அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போகிறது செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, காலையில் 6 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகேங்க, எப்பயாச்சும் தூரமாக போயிருப்பீங்க இல்லையா, பஸ்லேயோ கார்லேயோ தூரமாக கூட வேணாம், ஒரு மணி நேரமாச்சும் போயிருப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் நேரத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளையராஜா சாங்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுட்டு அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுட்டு அந்த ஜன்னலோரம் அமர்ந்து காற்றையும் வாங்கிட்டு போகிறது ஒரு தனி அலாதியான சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நீண்ட தூர பயணத்தில் நண்பர்களோட போனேன் அப்படின்னா அரட்டை அடிச்சுட்டே போவோம், நேரம் போகிறதே தெரியாது. தனியாக போனேன்னா ஏதாவது புது திரைப்படம்லாம் பார்த்துட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், நீண்ட பயணங்களில் ஜன்னல் வழியாக தெரிகிற அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே போவேன், பிடித்த புத்தகங்கள் அல்லது கதைகளை படித்து நேரத்தை வந்து பயணிகள் தான் கழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயணத்துக்கு இடையே அந்த புதிய இடங்களையும் மக்களையும் கவனிக்கிறது கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட அப்படியே புன்னகையுடனும் மரியாதையுடனும் அப்படியே பேச தொடங்கிடுவேன், அவங்களோட பயண அனுபவம் வாழ்க்கை கதைகள் நமக்கு ஒரு புதிய பார்வையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக கதை புத்தகங்கள் படித்து நேரத்தை கழித்தேன், இப்போது செல்ஃபோன் வந்ததுலேருந்து அடடா அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய இடம் வந்துட்டதே அப்படின்னு வருந்துற அளவுக்கு அத்தனை விஷயங்கள் செல்ஃபோனில் இருக்கு இல்லையா.

இதை பார்த்துட்டே போவேன் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. உண்மைதான் இல்லையா, நிறைய நேரம் வந்து செல்ஃபோன் பார்த்துட்டே போகிறோம். இதில் ஒரு தீமையும் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்களும் நீண்ட தூர பயணம் செல்லும்போது உங்கள் நேரத்தை எப்படி கழிப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்மில் கேளுங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:20

0: 2025 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸ் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸ் மயிலாடுதுறை.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது உங்கள் நேரத்தை கழிக்க என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதிகோட்டையிலேருந்து மீனம் பக்கிரிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணத்தோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி தூக்கம் போடுவேங்க, அப்புறம் இயற்கையை ரசிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு பழக்கமாகவே இருக்கும், பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பஸ் நகர்ந்துருக்கும், அந்த காற்றெல்லாம் அடிக்கும்போது அப்படியே தூங்கிடுவாங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு செல்ஃபோனில் அப்படியே மெலடி சாங்ஸாக கேட்டுட்டு போவேன், அதுவும் அருமையாக இருக்கும்ல. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட பயணத்தில் பகல் நேரமாக இருந்தால் அப்படியே கடந்து போகிற காட்சிகளை காண்பதுதான் வழக்கம், சில நேரங்களில் பாடல்களும் கேட்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம்லேருந்து ஆட்டோ கார்த்திகேயன், ஒன்று ஃபோன் பார்ப்பேன் இல்லைனா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வருவேங்க, எனக்கு தான் அந்த வாய்ப்பே இருக்காதே, நான் ஒரு ஓட்டுநரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் இல்லை, ஆனாலும் மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீண்ட பயணங்களில் ஜன்னல் வழியாக தெரிகிற அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே பயணம் செய்வேன், பிடித்த புத்தகங்கள் அல்லது கதைகளை படித்து நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பேன், பயணத்தினிடையே புதிய இடங்களையும் மக்களையும் கவனிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடச்சேரி பைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு கமெண்ட்டை ஒரே ஒரு தடவை மட்டும் பதிவு பண்ணுங்கள், எல்லோருடைய கமெண்ட்டையும் படிக்கணும் இல்லையா. இப்போ இந்த கமெண்ட்டை நான் 2 தடவை படிச்சிட்டேன், அது வரிசையாக வருது 2வது முறையும். ஒரே ஒரு தடவை மட்டும் உங்கள் கமெண்ட்டை தயவு செஞ்சு போட்டுருங்க. அடுத்த திடச்சேரி பைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேருந்தில் அதிக நேரம் பயணம் செய்யும்போது முன்னெல்லாம் அமைதியாக இருப்பேன், இப்போலாம் கொஞ்சம் நேரம்னாலும் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது காரில் போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே போவோம், பஸ்ஸில் போகும்போது செல்ஃபோனில் மெலோடி பாடல்கள் கேட்டுகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி நன்னிலம் அம்பலவானன்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவோங்க, இயற்கை காட்சிகள் மாறுகின்ற மனிதர்கள் அப்புறம் ஊர்களை வேடிக்கை பார்க்கறது, அதை மொபைலில் புகைப்படம் எடுக்கிறதும் தனி சுகம், இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொன்ன மாதிரி, இந்த போயிட்டே ரன்னிங்கில் இருக்கிற பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறதே பெரிய சவாலாக இருக்கும், அதுலேயும் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ நமக்கு வந்து நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட தூர பயணத்தில் இயற்கையை பார்த்து ரசிப்பேன், போகிற வரை எத்தனை மரம் இருக்குதுன்னு எண்ணிட்டே போவேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயற்கை காற்றை சுவாசிப்பேன், இயற்கை காட்சிகளை மிகவும் ரசித்து பார்ப்பேன், உடல் கதை அவசியம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் மேலோடுதிரை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தொலைதூர பயணம் போனதில்லைங்க, பக்கத்தில் பயணம் செய்யும்போது மெலோடி பாடல்கள் கேட்பேன், ஜன்னலோரம் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நான் இப்போது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதில்லை, பயணம் செய்கிற காலத்தில் இயற்கையை ரசிப்பதோடு அப்படியே இந்த காற்றுலாம் அடிக்கும் இல்லையா, அதோடு பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட தூரத்தில் பயணத்தில் கிடைக்க செல்ல பாட்டு கேட்பேன், அப்படி இல்லைனா பஸ்ஸில் பாட்டு கேட்பேன், இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே போவேன் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போவுமே பயணத்தில் தாங்க இருக்கேன், என்ன நான் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாழ்க்கை பயணங்களை புரிந்து கொண்டு என்னோட பயணிக்கிறது அதெல்லாம் ஓகே, அவங்களோட முக்கியமான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா நம்மளோட வானொலியும் அதில் ஒலிக்கும் இனிய பாடல்களும் கேட்டுகிட்டே போவாங்களாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தூங்கிடுவேங்க, தூக்கம் வரலை அப்படின்னா இயற்கையை ரசிச்சிட்ருப்பேன் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக முல்லைக்காடுலேருந்து பாபு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த நீண்ட தூரம் பயணம் கழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க இல்லையா பொழுதுபோக்காக, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட எஃபியில் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீண்ட தூர பயணத்தை வந்து பொழுதுபோக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பயணத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசைஞானி இளையராஜாவோட இடைக்கால பாடல்களை அப்படியே கேட்டுகிட்டே போகும்னு சொல்லியிருக்காங்க. நான் இயர்ஃபோனில் நல்ல மிகவும் பிடித்த பாடல்களை அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே கேட்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்வேன் அப்படின்னு காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. திருவிடை மருதர் கௌசல்யா கதிரவன் வந்து, என்னோட பயணங்களில் என்னுடைய துணையாக வருவது இளையராஜாவின் இனிமையான பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சென்னையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நீண்ட தூரம் பகலில் பயணம் செய்தால் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் வந்து, நீண்ட பயணத்தில் நேரத்தை கழிக்க அப்படியே இந்த வாக்மேனில் பாடல் கேட்டுட்டே இயற்கையை ரசிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் நீண்ட தூரம் பயணம் போகும்போது நேரத்தை கழிக்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக், ஷேர், கமெண்ட்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சினி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நேயர்கள் எல்லாம் அந்த ஒரு வரி இரண்டு வரியிலேயே அவங்களோட

கமெண்ட்டை வந்து முடிச்சிட்டாங்க. அதனால் படிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. கடலங்குடி பூங்கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல் கேட்டுகிட்டே இயற்கையை ரசிச்சுட்டே போவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌத்திரமாணிக்கம் ரகுபதி வந்து, நீண்ட தூர பயணம் செல்லும்போது நல்ல தூக்கம் தூங்குவேன், இடையில சில நேரங்களில் நல்ல இனிமையான பாடல்களையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோழிக்காடிலேருந்து அருண் இலக்கியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜன்னல் வழியாக தெரிகிற அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே பயணம் செய்வேன், பாடல் கேட்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணத்தின் போது எப்போதுமே நான் தூங்க மாட்டேங்க, எப்போவுமே ஜன்னலோர சீட்டில் தான் பயணிப்பேன், விமானத்தில் போகும்போதும் சரி அந்த ஜன்னலோர சீட்டு கிடச்சா இயற்கையோட அழகு அப்படியே ரசிச்சுட்டே பயணிப்பேன், நம்ம ஊர் எப்படா வரும் அப்படின்னு ஆவலோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகலில் வந்து சக பயணி பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டே போக வேண்டியதான், அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே வருவேன், இரவானா தூக்கம் தான், கண்டிப்பாக ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணம் போகிறது அப்படின்னாவே புத்தகங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் படிப்பேன், அதுக்கப்புறம் இயற்கையை ரசிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, வானொலி கேட்பேன் இல்லைன்னா மொபைலில் சேமித்து வச்சுருக்கிற அந்த பாடல்களை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டம் நளினி சங்கர் வந்து, பாடல்கள் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி வந்து, நீண்ட நேர பயணத்தின் போது காலில் ஹெட்செட்டை போட்டு அப்படியே இடைக்கால பாடல்களை கேட்டுட்டு இயற்கையை ரசிச்சுட்டே போவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட பயணத்தில் வானொலி கேட்குறதே என்னோடய பழக்கம் அப்படின்னு சொல்லி வலங்கைமான் ஆட்டோத்துறை சொல்லியிருக்காங்க. நிரவி ராஜவேல் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நேர பயணத்தின் போது இயற்கையோட அழகை ரசிப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்த நண்பர் அவங்கள வந்து புதிய நண்பர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜன்னலோரம் சீட் கிடைக்கணும்னு வேண்டிகிட்டே பஸ்ஸில் ஏறுவேன், ஜன்னலோரம் சீட் கிடைச்சதும் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அப்படியே மெலடி சாங்ஸா கேட்டுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம முகத்துல அந்த காற்று தொட்டுட்டு போகும் பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியனும், இயற்கை அழகை ரசிச்சுட்டே காதுகளுக்கு இனிமையான பாடல்களை கேட்டுகிட்டே பயணிக்கிறதே ஒரு தனி சுகம் தான்ல, அதை தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர்கூடுலேருந்து, இயற்கை அழகை ரசிச்சுட்டே போவேன், ஒவ்வொரு ஊராக படிச்சுட்டே போவேன், அப்படியே ஜன்னலோரை இருக்கேன்னா ரொம்பவும் பிடிக்கும், ஜன்னலோர காற்றும் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரவி ஜெயில்சிங்லேருந்து, ஜெயில்சிங் நிஜய் நரவியிலேருந்து, ஹெட்ஃபோனில் படித்தமான பாடல்களை கேட்டுட்டு வழியில் அழகான இடங்களை ரசிச்சுட்டு இடையிடையே நல்லா தூங்கி மனதுக்கு பிடித்தவர்களுடன் இனிமையான விஷயங்களை பேசிட்டே மகிழ்ச்சியாக பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல புத்தகம் செய்தித்தாள் படிக்கிறது நீண்ட தூர பயணம் இதெல்லாம் சிறப்பாக அமையும் அப்படின்னு அந்தோ ஜான் பீட்டர் மேலக்காசாக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும், நானுமே நீண்ட தூரம் பயணம் போனால் இதெல்லாம் பண்ணுவேங்க அப்படின்னு நேரம் தோணி இருக்கும், தோன்றதெல்லாம் நீங்களே வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே. நம்ம பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் மற்றும் பறவை அம்மா ரெசிடென்சி வழங்கும் ஆலய உலா நிகழ்ச்சி இருக்கு. அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர்பவனை குறித்த நேர்முக வர்ணனை கேட்டு ரசிங்க. நவ பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய்
2: வாங்கிட
1: ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம். பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை.
3: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சேதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுப்பேங்க, கடை தெரு இருக்கும் இடத்துல அதை பார்த்துக்கிட்டே பயணம் போவேன், மொபைல் ஃபோனும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நேர பயணத்தில் நேரத்தை கழிக்கணும் அப்படின்னா மெலோடி சாங்ஸ், அப்படியே கைபேசியில் ரயில் பயணங்களில் இயற்கையை ரசிச்சுட்டே போவேன், அந்த மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேருந்தில் பயணம் செய்யும்போது கடை வீதிகளை பார்த்துட்டு போகிறதே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை அகரவரத்தூர் ஹரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற என்னங்க, காதில் ஹெட்ஃபோனை போட்டு யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு தூக்கம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி கஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை காட்சிகளோட அழகு ரசிப்பேன், புத்தகம் வாசிப்பேன், நகைச்சுவைகள் கவிதைகள் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. சொன்னப்போ இது ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்னென்னா நிறைய பேருக்கு அந்த கற்பனை திறன் எப்போ வரும்னா, அமைதியாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு ரயில் பயணமோ பஸ்ஸில் ஒரு பயணமோ போகும்போது நிறைய விஷயங்கள் தோணும். நிறைய பேர் வந்து அதை எழுதுறதுக்கு நோட் பென்னெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வந்து ட்ராவல் போகும்போது போவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜெயம்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல பாடல்களை கேட்பேன், புத்தகம் படிப்பேன், பக்கத்தில் யாராவது வந்தால் மேஜிக் ஷோ செஞ்சு அவங்கள மகிழ்விப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நினச்சி பாருங்களேன், அந்த பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க அது கூடயே விளையாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இதே மாதிரி புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகலில் பஸ் பயணம் அப்படின்னா ஒவ்வொரு நிறுத்தத்திலும் அந்த ஊரில் இருக்க கடை தெருவை கவனிப்பேன், இரவு நேரம் அப்படின்னா கண்மூடி காதில் பாடல் கேட்டுகிட்டு பிடித்த மன நிகழ்வுகளை அப்படியே மனசில் படமாக ஒட்டிக்கிட்டு அந்த நேரம் எனக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையை ரசிப்பேன் அப்படின்னு சிம்பிளாக பாப்பா கோயிலேருந்து ரவி முடிச்சுட்டாங்க. திட்டச்சேரி சாகுல் ஹமீத், செல்ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே போவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட தூர பயணத்தின் போது தூங்கிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நேர பயணங்களில் முன்பெல்லாம் நாவல்கள் படிச்சுட்டு போவேன், இப்போலாம் மெலடி சாங், அதுவும் இளையராஜா பாடல்களை கேட்டுகிட்டே தான் போகிறேன், நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம், எஃப்எம் கேட்பேங்க, கிடைக்காத பட்சத்தில் 70களில் வந்து சினிமா பாடல்களை ஹெட்ஃபோனில் கேட்டு மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீண்ட தூர பயணத்தில் நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு தோணுது இல்லையா, அப்படி தோன்றதை நம்மளோட காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் கலக்குங்க. இது LSC, லைக் ஷேர் கமெண்ட்.

காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீண்ட தூர பயணம் அப்படி போகும்போது உங்கள் நேரத்தை கழிக்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். பழனிவேல் ஆயக்காரன் புலம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியிடங்களை பார்த்து ரசிச்சுட்டே போவேங்க, தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

எல்எஸ்ஐ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீண்ட தூர பயணத்தில் பொழுது கழிக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைவாக இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு படிச்சிடலாம். டிஆர்பட்டினம் ரமேஷ் வந்து பயணம் செய்யும்போது வழியில் இருக்கிற ஊர்களையும் பெயர்களையும் தெரிஞ்சு வச்சிட்ருப்பேன், ரெண்டு புறமும் பார்த்துட்டே பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட பயணத்தின் போது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நண்பராக பேசி அப்படியே உறவாடுவேன் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பிரவநல்லூர் கருணாநிதி சொல்லியிருக்காங்க. சாலையோரங்களில் உள்ள இயற்கை அழகை ரசிச்சுட்டே இனிமையான பாடல்கள் கேட்டுகிட்டே போவேன் அப்படின்னு நெமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. மொபைல் பார்ப்பேன், கதை புத்தகம் படிப்பேன் அப்படின்னு வனக்குடி சத்யா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேடம் நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எப்பவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபோனை எடுத்துட்டு ஏதாவது எனக்கு பிடிச்ச காட்சி வருதா அப்படின்னு அதை கரெக்டாக எப்படி படம் பிடிக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கும். பெரும்பாலும் பாடல்கள் கேட்போம் கார்லாம் போகும்போது, குடும்பத்தோட ஒவ்வொரு பாடலாக ஒரு 10 நிமிஷம் எனக்கான பாடல், 10 நிமிஷம் உனக்கான பாடல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு பாடல் தான் கேட்டுட்ருப்போம். சிவபுரி கீர்த்திராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகம் படிப்பேன், அந்த நேரத்தில் மட்டும் புத்தகம் படிக்க முடியும் அதனால் அப்போ படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி நானும் நீண்ட தூர பயணம் போகும்போது இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதோட அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வந்து எங்களோட காரைக்கால் பண்பலியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃபி கமெண்ட்ஸ்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீண்ட தூர பயணத்தை கழிக்க நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைவான ஒரு மூணு கமெண்ட் இருக்குது, படிச்சிடலாம். மணக்குடியிலேருந்து சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொபைல் பார்ப்பேன், கதை புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன், புத்தகம் படிப்பேங்க, அந்த நேரத்தில் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் வந்து, சில நேரங்களில் வந்து நானே லாங் ட்ராவல் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லாங் ட்ராவல் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலை. நிறவி சுதா செந்தில் வந்து, ரெண்டு பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டே போவேங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசிகிட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவான பாடல் வருது கதகளி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்கமாளிகை வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்கமாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 4 மணி.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சிந்தனை துளி. மின்சாரம் என்பது

நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது தேநீர் நிறம். நேயர்கள் தொலைபேசி வழி விருப்பம் தெரிவிக்கும் மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-48 அல்லது 299-58 9566-42-7231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அதேங்கள் நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நானும் ரசிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். சூடான டீ, சுவையான பேச்சு, சுகமான பாடல்களுடன் இது தேநீர் நிறம்.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட தொடக்க பாடல் அடிக்கிற வேலுக்கு அப்படியே சிலு சிலுன்னு ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. இதே மாதிரி அடுத்த பாடலை கேட்கறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறதுங்க?
1: என்ன
0: பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: படம் வாரண ஆயிரம் பாடல் அலைமேல பனித்துளி.
0: மழைக்கு அப்புறம் பனித்துளி வருது. நன்றி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் கேட்கலாம்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கேட்க கேட்க இனிமை, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம். நிகழ்ச்சியில வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டோம் நிகழ்ச்சியில. அடுத்ததா இணைய போற நேயர் யார்? வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
8: ஆகோர் தீபா ஜெயசில மேடம்.
0: பேசுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
8: இயல் படத்துல இருந்து மேடம்.
0: ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன், எல்லா சீசனையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் பாடல்ல அப்படின்னு சொல்லி. சரிமா, பாடல் கேட்கலாமா?
8: கேட்கலாம் மேடம்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
8: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: குறைவான பேச்சு நிறைவான இசையோடு இது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தேநீர் நேரம் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணலாம். பாடல்களுக்கு இடையிடையே உங்களோட கமெண்ட்ஸையும் படிப்பேன். இப்போ வந்து நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: ஹலோ,
0: வணக்கம். கேக்குதுங்களா பேசுறது?
1: பேசுங்க.
0: நீங்க என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி. நன்றிங்கம்மா.

தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை பற்றின உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு 18 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாமே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்துலேருந்து ரமணி ராஜேஷ் வந்து மாலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மெர்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு பேர் போல. பேரளம் செந்தில் கண்ணன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே விடுதலை சேப்பு விஜயராகவனும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேலவாஞ்சூர் ஃபாத்திமா தேநீர் நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நன்னிலம் அம்பலவாணன், மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி, ரியா, திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஞ்சநதி குளம்கோவி இளவரசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நெருவிலிருந்து சுதா செந்தில், நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் இவங்களும் தேநீர் நேரம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடருக்கு இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடர் ஆலய வீரஹத்தி விநாயகர். மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வர சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 4:30. காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை இன்னொரு பொலிமொன்றில் நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: தேனி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக வாங்க பேசலாம்? வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், பேசுறது யாருங்க?
7: அகரந்தன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
6: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
7: ஒன்னரிகள் நாமேந்தர் படத்துல இருந்து எந்த நேரம் பாட்டு.
6: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
7: நன்றிங்க மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இசை கொண்டாட்டமாக சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இனி இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்மா.
5: வணக்கம், பேசுறது யாருங்க?
6: நாகூர் மடப்பாளையத்துல இருந்து நாச்சியா மன்சூர் பேசுறேன்மா.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க வரோம் நிகழ்ச்சியில?
6: காதல் மன்னன் படத்துல இருந்து பாட்டு கொடுங்கம்மா.
5: உன்னை பார்த்த பின்புதான் அந்த பாடல் வருது, கேட்டு ரசிங்க. நன்றி.
6: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில இணை போற அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, பேசுறது யாருங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? பாடல் வருது தேவா இசையில, வைரமுத்து வரிகள்ல கிருஷ்ணராஜ் அவர்கள் பாடின பாடல். உங்களுக்காகவும் நேயர் அனைவருக்காகவும் வருது, கேட்டு ரசிங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தேனின் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைவரும் நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறது? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? இன்னொரு தடவை பாடலை மட்டும் கிளியரா சொல்லிடுங்களேன். எஜமான் படத்துல இருந்து
4: பாத்தீங்களா?

0: என்கிட்ட நிலவே முகம் காட்டு பாட்டு போடுங்க மேடம்னு சொல்லிட்டு இங்க ராக்கு முத்து ராக்கு பாட்டு கேக்குறீங்க.
1: சரி
0: ஓகே, பாடல் வருது கேட்டு ரசிங்க.
1: ஓகே மேடம்.

தேனி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிகழ்ச்சியே முடிஞ்சாலும் தேனி நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பேர்லாம் படிச்சுட்டு நன்றி சொல்லிடலாம். அதம்பார் கலைசெல்வி, செல்வம், டிஆர் பட்டினம், ரமேஷ், பவித்ரமாணிக்கம், ரகுபதி, நிரவி, ராஜவேல், நிரவி, கஜேந்திரன், காரைக்கால் புதுத்துறை, சித்ராதேவி, நந்தகுமார் ஊர் பேர் குறிப்பிடலை, கொள்ளிடம் கருணாநிதி, இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், லைன் கிடைக்காத நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை மட்டுமே கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளால் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் லதா. மீண்டும் ஒரு இனிய பொழுதில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நித்யா.

0: கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாதன் கோயில். இந்த ஊரில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயம். இந்த ஊர் பட்டீஸ்வரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், வலங்கமான் டு கும்பகோணம் வழித்தடத்தில் வந்தால் திப்பிராஜபுரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.
5: நாதன் உறைகின்ற நகர், நந்திபுர விண்ணகரம், நன்னு மனமே என்ற திருமங்கையாழ்வாருடைய சிறப்பான பாசுர வரிகளுக்கேற்ப நாம் இன்று சேவிக்கக்கூடிய அற்புதமான நந்திபுர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய நாதன் கோயில் ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே பிரவேசிக்கிறோம். நம் கண்களுக்கு முதலில் பக்தி விருந்தாக காட்சி தருவது நந்தி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய திருக்குளம். அதற்கு அடுத்ததாக ஆலயத்திற்குள்ளே

நம்மை வரவேற்பது பலிபீடம், துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்திற்கு அடுத்தபடியாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருவடி என்று சொல்லும் கருடாழ்வார் சேவை சாதித்தருளும் திருமண்டபம், இவற்றையெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு இப்பொழுது நாதன் கோவில் என்றும் நந்திபுர விண்ணகரம் என்றும் சிவபெருமானுடைய வாகனமான நந்தியம் பெருமானுக்கே மோட்சம் தந்த பெருமாள் என்று பேசக்கூடிய பகவான் எழுந்தருள் இருக்கும் சந்நிதியை நோக்கி நடைபயின்று செல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய ஆலய வாயிலே இரு புறங்களிலும் குபேர நிதி என்று சொல்லக்கூடிய சங்க நிதி, பத்மநிதி இரண்டும் அழகே உருவாக அருட்காட்சி தர அந்த இரண்டு நிதிகளையும் வணங்கி உள்ளே செல்கிறோம். உள்ளே செல்லும் பொழுது ஆலயத்தின் இடது திருப்புறத்திலே குந்தவை நாச்சியாருடைய வடிவம், அதற்கு அடுத்ததாக சொக்கப்ப நாயக்கர் அவருடைய இரு மனைவிகளோடு எழுந்தருளக்கூடிய விக்கிரகங்களோடு நமக்கு கண்கவர் காட்சியாக வைஷ்ணவத்தினுடைய ஆணிவேராக விளங்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்களை படைத்தருளிய 12 ஆழ்வார்களின் தரிசனம், எம்பெருமானுடைய வைணவ படைக்கு தலைமை தளபதி என்று சொல்லக்கூடிய சேனை முதல்வர் விஸ்வக்ஷேனருடைய சேவை ஆகியவற்றை தரிசனம் செய்து அனுமனையும் வழிபட்டு இதோ இப்பொழுது இந்த ஆலயத்தின் நடுநாயகமாக தெய்வ நாயகமாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நந்திக்கு சாபம் தீர்த்து அருளிய ஸ்ரீயப்பதியை தரிசனம் செய்கிறோம். கிடந்தான், அமர்ந்தான், இருந்தான் என்று பல்வேறு அற்புதமான வாசகங்களால் ஆழ்வார்கள் பகவானை பாடுகிறார்கள். அதிலே பகவான் மிகச் சிறப்பாக இந்த திருத்தலத்திலே மேற்கு முகமாக சேவை சாதித்து அமர்ந்த திருக்கோலத்திலே மூல பெருமாளாக ஸ்ரீனிவாச பெருமாளாக காட்சி தருகிறான். அந்த எம்பெருமானுடைய வலது கரம் அபயகரமாகவும் இடது திருக்கரம் ஒரு விரல் மடித்து நந்தியை வா என்று அழைக்கக்கூடிய அற்புத காட்சியோடு ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியாரோடு அற்புதமாக அமர்ந்து புன்னகை பூத்து சேவை சாதிக்கின்றான். என்ன ஒரு அரிய காட்சி! எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்திலே இடது திருப்புறத்திலே சிவபெருமானுடைய வாகனமான நந்தியம் பெருமான் மனித திருமுகத்தோடு மான் மழுதாங்கி சிவஸ்வரூபமாக தன் சாபத்தை அழித்த பரமன் இவனே என்று அனைவருக்கும் காண்பித்து தரும் விதமாக சேவை சாதித்தருள அவரை பார்த்த வண்ணம் பெருமாளுக்கு வலது புறமாக சதுர்முக பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் சேவை சாதிக்கும் பொழுது பிரம்மா சிவபெருமானின் அம்சமாக நந்தி சாட்சாத் ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணு என்று மும்மூர்த்திகளுமே இங்கே சேவை சாதிக்கிறார்களோ என்று நினைக்கத்தக்க வகையிலே அற்புதமான அருட்காட்சியாக விளங்குகிறது. அந்த கர்ப்ப கிரகத்திலே நாம் காணக்கூடிய அதி அற்புதமான உற்சவ பெருமாளாக ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் பஞ்சாயுத பாணியாக சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் என்று 5 ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அபயம் தந்து அருள்வேன், உங்களுடைய அபாயம் தீர்த்து அருள்வேன் என்று அற்புத அருட்காட்சி தருகிறான். அவனுடைய வலது இடது திருப்புறங்களிலே ஸ்ரீதேவி தாயார், பூமாதேவி தாயார் நின்ற திருக்காட்சியோடு சேவை தர அமர்ந்த நிலையிலே இந்த ஆலயத்தின் அற்புதமான அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஜன்பகலட்சுமியாக உற்சவ தாயாராக காட்சி தருகிறார். இந்த தலத்தின் சிறப்பு சந்திர பரிகார தலம். 9 கிரகங்களிலே சந்திர தோஷம் உடையவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர புக்தி நடப்பவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் சந்திரனுடைய முழு அருளை பெறலாம். எல்லோருக்குமே தெரியும் சந்திர ஸ்தலம் என்றால் திருமலை திருப்பதி. அதற்கு நிகரான தலமாக இந்த தலமும் போற்றப்படுவதால் மனோகாரகனான சந்திரனின் அருளால் இங்கே சேவிப்பவர்களுக்கு அற்புதமான மன உறுதி கிடைக்கும் என்ற அற்புத தகவலோடு இப்பொழுது நாங்கள் ஆலயத்திலே பிரதட்சணம் செய்கிறோம். ஆலயத்தின் தலமரமாக விளங்கக்கூடிய ஜென்பக மரத்தை சேவித்த வண்ணம் ஆலயத்தின் ஏன் எம்பெருமானுடைய பட்டத்தரசியான ஜென்பக லட்சுமியை மூலஸ்தானத்திலே தரிசிக்கிறோம். அமர்ந்த நிலையில் 4 கரங்களோடு மங்களங்களை அருளக்கூடிய மஞ்சளை பிரசாதமாக தந்து இங்கே வருபவர்களுக்கு மங்களம் தங்கும் என்று அருள்பாலிப்பவளாக அமர்ந்து காட்சி தருகிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி. இந்த தாயார் சுக்லபட்ச அஷ்டமியிலே எம்பெருமானுடைய திருமார்பிலே ஐக்கியமானதால் சுக்லபட்சத்து அஷ்டமியிலே தாயாரை ஸ்ரீசூக்த ஹோமத்தால் உபாசித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் கடன் பிரச்சனை தீரும் என்றும் இந்த தலத்து மகாத்மையும் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே 21வது திருத்தலமாக சேவை சாதிக்கக்கூடிய இந்த தலத்து எம்பிராட்டியாக விளங்கும் ஜென்பக லட்சுமியையும் இந்த தலத்து நாயகனாக விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளையும் உளமார பூஜித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் எல்லா சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்று எம்பெரு

0: பெருமானின் திருத்தால் சரணடைகிறோம். ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: நேர்களே, கோயிலின் நிர்வாக அதிகாரி மகாலிங்கம் அவர்கள் கூறுகையில்,
5: ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே வரவர முனியே நமக, வானாச்சல மகாமுனியே நமக. ஸ்ரீ வானமாமலையின் முழுமையான ஆளுகைக்கு உட்பட்ட இந்த திவ்ய தேசமானது நந்திபுர விண்ணகரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நந்திபுர விண்ணகரம் என்று இந்த அழைக்கப்படுகின்ற திவ்ய தேசமானது நாதன் கோயில் என்ற ஊரில் இருக்கிறது. அந்த நாதன் கோயில் என்ற பெயர் காரணம், நந்திக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்த ஒரு ஸ்தலம். சிவபெருமானுடைய வாகனம் நந்தி எம்பெருமான் துவாரபாலகரின் அனுமதி இல்லாமல் வைகுண்டத்திற்கு சென்றதனால் அவருக்கு ஒரு உஷ்ண நோய் ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க, சிவபெருமான் பூலோகத்தில் ராமாவதாரம் முடித்துக் கொண்டு சிரம பரிகாரத்துக்காக இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இந்த பெருமாள் அவரை தரிசனம் செய்தால் உனக்கு பூரணமான சாப விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் ஆங்கைப்படி நந்தி எம்பெருமான் இந்த ஸ்தலத்தில் கிழக்கு புறமாக தபஸ் செய்து பெருமாள் மேற்கு முகமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம். நந்திக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுக்கிறார் தை அமாவாசை உதய கருட சேவை என்று. ஒவ்வொரு வருடமும் உதய கருட சேவை என்று பெருமாள் நந்தி புஷ்கரனுக்கு எழுதி தீர்த்தவாரி கண்டருளுகிறார். மூலவர் பெயர் சீனிவாசன், உற்சவர் பெயர் ஜெகநாதன். ஜெகநாதன் பஞ்ச ஆயுதம் தரித்து கொண்டிருக்கிறார். அந்த பஞ்ச ஆயுதத்திற்கும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம், வாளும் வரிவில்லும் வனையாழி கதை சங்கம் அவையங்கம் உடையான் நாளும் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னுமணமே என்று ஆழ்வார் பாசுரம். ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களின் வாயிலாக இந்த பெருமாளின் பெருமையை, கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் இரு அவதாரங்களையும் மிகவும் ஒஸ்தியாக போற்றி பாடுகின்றார். இங்கு எண்ணில் நினைவேதி இல்லை இறை என முனியாளர் திரு ஆர் பண்ணில் மணி கீதமோடு பாட அவள் ஆடக்கூட எழிலார் மண்ணில் இதுபோல் நகரில்லை என வானவர்கள் தாம் மழை தூவி பொழிய நன்னி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்றுமணமே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ள இந்த ஸ்தலத்தில் நந்தி எம்பெருமானை சிவன் கோயில் இல்லாத ஒரு தரிசனமாக மனித உருவத்தில் ஒரு கையில் மாள் ஒரு கையில் மழுவுடன் சிவபெருமானுடைய உருவமாக இங்கே வீற்றிருந்த திருக்கோலத்தில் நந்தி எம்பெருமான் காட்சி அளிக்கின்றார். இந்த பக்கம் சதுர்முக பிரம்மா, பிரம்மாவினால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள். ஒவ்வொரு வைகாசி மாசம் விசாகம் நட்சத்திரம் என்று பிரம்மோற்சவம் 10 நாள் கண்டருள்கிறார் பெருமாள். பவித்திர உற்சவம், அத்தியான உற்சவம் போன்ற சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினமும் 6 காலங்கள் கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இது முழுவதும் வைணவ சம்பிரதாயப்படி இந்த பூஜையானது நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் மனதில் சந்தோஷமும் எப்பொழுதும் அவர்கள் ஐயத்தை தீர்க்கக்கூடிய பெருமாளாகவும் இந்த பெருமாள் விளங்குகின்றார். மன அமைதி வேண்டுவோர் சந்திரனுக்கு பரிகாரமாக இந்த பெருமாளை சொல்லக்கூடுகிறார்கள். நவக்கிரகத்தில் இந்த பெருமாள் சந்திரனுக்கு பரிகாரம், அதனால் நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு பரிகாரமாக இருப்பதால் மாத்ரு சாபம், மாதா வழியினால் ஏற்படக்கூடிய சாபம், ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த பெருமாளை திங்கட்கிழமை பயித்தம்பருப்பு பாயசம் நேவேத்தியம் செய்து வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஐதீகம். ஒவ்வொரு ஐப்பசி மாசம் அமாவாசை தாயார் இந்த ஸ்தலத்துக்கு எழுந்தருளி பிறகு 8வது நாள் திருமார்பில் சேர்கிறாள். ஒவ்வொரு அவதாரத்தப்பவும் தாயார் தனியாக இருப்பதால் தாயார் பெருமாளை விட்டு ஒவ்வொரு அவதார நோக்கிற்காக வரும் பொழுதும் எப்பொழுதும் தங்களோடு இருக்க வேண்டும், தங்கள் திருமார்பில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, இந்த ஸ்தலத்திற்கு வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாயாருக்கு அவர் ஆங்கையிட பெருமாள் தாயார் இந்த ஸ்தலத்திற்கு வந்து கிழக்கு முகமாக தபஸ் செய்து பெருமாள் மேற்கு முகமாக சேவை சாய்த்து கல்யாண திருக்கோலமாக, நித்தமும் கல்யாண திருக்கோலமாக எதிரெரு சன்னதியில் அமர்ந்த வண்ணம் இருவரும் இருந்து கொண்டிருந்து சேவை சாதித்து அருள்கிறார்கள். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் இங்கு வந்து ஸ்ரீசுத்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்தால் தங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் 8 மாதத்திற்குள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இந்த பெருமாளின் ஒவ்வொரு அவதாரத்தின் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய கலியுக அவதாரமாக ராமரையும் கிருஷ்ணரையும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தவனையால் இந்த பெருமாளுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. மேற்கு முக மண்டலமாக இந்த பெருமாள் மட்டும்தான் அமர்ந்த திருக்கோலத்தில் சீனிவாசனாக வீற்றிருக்கிறார். ஆழ்வார் வந்தவுடன் மாயகிருஷ்ணனாக வா என்று அழைத்து உள்ளே சென்றவுடன் ராமராக அவருக்கு காட்சி கொடுத்து கொடுக்கிறார். நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீர்ப்பதற்கு திருமஞ்சன் மருளி

0: இந்த தீர்த்தத்தை 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த நோய்கள் தீரும் என்பது இந்த ஸ்தலத்திற்கு ஐதீகம்.
1: இக்கோவிலை சேர்ந்த அனந்தராம பட்டாச்சாரியர் அவர்கள்,
2: இந்த கோவில் பெருமாள் மேற்க தாயார் கிழக்க எதிர்சேவ சாதிக்கிறார். தாயாருக்கு வளர்பிற அஷ்டமி ரொம்ப விசேஷம். 8 அஷ்டமி பிரார்த்தனை வந்தால் நிச்சயம் எல்லா காரியமும் நிறைவேறும். சந்திரனுக்கு பரிகாரஸ்தலம், திங்கக்கிழமை அன்னைக்கு பாயச நிவேதனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்.

0: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாதன் கோயில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. இனி நேர்கள் கேட்கலாம்.

0: அருள் தரும் ஆனைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.
1: விநாயகன் என்றாலே வினாக்கள் தீரும், வினாக்கள் தீரும்.
0: இன்று நாம் தரிசிக்க இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் திருமறைக்காடார் ஆலய அருள்மிகு வீரகத்தி விநாயகர்.

0: சங்கத்தமிழ் மூன்றும் தாம், எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம், சங்கத்தமிழ் மூன்றும் தாம்
1: என்று தமிழ் கேட்ட தமிழ் மூதாட்டி ஔவை பெருமாட்டியைப் போன்று விநாயகப் பெருமானை வணங்கி காரைக்கால் பண்பலை படைத்தளிக்கும் அருள் தரும் ஆனைமுகன் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் மெய்யன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒளி விழா வரும் இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிற திருமறைக்காடு அருள்மிகு திருமறைக்காடர் உடனுரைகின்ற அருள்மிகு யாழை பழித்த மொழியம்மை ஆலயத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கிற வீரகத்தி விநாயகரை இன்று நாம் தரிசிக்கவிருக்கிறோம். வேதாரண்யம் அருள்மிகு திருமறைக்காடர் ஆலயமானது நாகப்பட்டினத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தெற்கே தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆலயம். பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாக என்று காலமேக புலவரால் பாடப்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தென்கோடியில் வேண்டுவோருக்கு வேண்டும் மரம் தந்து, நாடுவோருக்கு நாளும் நலம் தந்து காத்தருளும் அருள்மிகு வீரகத்தி விநாயக பெருமானை இப்பொழுது தரிசிக்க நாம் வேதாரண்யம் வருகை தந்திருக்கிறோம். திருவாரூருக்கு தேரழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு என்று சொல்வார்கள். அதேபோல வேதாரண்யத்திற்கு விளக்கழகு என்ற பெருமைக்குரிய திருக்கோயில் வேதாரண்யம், வேதாரண்யேஸ்வரர் ஆலயம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேரமான் பெருமாள், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பர்ணதேவநாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், ராமபிரான்.

0: நான்கு வேதங்கள் அகத்தியர், முசுகுந்த சக்கரவர்த்தி, கௌதமர், விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர், நாரதர், பிரம்மர், கங்கை, காவிரி, தாயுமானவர், பரஞ்சோதி முனிவர் ஆகியோரால் வணங்கப்பெற்று புகழ்பெற்ற இந்த திருத்தலமானது சப்தவிட தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. ரிக் யஜூர் சாம அதர்வன என நான்கு வேதங்களும் மனித உருக்கொண்டு திருமறை காடரை வழிபட்டு வந்த வேளையில் கலியுகம் தொடங்கியது. இதனால் கலக்கமுற்ற வேதங்கள் இந்த திருக்கோயிலின் வாயிற்கதவுகளை பூட்டிவிட்டு கைலாயம் சென்றுவிட்டதாகவும், அன்றிலிருந்து சிவனை தரிசிக்க வந்த பக்தர்கள் திட்டி வாசல் என்று சொல்லக்கூடிய சிறு வாயில் வழியாக சிரமப்பட்டு வணங்கி வந்ததை அறிந்த அப்பர் பெருமானும் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் வருகை தந்து திருக்கோயிலின் திருக்கதவை திறக்க அப்பர் பெருமானும் கதவை அடைக்க திருஞான சம்பந்தரும் பாடி புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில்தான் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சியளித்த தலமாக இந்த வேதாரண்யம் திருமறைக்காடர் ஆலயம் விளங்குகிறது. இப்படி புகழ்பெற்ற இந்த திருமறைக்காடு ஆலயத்தில் மூல முதல்வனும் முக்கண்ணனின் மகனுமான விநாயகப் பெருமான் இங்கே வீரகத்தி விநாயகராக காட்சியளிக்கிறார். ஆனைமுக வடிவான அப்பன் விநாயகப் பெருமான் இங்கே இந்த திருமறைக்காடர் ஆலயத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக காட்சியளிக்கிற கணபதி பெருமான் இங்கே மேற்கு நோக்கி அருள் புரிவது இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. திருவாரூர், திருநள்ளாறு, திருக்குவளை, திருநாகை காரோணம், திருக்காரவாசல், திருவாய்மூர், திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய சப்தவிட தலங்களுள் ஒன்றான இந்த திருமறைக்காடு திருக்கோயிலில் வீரகத்தி விநாயகப் பெருமான் தனி கோயில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, வேதாரண்யத்தில் நீராடல் முக்தி என்று முதியோர் மொழிக்கேற்ப வேதாரண்யம் கடலில் நீராடிவிட்டு மேற்கு நோக்கிய இந்த வீரகத்தி விநாயகரை வணங்கினால் நம்மை பிடித்த தோஷம் விலகி சந்தோஷம் அருளுவார் இந்த வீரகத்தி விநாயகப் பெருமான் என்று சொல்கிறது ஐதீகம். அருளை அள்ளித்தரும் ஆனை முகத்தானை விநாயகப் பெருமான் பஞ்சபூதங்களை தன் தொடர்பிலேயே வைத்திருப்பதாக ஐதீகம் சொல்கிறது. அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும், வாத நாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆலய விருட்சங்களில் மண் வடிவமாகவும், வன்னி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் விளங்குகிறார் என்கிறது ஐதீகம். அதேபோல் இந்த திருத்தலத்தில் வன்னி மரம் தல விருட்சமாக இருப்பதால் விநாயகப் பெருமான் நெருப்பின் வடிவமாக காட்சியளிப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இப்படி புகழ்பெற்ற வேதாரண்யம் வீரகத்தி விநாயகரின் பூஜை புனஸ்காரியங்கள் குறித்து சொல்ல நம்மோடு இணைகிறார் ஆலய தலைமை அர்ச்சகர் வி தியாகராஜ குருக்கள் அவர்கள்.
1: ஓம் ஸ்ரீராம வீரகத்தி விநாயக சுவாமி துணை. நமோ விராஜபதியே, நமோ கணபதியே, நமோ பிரதமபதியே, நமச்சே அச்சுளம்போராய, ஏகதந்தாய, விக்ன விநாசினே, சிவசுதாய, ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நம. ராம வீரகத்தி விநாயகர் ஸ்ரீ விநாயகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் வேதாரண்ய மைய பகுதியில் இந்த வேதாரண்யேஸ்வர கோயில் அமைந்துள்ளது. ராம வீரகத்தி விநாயகர் வந்து கோயிலுக்கு மேல்புறம் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறார். இவருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ராமருக்கே இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி ராவண சம்ஹாரம் பண்ணா ஒரு பிரம்மகத்தி தோஷம் முடிஞ்சு பிடிச்சிட்டு அதை வந்து இங்கே வந்து வேதாரண்யத்தில் நிவர்த்தியான இடம். அதான் காலை தூக்கி உழைக்கிறப்பில் பிம்பம் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையார். இந்த விநாயகர் பற்றி என்ன கேட்டிங்கன்னா, இந்த நவராத்திரி பத்து நாள் கொடி அது தனி கொடிமரம் உற்சவம் உண்டு. இதில் பிள்ளையார் சேர்த்து உற்சவம். இந்த பிள்ளையாருக்கு வந்து இடுப்புலேருந்து பாம்பு பாம்பு கட்டிக்கிட்டனால ராகுதோஷம் கிடையாது. அது இன்னும் சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடுந்து பிள்ளையார்கிட்ட. பிள்ளையாருக்கு தினம் ஆறு காலம் பூஜை நடக்குது. விசேட காலத்தில் எல்லாம் இதுக்கு நேவர்த்தியம் கொள்கட்டை அவள் சர்க்கரை எல்லாம் கலந்து வச்சிங்கன்னா எல்லா வேண்டியதும் பெற்றுக்கொள்ளலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் தரும் ஆனைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.
0: மெய்யன்பர்களே, ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் இலங்கையில் ராவணனை போரில் வதம் செய்த பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாகவும், அந்த தோஷம் துரத்தி வந்து ஸ்ரீராமரை தொந்தரவு செய்ய வேதாரண்யம் கோவிலுக்கு வந்தடைந்த ஸ்ரீராம பெருமான் இங்கு விநாயகப் பெருமானிடம் முறையிட, அப்போது விநாயகப் பெருமான் தனது வலதுகாலை தூக்கி ராமரை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை உதைத்து நீக்கியதாக இந்த தலத்தின் புராணம் கூறுகிறது. அதனால்தான் இந்த விநாயகருக்கு ராம வீரகத்தி விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டதாகவும்,

அதாவது பிரம்மகத்தியை வீரத்துடன் அகற்றியதால் வீரகத்தி விநாயகர் என பெயர் பெற்றதாகவும், அந்த கோலம்தான் வலது காலை தூக்கியபடி நர்தன விநாயகர் போல் மேற்கு நோக்கி காட்சியளிப்பது போன்ற சிறப்புடைய தலமாக இந்த தலம் விளங்குகிறது. வேதங்களால் கதவு அடைக்கப்பட்டு நாதங்களால் திறக்கப்பட்ட இந்த வேதாரண்யம் திருக்கோவிலில் அண்டி வரும் பக்தர்களை அரவணைத்து அருள் பாலிக்கும் ஐயன் வீரகத்தி விநாயகரை பார்க்கிற பொழுது எல்லையில்லா ஒரு பக்தி சிலிர்ப்பு, ஆன்மாவுக்குள் ஒரு உயிர்ப்பு, திருக்கோயிலின் பிரமிப்பு, தோற்றத்தில் பெரும் வியப்பு என இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஐயன் விநாயகர் தனது இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை தூக்கி உதைப்பது போல் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களோடு இடது பக்கம் தும்பிக்கை வளைந்திருக்க, வலது கண் பார்த்தால் கோபத்திலும் இடது கண் பார்த்தால் சாந்த சொரூபமாகவும் ஐயன் வீரகத்தி விநாயக பெருமான் அற்புத காட்சியளிக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் பலிபீடம் என்பது வெளியில் இருக்கும். ஆனால் இந்த வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயன் விநாயகருக்கு நேர் எதிரே கருவறைக்குள்ளேயே பலிபீடம் அமைந்திருப்பது வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தின் உள்ளே 22 விநாயகர்கள் அருள்பாலிக்கிறார்கள். அதில் 4 விநாயகர்கள் தான் கருவறைக்குள்ளே அருள்பாலிப்பதை காண முடிகிறது. அதில் பிரதான விநாயகரும் வீரகத்தி விநாயகரும் வயிற்றில் சர்பத்தை கயிறாக கட்டியிருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. இந்த திருத்தலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற வீரகத்தி விநாயகருக்கு தனி கோயிலும் எதிரே தனி கொடிமரமும் அமைந்துள்ளது சிறப்பாக காண முடிகிறது. அருகிலேயே முருகப்பெருமான் மேலக்குமாரராக இவரும் மேற்கு நோக்கியே அருளாட்சி செய்வதை காண முடிகிறது. மேலக்குமாரர் என்ற இந்த முருகப்பெருமான் அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற கடவுளராக இங்கே காட்சியளிக்கிறார். பிரணவம் என்றால் தோற்றம் இல்லாதது. விநாயக பெருமானும் ஆதி இல்லாதவர். தோற்றம் உண்டானால் முடிவு என்று ஒன்று உண்டல்லவா? முதலும் முடிவும் இல்லாத முழுமுதற் கடவுளான விநாயகரை அம்மையும் அப்பனும் இணைந்து விநாயகரை கணங்களுக்கெல்லாம் தலைவனாக்கியதால் கணபதி என, கணேசர் என, கணாதிபன் என, கணநாதன் என பெயர் பெற்று இதோ வேதாரண்யம் திருக்கோயிலில் வீரகத்தி விநாயகராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மும்மந்திரத்தை பொழியக்கூடியவராகவும், கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கை அழித்தல் தொழிலையும், பாசம் என்னும் கயிறு ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருள் தரும் தொழிலையும் புரிந்து சிருஷ்டி, திதி, சங்காரம், திருவுபவம், அனுகிரகம் என 50 தொழில்களை தன் 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் அருள்மிகு வீரகத்தி விநாயகர் தன் பார்வையை மேற்கு நோக்கி ஏன் அருள் புரிகிறார் என்றால், சூரியன் மறைவு என்பது முடிவு அல்ல, என் அருட்பார்வையில் இருள்கூட பகலாகும் தொடக்கம்தான் என்பதை பக்தர்களுக்கு அருள்பாலிக்க மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் வேதாரண்யம் வீரகத்தி விநாயகர். இந்த திருத்தலத்தில் உள்ள மணி கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி பின் விநாயகரை வணங்கினால் பிரமகத்தி தோஷம் நீங்கி யோகம் தானம் தவம் செய்த பலன்கள் அடையலாம் என்கிறது ஐதீகம். மெய்யன்பர்களே, மூல முதல்வனாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் 4 யுகங்களிலும் 4 திருநாமத்தில் அவதரித்ததாக கணேச புராணம் கூறுகிறது. கிருத யுகத்தில் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்ததாகவும், பிள்ளையாரின் திருநாமம் மகா காடர் என்று வணங்கப்பட்டதாகவும், திரேதாயுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமத்திலும், துவாபராயுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷியாலும் தேவி வத்சலாவாலும் சிறப்பாக வளர்க்கப்பட்டதாகவும், கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து தர்ம நெறியில் நடப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுவதை நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கலியுகத்தில் இருப்பதால் விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டிய அவசிய பிறப்பை நாம் இங்கே எடுத்திருக்கிறோம். மெய்யன்பர்களே, எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களைந்தே அருள் வழிகாட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி, அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து, தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே என்ற அவ்வை பெருமாட்டியின் அகவல் துதிபாடி, நித்தமும் இடையூரென்னும் நெடுங்காலும் பானஞ்சாடி, அத்திமா முகத்தோனாதி அகரர் வாரிதுழைத்த சக்தியின் சிவமும், மேவ சதுர்மறை வனத்துள் வீரகத்தியை உதித்து நிற்கும் களிற்றினை கருத்துள் வைப்பும் என்ற வீரகத்தி விநாயகருக்காக பாடிய பரஞ்சோதி முனிவரின் பதிகத்தை நெஞ்சில் நிறுத்தி, காரைக்கால் பண்பலையின் அருள் தரும் ஆனைமுகன் சிறப்பு தொடர் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் என்று அழைக்கக்கூடிய திருமறை காடு திருமறைக்காடர் ஆலயத்தில் தனிக்கோயில் கொண்டிருக்கிற அருள்மிகு வீரசக்தி விநாயக

0: பெருமானை வணங்கிய மகிழ்வோடு நிகழ்வினை இல்லத்திலிருந்து கேட்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நலமும் வளமும் நாளும் தருவார் வீரகத்தி விநாயகர் என்று சொல்லி ஐயன் விநாயகப் பெருமானை தரிசித்த மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேர்களே.
1: அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று நாம் தரிசித்தது வேதாரண்யம் திருமறைக்காடார் ஆலய அருள்மிகு வீரகத்தி விநாயகர். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

0: இதமான மேலை, இசை மீட்டும் வேலை. இனி நேயர்கள் கேட்கலாம் அந்தி வேலையில் இறை தேடலில். இசையால் பக்தி ஒளியேற்ற வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. உடன் வழங்கோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

தத்தீம் தகதி மிதக தரிகிடவென தாழினை நடமிட தண்ணுமை முழங்கிட நடமாடினான் வடிவேலனே. தத்தீம் தகதி மிதக

0: தங்க மென்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமருத்துவமனைக்கு போங்கன்னு. அனுமருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனுமருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆறு தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.

பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன் அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி.
7: தட்ஸ் ரைட்.
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் 6 என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
9: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
10: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
8: செங்கல் சுளை மற்றும் விதனை விடுவதற்கான தற்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் விபிஎன்

0: மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிஎம் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பரவி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம்.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பரவை.
3: விலக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக வருவது சாந்தி சாலமன் பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:00 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமது.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. உடன் வழங்கியோர் வசந்தன்கோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
0: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3 பன்னிசை. இன்று பன்னிசையில் ஒலிக்கவிருப்பது மகதியின் குரல்.

பன்னிசை கேட்டீர்கள். தொடர்விருப்பது 6-5 ஆங்கில செய்திகள், டெய்லி அஞ்சல்.

0: hours, NDRF is continuing its search and rescue operation at the site of the building collapse. AIIMS Delhi informed that a total of 12 victims were brought to the hospital. Of them, 6 died and 1 later succumbed to injuries. AIIMS added that 3 individuals who were rescued are in critical condition, while 2 are stable. Of them, 1 has been discharged. The Election Commission today announced by-poll to Nagaon Lok Sabha seat in Assam. It has also announced assembly by-polls for 2 seats each in Tamil Nadu and West Bengal and 1 seat in Puducherry. The Commission said Madurantakam and Dharapuram seats in Tamil Nadu, Rajinagar and Nandigram seats in West Bengal and Thattanachavadi assembly seat in Puducherry will go to polls. Notification for the Lok Sabha and assembly by-poll will be issued on Wednesday. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that in an era where the world is worried about uncertainty, India and Luxembourg have a trusted relationship. Dr. Jaishankar said this while meeting Deputy Prime Minister, Minister of Foreign Affairs and Foreign Trade of Luxembourg, Xavier Bettel, in New Delhi this afternoon. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra tomorrow. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. And reigning world champion Sheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad today. And that's the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆயுர்வேத தினம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். குவஹாத்தி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை வலியுறுத்தினார். மேலும் ஒரு கல்வி நிறுவனத்தின் மதிப்பு வெறும் தர வரிசைகளில் மட்டுமில்லை, மாறாக சமூகத்தை மாற்றியமைக்கும் அதன் திறனில்தான் உள்ளது என்றார். கல்வி, இலக்கியம், அறிவியல் மற்றும் அறிவுசார் முயற்சிகள் ஆகிய துறைகளில் அப்பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி உள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சமூகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப உயர்கல்விகளை மேலும் புதுமையானதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். முன்னதாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவருக்கு NCC மற்றும் NSS உறுப்பினர்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குவஹாத்தி பல்கலைக்கழகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி அவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேலும் சுமார் 20,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேலும் வதோதரா மற்றும் டாண்டா சாலைக்கும் இடையே ஒரு புதிய ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். இந்த புதிய ரயில் பாதை அலி ராஜ்பூரில் தொலைதூரம் மற்றும் பழங்குடியின பகுதிகளை தேசிய ரயில் கட்டமைப்புடன் இணைக்கும். தொடர்ந்து சுமார் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றுகிறார். மகாராஷ்டிராவில் மும்பையில் நடைபெறும் குளோபல் பின்டெக் ஃபீஸ்ட் 2026 பிரதமர் தொடக்கி வைத்து உரையாற்றுவார். இந்நிகழ்ச்சியின் கருப்பொருள், தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல், முகவர் வழி செயற்கை நுண்ணறிவு, டோக்கனைசேஷன், குவாண்டம் அனைவரையும் உள்ளடக்கிய நம்பகமான இணைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகள் என்பதாகும். ஆயுர்வேத தினம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், ஆயுர்வேதம் குறித்த ஆதார அடிப்படையிலான தகவல்கள் நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீடு, பள்ளி, கல்லூரி மற்றும் பணியிடத்தையும் சென்றடைய வேண்டும் என்றும் மத்திய ஆயுஷ்

0: துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், 11வது ஆயுர்வேத தினம் வரும் 23ஆம் தேதி நாக்பூரில் சிறப்பாக கொண்டாடப்படும் என அறிவித்தார். இந்த ஆண்டின் கருப்பொருள் ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்பதாகும். ஆயுர்வேத தினம் என்பது இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பம் மட்டுமல்ல, அது எதிர்காலத்தின் சுகாதார தேவைகள் மற்றும் சாத்தியக்கூறுகளுடன் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட என்று அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான இந்தியாவையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் ஆயுர்வேதம் ஒரு முக்கிய தூணாக வேண்டும் என்று கூறி, வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள பிரச்சாரத்தில் நாடு தழுவிய பங்கேற்புக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். தடுப்பு சுகாதார பராமரிப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள், ஊட்டச்சத்து, நல்வாழ்வு மற்றும் முழுமையான சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றின் மீது உலகம் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து துறைகளிலும் இந்தியா ஒரு வளமான பாரம்பரியத்தையும் பரந்த அனுபவத்தையும் கொண்டிருப்பதாக கூறினார்.
0: இந்தியா லக்சம்பர்க் நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையான நட்புறவு நிலவுவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று பிற்பகல் லக்சம்பர்க் துணை பிரதமரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சருமான திரு சேவியர் பெட்டலை சந்தித்து உரையாடிய திரு ஜெய்சங்கர், திரு பெட்டல் தனது பொருளாதார அமைச்சருடன் மேற்கொண்ட இந்த சந்திப்பு இந்தியாவிற்கும் லக்சம்பர்க்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மையை எடுத்துக்காட்டுகிறது என்று கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் லக்சம்பர்க் சென்றிருந்ததை நினைவு கூர்ந்த டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம், முதலீடு, நிதி ஒத்துழைப்பு ஆகியவை இந்த உறவின் ஆழத்தை பிரதிபலிப்பதாக கூறினார். மேலும் விண்வெளி, டிஜிட்டல் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களிலும் இரு தரப்பினரும் ஒத்துழைப்பை நாடி வருவதாகவும் அவர் அடிக்கோட்டிட்டு காட்டினார். ஐரோப்பா உடனான விநியோக சங்கிலி, மீள்தன்மை மற்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கு வலுவான ஆதரவு அளித்ததற்கு லக்சம்பர்க் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் துணை பிரதமர் இந்தியாவுடன் நம்பிக்கையான உறவை லக்சம்பர்க் கொண்டுள்ளது என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பனாஜியில் இன்று நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த கவுன்சிலில் கோவா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுடன் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களும் அடங்கும். கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த், குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இடையே பொதுவான பிரச்சினைகள், கூட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. தலேகாவோவில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி உள்ளரங்கு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கோவா காவல்துறைக்கு மதிப்பு மிக்க ராஷ்டிரபதி கா நிஷான் எனும் குடியரசுத் தலைவர் காவல் வண்ணத்தை வழங்கினார். ஒரு காவல் படைக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்த கௌரவம் கோவா காவல்துறையின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை, ஒழுக்கம் மற்றும் மாநில மக்களுக்கு அவர்கள் ஆற்றும் உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கிறது. சுற்றுலா கல்வித்துறையையும் தொழில்துறையையும் இணைத்தல் குறித்து இந்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவி பெறும் திட்டத்தின் கீழ் சுற்றுலா ஆய்வுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு இந்தியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சுற்றுலா கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இம்மாநாட்டின் நோக்கமாகும். ஒடிசாவில் ராவன்ஷா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் அர்கா குமார் தாஸ் மொஹபத்ரா இம்மாநாட்டை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: இம்மாநாட்டில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, சேதுபால் பாலிடெக்னிக் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் லூயிசா ககிகா கார்வாலோ, விட்சன் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முன்னணி ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் அகிதா லிவினா, சிஐஐ புதுச்சேரி மாநில மன்ற தலைவர் திரு நடராஜன் மற்றும் இந்தியா ஐரோப்பாவை சேர்ந்த கல்வித்துறை வல்லுநர்களும் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் குழு மற்றும் வட்டமேசை விவாதங்கள், ஆய்வு கருத்தரங்கம், சுவரொட்டி வடிவமைப்பு மற்றும் ஆய்வறிக்கை சமர்ப்பிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுமார் 100 ஆய்வு கட்டுரைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாடு சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் சேவை ஆய்வுகளில் நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: கட்சி பாகுபாடுகளை பொருட்படுத்தாமல் சட்டத்தின்

0: முன் ஒவ்வொரு தனிநபரும் சமமாக நடத்தப்படுவார் என்று தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் கூறியுள்ளார். மாநில சட்டமன்றத்தில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு குறித்த தமது பதிலில், மாநிலத்தில் ஊழலுக்கு இடமில்லை என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை அளித்து கையாளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்றும் திரு விஜய் அடிக்கோடிட்டு காட்டினார். மேலும் கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த அவர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி தாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவரை கேட்டுக் கொண்டனர். முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் கூறியதும், சிறிது நேரம் அவையில் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்திய மருத்துவ சுற்றுலாவானது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் சர்வதேச நன்மதிப்பை பெறும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சஞ்சீவினி 2026 என்ற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கண்காட்சியில் உரையாற்றிய அவர், வெளிப்படைத்தன்மை மற்றும் நோயாளிகளுக்கு சிறந்த கவனிப்பின் மூலம் உலகளாவிய சுகாதார சேவைக்கு நாடு ஒரு உயர்தல அளவுகோலை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆயுர்வேத தினம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். 5 நாள் சர்வதேச அறிவியல் மற்றும் செயல்முறை மாநாடு இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்தநாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்தநாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இனி நேர்கள் கேட்கலாம் நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமது. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
7: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
6: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில் மயிலாடுதுறை
6: மற்றும் தி நகர் சென்னை.
8: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
9: வணக்கம். நம்பிக்கையே பலம். சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. தினம் நம் வாழ்க்கையில் நாம் பல போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கோம். இதையெல்லாம் எதிர்கொள்ள தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி என்ற மூன்றும் தான் மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக பெரும் சொத்துக்கள். இந்த மூன்றையும் தன் வசம் உள்ளவன் எதை கண்டும் அவன் கலங்குவதில்லை. அவன் பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சு கவலைப்படுவதை விட்டுவிட்டு, பிரச்சனைகளை எதுவானாலும் அதிலிருந்து நாம் எப்படியும் மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் அவனுள் ஒளித்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற மனவலிமை பெற்றவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எப்போதும் எதற்கும் கவலைப்படாமல் எதையும் எதிர்கொள்வார்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மனத்திட்பம் அவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். தைரியலட்சுமியை தன் வசம் கொண்டவன் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவான். எண்ணிய காரியங்களிலெல்லாம் ஜெயம்.

0: காண்பான். அத்தகைய மனத்திற்பம் கொண்டவர்கள் எந்த சூழலையும் எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒரு கதையின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு அரசன் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வழங்கினான். அவன் நாட்டின் கோட்டை கதவை தனி ஒரு ஆளாக யார் உதவியுமின்றி தன் கைகளால் திறக்க வேண்டும். அப்படி அவன் திறந்துவிட்டால் நாட்டின் ஒரு பகுதியை தந்து அவனை அரசனாக்குவதாகவும் தவறினால் அவனது கரங்கள் வெட்டப்படும் என்றும் அறிவிக்கிறான். இந்த அறிவிப்பை கேட்டதும் கேட்பவர்களுக்கு அதிர்ச்சியாகிறது. தன்னால் திறக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவர்களிடம் இல்லை, திறந்துதான் பார்ப்போமே என்ற சுயமுயற்சியும் இல்லை. அரசன் கையை வெட்டிவிட்டால் கை போய்விடுமே என்ற பயம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது. எனவே அனைவரும் அப்போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவே இல்லை. அப்போது ஒருவன் மட்டும் துணிந்து முன்வருகிறான். தனியாளாக கோட்டை கதவை திறந்தும் விடுகிறான். கதவும் திறந்து கொள்கிறது. அனைவருக்கும் ஆச்சரியம். உன்னால் எப்படி துணிந்து இறங்க முடிந்தது? ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் உன் கைகள் வெட்டப்பட்டிருக்குமே என்று கேட்டனர். அதற்கு அவன், எவ்வித சலனமும் இல்லாமல் கை போனால் போகட்டும், உயிர் இருக்கும் இல்லையா, நான் நாளை இந்த நாட்டுக்கே அரசனாகி விடுவேனே என்றான் தன்னம்பிக்கையுடன். அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு சாதகமாக கோட்டை கதவும் தாளிடப்படாமல் இருந்தது. வள்ளுவர் அதனை ஒரு அருமையான குரலில் விளக்குகிறார். முயற்சியை திருவனையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார். இக்கதையிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவனுக்கு ஊக்கமுடைமையே சிறந்த உடைமை. தன்னம்பிக்கையுடன் என்றும் தன் முயற்சியை கைவிடாதவன் தன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே காண்பான் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஜ் ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லாமது. என் நிகழ்ச்சியின் விளம்பரம் தர நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரம் தர மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஜ் ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக, இது காரை பண்பலையின் லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி. ஆறு நாற்பதற்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு, ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் டாக்டர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இயற்கை விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ், பறவை

அம்மன் ரெசிடென்சியின் அலைகடல் தாளட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல வேரலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 11:10

0: been better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, RBI சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2,616 கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்படவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், எண்ணெய், சர்க்கரை, அரிசி ஆகியவற்றின் விலை 20-35% வரை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பதுக்கலை தடுக்கவும் அத்தியாவசியப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையத்தில் பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5.30 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் செல்போன் வாங்கி பாதுகாக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயுள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மர் லலிதா ஜுவாலா தங்கப்பதக்கத்தையும், தங்கரா ஞான தத்து தலசிலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்பிரியா செல்வம் இணை தங்கப்பதக்கத்தையும், ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் ரூபன் குமார் ரத்னசபாபதி இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல்

தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் 2 தொடங்கி 8 வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று

0: 2-6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் மாதம் 2 தொடங்கி 8 வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
4: மத்த சேஞ்சஸ்க்கு
2: வீட்ல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
4: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
5: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
1: ஆகாஷ்வாணி
6: எழுந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. உடன் வழங்குவோர் புதுச்சேரி பாரதி செவிலியர் கல்லூரி. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி பாரதி செவிலியர் கல்லூரி.
12: இ காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
11: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பற்ற ஹாஸ்டல் மற்றும் கேன்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
12: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
1: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
13: ஒரு குடும்பத்தோட ஆரோக்கிய சாவியே நம்ம வீட்டு பெண்களின் கையில தான் இருக்கு. சமையலறைங்கிறது வெறும் சாப்பாடு செய்யற இடம் இல்ல, குடும்பத்தோட எதிர்கால ஆரோக்கியத்தை உருவாக்குற பாசறை. நாம சமைக்கிற உணவுல என்னென்ன சத்து இருக்கு, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கறது பெண்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னாலே டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. மெயினா பெண்கள் உடம்பையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு அக்கறையோட சமைச்சு தரும்போது அந்த வீட்டே ஆரோக்கியத்தாலும் சந்தோஷம் சந்தோஷத்தாலும் நிறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா மட்டும் இருந்தா போதாது, உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கணும்ல. நாம செய்த சின்ன சின்ன தப்புக்களை உணவில் இருக்கிற சத்துக்கள் எப்படி வீணாகுது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். மீனா காய்கறி நறுக்கும் போது கழுவுன பிறகுதான் நம்ம சமைக்கணும். நறுக்குனதுக்கு அப்புறம் தண்ணியில போடுறது, தண்ணியில அலசிட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அதுல இருக்க சத்துக்கள்

0: ஈஸியாக வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸாக இருந்தாக்கா வாட்டர்லேயே அப்படியே தண்ணியிலே போயிடும். அதனால நம்ம எல்லா காய்கறிகளையும் நல்லா கழுவிட்டு அப்புறம்தான் கட் பண்ணுமே. காய்கறியில கொஞ்சம் பெரிய துண்டுகள்லாம் நறுக்குனா சத்துக்கள் ஆவியாகாமல் இருக்கும். சின்ன சின்னதான் நறுக்கி நம்ம வேக வைக்க கூடாது. கொஞ்சம் பெரிய துண்டுகள்லாம் நறுக்கி வேக வைக்கும் போது அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை மூடி வச்சு சமைக்க பாருங்க. ஆவியில போற சத்துக்கள் திரும்ப உணவிலேயே தங்கிடும். அதே சமயம் சீக்கிரமாகவும் வெந்துடும். கேஸும் நமக்கு மிச்சமாகும். ஃபியூவல் வந்து மிச்சம் பண்றது ரொம்ப அவசியம். அளவா தண்ணி ஊத்துங்க. காய் வேக வைக்கும் போது அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்தி வேக வச்சா அதுல இருக்கிற சத்துக்கள் அப்படியே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால அதுல இருக்கிற சத்தை அப்படியே மூடி வச்சு அப்படியே நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அதை சமைச்சு சாப்பிடணும். சத்துக்கள் வீணாகாம இருக்கிறதுக்கு அதிக நேரம் வேக வைக்காதீங்க. லைட் கிரஞ்சு அரைவேக்காடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டாலே நமக்கு அதுல இருக்க சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். சமைச்ச உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தாதீங்க. திரும்பி திரும்பி சூடுபடுத்தினா அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணக்கூடாது. இனிமே சமைக்கும் போது இந்த குக்கரி ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சத்து எந்த உணவுல இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேயே முக்காவாசி பகுதி வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கூடியது கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், ஃபேட், அந்த மேஜர் நியூட்ரியன்ஸ் தான். அதுலேயும் தான் முக்காவாசி சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமா எடுத்துக்கூடியது அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி நிறைய தானியங்கள் நம்ம சாப்பிடுறோம். காய்கறி மற்றும் பழங்கள் உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், வாழைப்பழம், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லயே பல வகையா நம்ம பிரிக்கலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், மற்ற காய்கறிகள் எல்லாமே நம்ம வகைப்படுத்தி அது எல்லாமே நம்ம உட்கொள்ளலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. உடன் வழங்கியோர் புதுச்சேரி பாரதி செவிலியர் கல்லூரி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பைகள் கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி பாரதி செவிலியர் கல்லூரி.
5: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
5: அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: தொடர்புக்கு 9437074378 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
2: மனதோறும் எழும் மகிழ்வலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசையால் வண்ணம் தீட்ட வருகிறது அறிவியல் துளியும் சேர்த்து. இது இசை தூரிகை.
7: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடை தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய இசை துருகை வண்ணம் தீட்டுகிறது வானத்தில். சனி சனி

0: இசைத்துறையில் முதல் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் விசய் யேசுதாஸ் பாடியது இளையராஜா இசையில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்ற

0: நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசையால் வண்ணம் திட்டிக் கொண்டு இருக்கிறது இசை தூரிகை. அறிவியல் துளிகளையும் சேர்த்து இன்றைய அறிவியல் துளியாக, இரண்டு உயிரினங்கள் சேர்ந்து புதிய உயிரினமாக பரிணமிப்பது கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம். இவ்வாறு நடந்ததுதான் பூமியில் தாவரங்கள் உருவாயின. அந்த அதிசயம் மீண்டும் நடந்துள்ளது. சயனோ பாக்டீரியம் என்னும் ஒரு வகை பாக்டீரியாவை ஃபைக்கெலோவி என்னும் ஒரு பாசி விழுங்கி இரண்டு உயிராக மாறியுள்ளதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இசைத்துறையில் அடுத்த பாடல் இது நம்ம பூமி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இளையராஜா இசையில், வானமழையில்.

0: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழை பாடியனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பர் சித்தா ஃபார்மா விடங்களூர் என்னை வழங்கும் என் சொல் அமுது.
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவிலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இன்றைய இசைத்துறையை வானத்தை நோக்கி அறிவியல் துளிகளையும் சேர்த்து நிகழ்ச்சியை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பவை நிலவில் உள்ள தூசுகள் தான். இவை எல்லாம் பொருட்கள் மீதும் படிந்து சேதம் விளைவிக்கின்றன. இதிலிருந்து விண்கலங்களை காக்க அமெரிக்காவில் நாசா விண்வெளி ஆய்வு மையம் எலக்ட்ரோ டைனமிக் டஸ்ட் ஷீல்டு எனும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. இசைத்துறையில் வானத்தில் வண்ணம் தீட்டுகிறது. அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இளையராஜா இசையில். தூங்காதே தம்பி தூங்காதே படத்திற்காக.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: தரமான தலைப்புகள் ஓசூல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. மனதோறும் இழுமகிழ் வளைது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய இசைத்துறையை இசையால் வண்ணம் திட்டிக் கொண்டிருக்கிறது வானத்தில் அறிவியல் துளிகளையும் சேர்த்து. அறிவியல் துளியிலாக அடுத்து நாம் தெரிஞ்சுக்கவிருப்பது, நாம் கண்களை அன்னிச்சையாக சுமிட்டுவதும் கண்களை ஈரமாக வைத்துக் கொள்வதற்கும் தூசுகளை நீக்குவதற்கும் உதவுகிறது என்பதை அறிவோம். அமெரிக்காவில் உள்ள ரோசஸ்டர் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் விழித்திரையில் விழும் ஒளிகளை கண் சுமிட்டுதல் முறைப்படுத்துகிறது என்றும், இதன் வாயிலாக அதிகமான நேரம் ஒரு பொருளை கவனித்து பார்க்க முடிகிறது நம்மால் என்பதனையும் கண்டறிந்துள்ளார். இசை தூரிகையில் வண்ணத்தில் அடுத்து வானத்தில் திட்டுகிறது. மாரிட்டு படத்திற்காக இளையராஜா மானசி பாடியது, யுவன் சங்கர் ராஜா இசையில்

0: எந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இசை துருகே, வானத்தில் வண்ணின் திட்டி. அடுத்து தொடரவிருப்பது
1: PSR தங்க மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா்.

0: ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலும் இருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர்

0: காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப் பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலா துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடை தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் ஒழுகலுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா. விவசாயம் என்பது நம் நாட்டின் முதுகெலும்பு. வயலில் உழைத்து நமக்கு உணவு வழங்கும் விவசாயிகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் முதியோர் வாழ்க்கைக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் திட்டம்தான் பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019 மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகள் முதியோர் பருவத்தை அடையும் போது அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க செய்வதாகும். 18 to 40 வயது வரை உள்ள தகுதி சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். விவசாயிகள் திட்டத்தில் சேரும் வயதுக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதிய நிதிக்கு செலுத்த வேண்டும். விவசாயிகள் செலுத்தும் தொகைக்கு இணையான பங்களிப்பை மத்திய அரசும் வழங்குகிறது. உதாரணமாக இளம் வயதிலேயே இந்த திட்டத்தில் சேரும் விவசாயிகள் குறைந்த தொகையை மாதந்தோறும் செலுத்தி தொடர்ந்து பங்களிப்பு செய்து வரலாம். 60 வயதை அடைந்த பிறகு மாதந்தோறும் ₹3,000 வரை ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதன் மூலமாக விவசாயிகள் தனது வயது முதிர்ந்த காலத்தில் குடும்பத்தினரை

0: மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலைப்பாட்டு குறைகிறது. அன்றாட தேவைகளுக்கான ஒரு நிலையான வருமான ஆதாரமாக இந்த ஓய்வூதியம் அமையக்கூடும். மேலும் இத்திட்டத்தில் இணைந்த விவசாயிகள் காலமானால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவரது துணைக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் வசதியும் உள்ளது. குறிப்பாக 2 ஏக்டருக்கு மேல் சாகுபடி நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஏற்கனவே சில குறிப்பிட்ட அரசு ஓய்வூதிய திட்டங்கள் பயன்பெறுபவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், சில வகையான அரசு ஊழியர்கள் மற்றும் பிற தகுதி விலக்குகளுக்குள் வருபவர்கள் இந்த திட்டத்தில் சேர பங்கேற்பு இயலாதவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இளம் வயதில் சிறிய அளவில் சேமிப்பது எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பை வழங்கும். எனவே இந்த திட்டத்தின் தகுதி, பங்களிப்பு தொகை மற்றும் பதிவு செய்யும் நடைமுறை குறித்து அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகம் அணுகி தங்களுடைய ஆவணங்களான ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு பாஸ்புக் இவை 2 ஆவணங்களும் எடுத்து சென்று பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய உங்களுடைய சிறு சேமிப்பு நாளைய நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம். எனவே இந்த திட்டத்தில் சேர்ந்து இன்றையே பயன்பெறுங்கள். பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 7:30.
5: கேட்கவிருப்பது
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பதான் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: செல்வியக்கா, ஆடிப்பட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது, இன்னுமா காய்கறி வித விதைக்காம இருக்கீங்க?
10: பூங்கொடி, ஆடிப்பட்ட ஆரம்பிச்சுட்டுன்னு எனக்கும் தெரியும். கொஞ்சம் விதை கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு, இப்ப ஆடி பெருக்கு வருதுல்ல, அன்னைக்கு விதைச்சிடலான்னு இருக்கும் பூங்கொடி.
0: சரி, இயற்கை முறையில காய்கறி சாகுபடி பண்ண போறீங்களா இல்ல ரசாயன முறையில காய்கறி சாகுபடி பண்ண போறீங்களா?
10: இந்த இயற்கை முறையில காய்கறி சாகுபடி பண்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது பூங்கொடி. அதனால நான் செயற்கை முறைய பயன்படுத்தி தான் காய்கறி எல்லாம் சாகுபடி பண்ணுவேன்.
0: என்ன செல்வியக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதுவும் ராமசாமி தாத்தா பொண்ணு வேற நீங்க. நெல்லுல மட்டும் இயற்கை முறையில விவசாயம் பண்றீங்க, காய்கறி சாகுபடியில பண்ண தெரியாதுன்றீங்க?
10: அப்படி நினைக்காத பூங்கொடி, இயற்கை முறையிலதான் காய்கறி சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.

0: அதுக்குதான் நம்ம பண்பலையில விவசாய நிகழ்ச்சி இருக்குல்லக்கா.
1: ஆமாம் பூங்கொடி, அது சரி. இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில யாரு எதை பத்தி பேச போறாங்க?
0: சொல்லப்போனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இயற்கை விவசாயம் பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜெய கஸ்தூரி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
1: அப்ப ரேடியோவை வை பூங்கொடி, நிகழ்ச்சிய ரெண்டு பேரும் உட்காந்து கேப்போம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக இயற்கை விவசாயம் செய்யற ஒரு மகளிர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாய முறைகளை கடைபிடிக்கிறாங்க, எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வரீங்க?
3: வேட்டைக்காரன் இடத்துல இருந்து வரேன். என் பேரு கஸ்தூரி ஜீவானந்தம். சதயங்காடு வடக்கு எங்க பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம்.
2: சரிங்க, எப்பல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எனக்கு தெரிஞ்சதுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 7-8 வயசுல இருந்து நான் வந்து சவுக்க போட்டு எங்க அப்பா வீட்டுலயே தண்ணி பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தோம். எங்க அப்பா வீட்டுல எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. நெல் விளையிற நிலமும் இருந்தது, இயற்கையா சாவடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம். அது மூலமா நான் இங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
2: அப்போ எத்தனை வருஷம் விவசாய அனுபவம் சொல்லலாமா உங்களுக்கு?
3: எனக்கு ஒரு 50 வருஷம் காலம் இருக்கும்.
2: விவசாய அனுபவமே 50 வருஷம்.
3: அப்பல இருந்து சாகுபடி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு 40-42 வருஷம் ஆகுது. நான் இங்க வந்து இங்க இருந்து நான் வந்து சாகுபடி தான்.
2: அப்பா ஊர் என்ன ஊரு?
3: அதே ஊர் தான், வேட்டைக்காரன் நெருப்பு தான். எங்க வீட்டுக்காரவங்க வீடும் வேட்டைக்காரன் நெருப்பு தான். ஏரியா தான் வந்து தள்ளி வரும். நான் வந்து சாகுபடி பண்ணுவேன். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்க மாமனார் வீட்டுல எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. எப்படின்னா காய்கறி, பூக்கள்லாம் இது மாதிரி வைக்கிறது. அப்ப நானும் வந்து அதை வந்து நானும் பராமரிக்க ஆரம்பிச்சேன்.
2: உங்க பகுதிகளில் வந்து காய்கறி இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா வளரும் இல்ல?
3: அப்ப வந்து ரொம்ப வாழ்வாதாரம் வந்து கம்மியா இருந்தது. அதனால எல்லாருமே பூக்கள்ல வச்சு இந்த மலை செவந்தி பூ, அந்த செவந்தி பூ தான் நிறைய பண்ணுவாங்க. செண்டு பூவும் அந்த பொங்க செவந்தியும் அது வந்து பயிர் பண்ணிட்டு இருந்தோம். அது பயிர் பண்ணிட்டு அப்ப ஆடு வளர்ப்பு இது மாதிரி இருக்கும்ல, அந்த பூ அறுக்கிறது விக்கிறது. அப்ப எல்லாம் வந்து கிலோ 5 ரூபா தான். அப்ப வந்து எண்ணிக்கையிலையும் போவோம். அப்ப எண்ணிக்கையில போக்கல அந்த 5 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க.
2: வேட்டைக்காரன் இருப்புல இருந்து நீங்க சாகுபடி செய்யற அந்த விளைபொருள்கள் எங்க போய் விற்பனை செய்யுங்க?
3: பூ தொடுத்து விக்கிறாங்கல்ல, அதே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப எல்லாம் வாங்கிட்டு போனாங்க.
2: இல்ல உங்களுக்கு பக்கத்துல சந்தைனா எந்த சந்தை?
3: சந்தை வந்து அதுக்கு முன்ன இருந்தது. வெள்ளம்மாவடியில ஒரு சந்தை இருந்தது, வேட்டைக்காரன் இருப்புல ஒரு சந்தை, கோயில்பத்துல ஒரு சந்தை. வெள்ளம்மாவடியில இருந்தது வெள்ளிக்கிழமை செய்வாங்க, வேட்டைக்காரன் இருப்புல இருந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயில்பத்து சந்தை. அப்ப வந்து அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குள்ள எங்க ஊட்டு தேங்காய் மாங்காய் எல்லாமே சந்தைக்கு கொண்டுட்டு போவேன். தலையில சம்மந்து கொண்டுட்டு போய் அங்க வந்து தேங்காய் எல்லாம் 3 ரூபா 5 ரூபா அப்படி விற்கும். அப்படி வித்து நிறைய இது பண்ணினேன். அப்புறமா மாடு வளர்த்துட்டு இருந்தேன். மாடு வளர்த்துக்குள்ள மிளகாய் எல்லாம் போட்டு நிறைய சாகுபடி போட்டு நாங்க அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கிறது. எப்படின்னா சந்தைக்கு போக்குள்ள அதெல்லாம் எடுத்துட்டு போவேன், இதோட சேர்த்து அதை எடுத்துட்டு போய் அது மார்க்கெட்டிங் பண்றது. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே நாளடைவில் வந்து அது இடைப்பட்ட இதுல மரம் எல்லாம் நடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்டால வந்து எல்லாமே வெறும் கடலா தான் இருந்தது. கடலை சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். பாட்டி கட்டி அந்த பாட்டியில வந்து குருவகல்ல குருவன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை, அதை வாங்கி போட்டு சித்திரம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாட்டியில எப்படின்னா தண்ணி விடுவோம், தண்ணி விட்டுதான் அதுல எல்லாம் நிரப்பிட்டு அந்த மாதிரி இது பண்றது. இப்பதான் ஓஸ் வச்சு பிடிக்கிறோம். தண்ணியை வாய்க்கால மட்டும் மாறி விடுவோம். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் இருக்கு, 6 மாதிரி, அதுல இருந்து தண்ணி வந்து மோட்டர் போட்டு நாங்க அதுல பாய்ச்சி அது மாதிரி வாய்க்கால மாறி விடுவோம். அது நல்லா தான் நலஞ்சுது.
2: நீங்க பேச்சுவாக்கிலேயே சொல்றதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பூ சாகுபடி சொல்லிருக்கீங்க, சவுக்கு போடுவேன் சொல்லிருக்கீங்க, வாழை சாகுபடி செய்யறவேன்னு சொல்லிருக்கீங்க, மரங்கள் நட்டுருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, கடலை சாகுபடி செய்வேன் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நிறைய சாகுபடி செஞ்சிருக்கீங்க போலயே.
3: அப்பையில இருந்து செஞ்சுட்டு வரோம், தொடர்ச்சியா மாறி மாறி செஞ்சுட்டு வர்றோம். நம்ம கால நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து டைலரிங்க்கு போனேன். ஆனா அந்த டைலரிங் போகல, இத வந்து இடையிலேயே என்ன செய்வேன்னா மரக்கண்ணு வைப்பேன். எங்க வீட்டால எல்லாம் தடையெல்லாம் இருந்தது, கடலை சாகுபடி போட்டுட்டு இருந்ததுனால அது தடையில வேஸ்டாவே இருந்ததா சரின்னுட்டு நானே குழி வெட்டி நல்லா 2x2 குழி வெட்டி அதுல குப்பை ஆட்டு சாணி இது மாதிரி எல்லாம் கொட்டி ஊற வச்சு அதுக்கப்புறம் மண்ணு தள்ளி அதுக்கு பிறகு மாங்கண்ணு போட்டு இப்ப நல்லா காய்க்குது. எனக்கு மாங்காய்க்கு எனக்கு வந்து பஞ்சமே இல்ல.
2: உங்க வியாபாரத்துக்கு கூட மாங்காவும் எடுத்துட்டு போறீங்களா?
3: அப்பப்ப வந்து மரத்துக்கு வந்து வாங்கிக்குவாங்க.
2: எத்தனை மரங்கள் இருக்கு இப்ப?
3: இப்ப ஒரு 10-15 மரம் வச்சிருக்கேன். அதுல வந்து நல்லா காய்க்குது. செந்துரா இருக்கு, ரொமேனியா இருக்கு, சீடுன்னு ஒண்ணு காய் இருக்கு, பங்கனாமல்லி போட்டிருக்கேன், இது மாதிரி ஒன்னு ஒன்னு போட்டிருக்கோம்ல, நல்லா காய்ப்பு. ஒரு மரம்

0: நாட்டுக்காய் அது வந்து வகையத்துக்கு மூணு போகம் காய்க்கும். மூணு போகம் காய்க்கும்ல ஒரு நடைக்கு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை காய்க்கும். இந்த நடை என்னன்னா பத்து மூட்டை காய் வலுசம் கூட்டி
1: அறிஞ்சிட்டு
0: நாட்டுக்காய் அந்த காய் அவ்வளவு பழுத்தே கொட்டிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அது வந்து நமக்கு வேஸ்டா போறது இதுல இதுல ஒரு நாலு மூட்டை காய் வேஸ்டா போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அதனால அந்த நாலு மூட்டை காயும் வேஸ்டா போயிட்டு அள்ளி புதைச்சிட்டோம். அது மாதிரி சாகுபடி பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து இயற்கை விவசாயங்கள்ல வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா போனதுக்கு ஒரு கொள்ள நான் தைப்பட்டம் சாகுபடி பண்ணிருந்தேன் புடல இதெல்லாம். இப்பயும் அதே மாதிரி ஆடிப்பட்டம் இப்ப வந்து ஆடி அமாசைக்கு அதுக்கு முன்னாடியே ஆணி மாசத்திலேயே என்ன செஞ்சேன்னா குழி வெட்டி வச்சிருந்தேன். குழி வெட்டி அந்த குழிய வந்து ஆற போட்டு அதுல சருகு குப்பை சாணி எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். இப்ப புடல பீக்க இது மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறேன், கொத்தரை போட்டிருக்கிறேன், அவரை போட்டிருக்கிறேன், இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த வருஷத்துக்கு தை மாசம் வந்துட்டு போனதுக்கு பிறகு கூட்டி வச்சுட்டேன்.

0: குழி வெட்டி வச்சிருந்தேன். குழி வெட்டி அந்த குழிய வந்து ஆற போட்டு அதுல சருகு குப்பை சாணி எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன். இப்ப குடலை பீக்க இது மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறேன், கொச்சரை போட்டிருக்கிறேன், அவரை போட்டிருக்கிறேன், இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த வருஷத்துக்கு தை மாசம் வந்துட்டு போனதுக்கு பிறகு பூச்செடி வச்சிருக்கேன். பூச்செடி ஒரு 25 பூச்செடி வச்சிருக்கேன்.
1: என்னென்ன பூச்செடி?
0: வருஷம் அந்த குண்டு முல்லை, தஞ்சாவூர் முல்லை, அப்புறம் இதுல வெடி முல்லைன்னு ஒண்ணு நலப்பெருந்தூவா இருக்கும், அந்த மாதிரி மல்லிகை இது மாதிரி வச்சிருக்கிறேன். காக்கரட்டை இருக்கு, இதெல்லாம் வச்சு இப்ப நல்லா பூக்குது. ஒரு நடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 50 கிராம் பூக்கு வந்துட்டு இருக்கு. இப்பதான் வச்சது கடைசா.
1: மல்லிகை பூச்செடி நல்லா பூக்கணும் அப்படின்னா என்ன நல்லா கவனிக்கணும் சொல்லுங்களேன். பராமரிப்பு
0: வந்து இந்த பூச்செடிக்கு வந்து மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும்னா நம்ம விலை கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதை அடிக்காமயே நம்ம என்ன செய்யலாம்னா பப்பாளி இலை இருக்குல்ல, பப்பாளி இலையும் பூண்டையும் அரைச்சி நம்ம தெளிச்சோம்னால அந்த பூச்சி வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா வேப்ப இலை, வேப்ப குழந்தை இந்த மாதிரி வச்சு அந்த பப்பாளி இலையோட வச்சு அரைச்சி தெளிச்சோம்னா அது வந்து நல்லா தெளிஞ்சும் போயிடுது, அது நல்லா பலனை கொடுக்குது. பூக்குற இதுல பூத்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் பூக்குது, இருந்தாலும் பரவாயில்ல.
1: உரமா என்ன கொடுப்பீங்க? எருதான்.
0: எரு மட்டும் இல்ல, ஆர்கானிக் ஃபார்ம். இப்ப ஆர்கானிக் உரம் வாங்கி போட்டுருக்கோம். இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்னா ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு அறக்கட்டளை, அது வந்து பேர் போனது எல்லாருக்கும் தெரியும். அந்த அறக்கட்டளை மூலமா என்ன சொன்னாங்கன்னா ஒரு 15 பேர் சேருங்க, சேர்த்து ஒரு குழு அமைப்பா சேருங்க. குழு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு எல்லா உதவியும் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு குழு அமைச்சு சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு அவங்க விதை கொடுத்தாங்க, ஆர்கானிக் உரம் கொடுத்தாங்க, 2 மூட்டை உரம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி இப்ப அதை சாவடி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்களை மாதிரியே 15
0: இயற்கை விவசாய உற்பத்தி பண்ணிருக்கோம்.
1: பெண்கள்
0: பெண்கள் எல்லாருமே பெண்கள் அந்த மாதிரி. சேர்த்தது பிறகு நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை வச்சு நாங்க முதல்ல மொத குறிப்பு அப்பாம் பண்ணிட்டோம்.
1: சரிங்க. இப்ப ஆடி பட்டத்துல என்னென்ன போட்டிருக்கீங்க?
0: புடல போட்டிருக்கோம், பீக்க போட்டிருக்கோம், இப்ப அவரை போட்டிருக்கிறோம். இது மூணையும் இப்ப சவுடு பண்ணிருக்கிறேன். இப்ப வந்து அந்த ரெடி பண்ணிருக்கிறேன், பரங்கி பாவை எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு இடையில நான் ஒண்ணு பண்ணனா மல்லி, மல்லியும் மிளகாயும் ஒருத்தவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. எங்க உள்ளது? மதுரையில உள்ளது.
1: மல்லினா எந்த மல்லி? குண்டு மல்லியா?
0: நம்ம குழம்பு வைப்போம்ல
1: மல்லிகை சாமத்துல உள்ள மல்லி,
0: வந்து பச்சை மல்லின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு சமைக்கிறதுக்காக. கொழந்து 2 கிலோவுக்கு கொடுத்தாங்க. அதை அள்ளி நான் போட்டு பார்த்தேன், இது முளைக்குதான்னு. சூப்பரா முளைச்சிருக்கு.
1: அதுதானே அந்த கொத்தமல்லி?
0: ஆமா, கொத்தமல்லிக்கு தழை சூப்பரா முளைச்சிருக்கு. இப்ப வந்து அதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன். உரம் எல்லாம் அது பண்ணி அந்த தென்னம் பஞ்சு இருக்குல்ல,
1: தேங்காய் நார் கழுவி பண்ணலாம்னு
0: எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: எப்படி அது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்தது? அது நல்ல வீரியத்தோட வளருதா?
0: அது வந்து அவிக்காத மல்லி, சமையலுக்கு வர்றது அவிச்ச மல்லி. ஆனா பச்சையா உள்ள மல்லி
1: அதுவும் நேரம் அதே மாதிரி தானே இருக்கும்?
0: அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு வாடையா இருக்கும், அது ஒரு வாடையா இருக்கும். அது மாதிரி போட்டிருக்கிறேன். இப்ப அது நல்லா சாகுபடி நல்லா முளைச்சிருக்கு, நிறைய பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கேன்.
1: இப்ப ஆடிப்பட்டத்துல காய்கறி எல்லாம் போட்டிருக்கீங்களே, இது எப்படி? வீட்டு தேவைக்காகயா இல்ல விற்பனைக்காகயா?
0: நமக்கு மிஞ்சிதான் அடுத்தவங்களுக்கு. அது மாதிரி இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன், ஒரு நிறைய எல்லாம் போடல.
1: எவ்வளவு பரப்புல போட்டிருக்கீங்க?
0: ஒரு 50 கொஞ்சம் நேரத்துல போட்டிருக்கிறேன். எல்லா சாகுபடியுமே பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு மிஞ்சுதோ மிஞ்சினுச்சா நம்ம வந்து பறவைக்கு வரைய போவோங்க. எங்க ஊர்ல இருந்து எங்க பக்கத்துல இருந்து போறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், அவங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு இடையில வல்லார வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நிறைய இருக்கு, நாங்க வந்து குடுத்து போக சொல்லலாம். ஒரு பாக்கெட்டு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க.
1: அது எப்படி நீங்க பயிர் பண்ணதா தானா வளர்றதா?
0: இல்ல நாங்க பயிர் வச்சோம்.
1: அது எப்படி? அது விதையாவா
0: கொடியா? கொண்டாந்து புதைச்சு வச்சேன், எல்லாரும் வீட்லயும் இருக்கேன் நம்மளும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே நிறைய மண்டிட்டு எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் செடியை புடிங்கி புடிங்கி கொடுத்துட்டேன். இன்னமும் கிடக்கு. அது வந்து கொண்டுட்டு வந்து நிறைய வச்சு இப்ப நிறைய பயிராகி அது வந்து காலத்துக்கும் எங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு கொடுப்பேன். பாக்கெட் 10 ரூபான்னாலும் 10 பாக்கெட் கொடுத்தோம்னா 100 ரூபா கொடுத்துருவாங்க. அறிஞ்ச கொண்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்களோ தெரியாது, ஆனா நிறைய கொடுப்பேன். பரவாயில்ல நம்ம கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல எப்படினாலும் நம்ம வந்து சேல்ஸ் பண்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு.
1: உங்க மண் ரொம்ப நல்ல வளமா இருக்கோ?
0: ஆமா,
1: மல்லி போட்டதுக்கும் நல்லா வளருது.
0: எங்க ஏரியா இப்ப கடற்கரை ஏரியா இல்ல, கடற்கரையில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேற்கு இருக்கு. அதனால வந்து எங்க மழை பெஞ்சதுன்னா அது வந்து இதுவாயிடும். 1.5 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கிறதுனால எங்களுக்கு பூதியா இருக்கும் மண்ணு, எதை போட்டாலும் நல்லா வரும். அதுக்கான உரத்தை கொடுத்து அதுக்கான தண்ணியை கொடுத்தோம்னா வரும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரியா பூங்கொடி? இயற்கை விவசாயம் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு விவசாயி ஜே கஸ்தூரிங்கிறவங்க 50 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். அதுவும் இயற்கை விவசாயத்துல நிறைய காய்கறி சாகுபடி பண்றாங்களாம். மற்ற சாகுபடியுமே இவங்க இயற்கையிலேயே செய்யறதா சொல்றாங்க. அதை கேட்டியா
5: செல்வியக்கா? நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். இவங்க பண்ணிட்டு வர மலர்கள் சாகுபடியில 25 ரகங்கள் வச்சிருக்காங்கலாம். இந்த பூச்செடிக்கெல்லாம் நோய் வந்துச்சுன்னா பப்பாளி இலையும் பூண்டையும் அரைச்சு தெளிச்சா பூச்சை கட்டுப்படுத்தலாமா.
4: சரி வா பூங்கொடி, இன்னும் நிறைய செய்திகளை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வா அடுத்த பகுதியை நம்ம கேட்போம்.
6: நீங்க சாகுபடி செய்யற பகுதியில இருந்து கடல் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு.
7: ஆமா, 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு இருக்கும்னு வச்சுக்கலாம். அங்க விட எங்க ஏரியால நல்லா சாகுபடி செய்வோம். அது மாதிரி கிழக்கு எல்லாம் வந்து என்னன்னா சாகுபடி பண்றாங்க, தண்ணி வந்து இருவு அடையா இருக்கு, கொஞ்சம் உப்பு இது மாறு. ஆனா வந்து இயற்கையா சாகுபடி பண்றது கொஞ்சம் பொழைக்குது, பொழைச்சாலும் அது வந்து நல்ல சுதாரிப்பா இருக்கும்.
6: உங்க பகுதியில தண்ணி எப்படி கிடைக்குது?
7: எங்களுக்கு வந்து பக்கத்துல வாய்க்கா மழை நீர், அந்த வாய்க்கால நான் வந்து ஓசு போட்டு மோட்டர் வச்சிருக்கேன். அதுல இருந்து தண்ணி குடிச்சுக்குவேன், குடிச்சு அது தண்ணி அரைச்சுக்குவேன். அதே மாதிரி இப்ப வந்து எங்க பார்த்தாலுமே நீர் சிக்கணும் அப்படின்னு, நீர் மேலாண்மை அப்படிங்கறத பத்தி இது பண்ணி இருக்கிறாங்க. அப்படிங்கல்ல எங்களுக்கு வந்து நீர் சிக்கணும் அப்படிங்கல்ல. நான் எப்படி சிக்கனம் பண்ணி சாகுபடி பண்றேன்னா, முதல்ல குழி வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோமா, அது சின்னதா போட்டுறோமா, விதையை ஊற வச்சு போட்டுறது. ஊற வச்சு போட்டுருந்தோம்னா ரொம்ப அழிமானம் கிடையாது, டக்குன்னு முளைச்சிரும். முளைச்சிரும்ல ஒரு 10 நாளைக்கு, ஒரு நாளைக்கு போடுறோம்னா, அன்றைக்கு கொஞ்சம் ஊத்துறோம்னா காலையில கொஞ்சம் தண்ணி ஊத்துறோமா, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படி ஊத்திக்கிறது. அது வந்து மோட்டர் போட்டோ இல்ல இதுவோ இல்ல குடத்தாலேயோ இல்ல இதாலேயோ வாங்கி கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துறோம். அப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கு பிறகும் ஒரு 10 நாளைக்கு குடத்தாலேயே ஊத்துறோம். அது எப்படின்னா குழியா இருக்கும்.
6: நீங்க சொல்றது புரியுது. அதாவது வந்து மற்ற இடங்கள்ல தேவையில்லாம தண்ணி பாயாம செடிக்கு மட்டுமே எடுத்துட்டு போய் மேனுவலா நீங்க ஊத்துறீங்க. நீங்க ஏன் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: அதெல்லாம் இருக்கு. இப்ப எங்களுக்கு அந்த தெளிப்பு நீர் பாசனத்துக்கு எங்களுக்கு நாங்க ஓசு வாங்கி அந்த பம்பெல்லாம் வாங்கி இருக்கிறோம். அது வந்து கடலை போடல அந்த மாதிரி போடல வைப்போம். அதே சமயத்துல வந்து மரங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது வந்து அந்த சுத்தி அடிக்கும்ல அந்த மாதிரி பம்பு போட்டு அந்த மோட்டர்ல ஓச போட்டு நாங்க இது பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணி அதை வச்சு தெளிக்கிறதுக்கு வைப்போம். ஏன்னா அந்த மழை இல்லாம வெயில ரொம்ப கோட வெயிலா இருக்குன்னா அந்த மாதிரி வைப்போம். அந்த மாதிரி சாவடி கொள்ளையிலும் வைப்போம். போன வருஷத்துக்கு மொத வருஷம் என்ன செஞ்சோம்னா அந்த மாதிரி வச்சுதான் பரங்கி பாவை பொடல எல்லாமே அங்க கொள்ளையில போட்டிருந்தோம். போட்டிருந்தோம்னா அவ்வளவுலயே அந்த மாதிரி வச்சுதான் ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு இருந்தோம். அது இல்லாம இப்போதைக்கு நான் சாவடி பண்ணி இருக்கிற மெத்தட் வந்து குழியில எல்லாம் போட்டு அந்த மாதிரி விதையை போட்டு அந்த 10 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது முளைச்சு நல்லா வரும்ல, அப்புறம் அந்த குழியாவே வச்சுக்கிட்டு அதுல ஒரு குடம் தண்ணி ஊத்துறது. அது நல்லா பயிரா வரும்ல, அது பயிரா வரக்குள்ள அது தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்தலே என்ன செய்யறனா, அந்த கொடி கீழே இருக்குல்ல செடி, செடிக்கு கீழே 2 சருவு போட்டாரு.
6: அந்த ஈரப்பதம் காயாத அளவுக்கு,
7: காயாத அளவுக்கு சருவ போட்டு புடிச்சிடறோம், போட்டுறோமா தண்ணி ஊத்திடுறோமா. இன்னைக்கு ஊத்துனோம்னா நம்ம தொடர்ந்து ஊத்த வேண்டாம்,
6: இலை மக்குகளை அதுல போட்டுருவீங்க.
7: ஆமா, ஒரு நாள் ஊத்து ஒரு நாள் ஊத்துறோம். அதுல என்ன பயன் அப்படின்னா இலைய போடுறதுல வந்து உரம் கிடைக்குது, அதே சமயத்துல தண்ணி வந்து கம்மியா ஊத்துறோம். ஒரு நாள் ஊட்டு ஒரு நாள் தான் ஊத்துறோம். இது தண்ணியும் நம்மளுக்கு சிக்கனம் ஆயிடுது,
6: நீர் ஆவியாகாம அதுல கொஞ்சம் ஈரப்பதமாவே இருக்கிற மாதிரி
7: இருக்கிற மாதிரி தண்ணியும் சிக்கனம் ஆயிடுது, நம்மளுக்கு உரத்துக்கு உரமும் ஆயிடுது. இப்ப இது மாதிரி சாகுபடி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன்.
6: இதெல்லாம் வந்து காய்கறி செடிகளுக்கு.
7: காய்கறி செடிகளுக்கு

0: இதே மாதிரி வெண்டி போட்டு அதே மாதிரி இலையெல்லாம் பரப்பி அதே மாதிரி தண்ணி பிடிச்சி அப்படிதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது நல்லா ஈரப்பதமா அதே இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து சோர்வடையில சோர்வு அடையாம இருக்குது, அதனால எனக்கு வந்து தண்ணி சிக்கனமா போயிடுது. நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப பழைய காலத்துல வந்து எல்லா கொள்ளையிலயுமே குளம் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடைக்கும் பண்ண குட்டன்னு இல்ல குட்டை
1: நீர் தேவைக்காக
0: மழை நீர் சேகரிப்பு. அதே மாதிரி இப்ப நாங்களும் அது மாதிரி குளம் வச்சிருக்கோம், குளம் வச்சிருக்கிறோமா அதுல தண்ணி எங்களுக்கு சேமிப்பாயிடுது. தண்ணி சேமிப்பானோன்னா அந்த தண்ணிய வந்து வச்சு சாகுபடி பண்றது.
1: இப்ப தண்ணி இருக்கா குட்டையில?
0: இருக்கு தண்ணி வந்து எங்களுக்கு சேமிப்பா இருக்கோமோ எங்களுக்கு அதை வச்சு நாங்க சாவடி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. தண்ணி வந்து எங்களுக்கு எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் தண்ணி இருக்குங்கறது கவலைப்பட வேண்டியது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்ளையிலயும் நிலம் உள்ளவங்க அவங்க கொள்ளையிலயும் ஒவ்வொரு குட்டை வச்சிருந்தாங்கன்னா மழை நீரை சேமிச்சு வச்சு அதனோட பயனை வந்து அடையலாம்.
1: நிலத்தடி நீர்மட்டமும் உயரும்,
0: நிலத்தடி நீர்மட்டமும் போகாது. எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் அந்த தண்ணில இருந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அதுலயே வந்து அதுலயே சேர் எல்லாம் வருது இல்லையா, அது வந்து உரமாகி நமக்கு வந்து அந்த செடிகளுக்கு நல்லா இறக்க இறக்க நம்மளுக்கு வந்து நல்ல உரமாவும் ஆயிடும், நல்ல தெளிஞ்சும் இருக்கும்.
1: அதுல மீன் விட்டு இருக்கீங்களா?
0: நாங்க மீன் விட்டு இருக்கிறோம். மீன் விட்டு தான் போன ட்ரிப் பிடிச்சோம், இப்ப இன்னும் பிடிக்காம இருக்கு.
1: மீன் குஞ்சுகளும் அதுல நீங்களே விட்டுருவீங்க?
0: ஆமா, மீன் குட்டை வச்சிருக்கோம். அது ஒரு குட்டை பண்ண குட்டை வச்சிருக்கோம், ரெண்டு குட்டை சாதா குட்டையா இருக்கு. இன்னொரு குட்டை வந்து தென்னை மரத்து கொள்ளையில, அந்த தென்னை மரத்து கொள்ளையில அந்த குட்டை வந்து தென்னை மரத்துக்கு யூஸ் ஆகுது.
1: அதுல தென்னைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வண்டியை பாய்ச்சுவீங்க?
0: அது ஒரு மாசத்துக்கு ஒரு நடவு பாய்ச்சுவோம், மாச கணக்கு தான், ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி. வெயில் அதிகமா இருந்தா அந்த மாதிரி.
1: எத்தனை மரங்கள் இருக்கு
0: இங்க? எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஏழு எட்டு மரம் தான் இருக்கு. எல்லாமே புயல்ல போயிட்டு, புயல்ல போனதுனால எங்களுக்கு கம்மியா போயிட்டு மரம் எல்லாம் இல்ல.
1: மரம் போன இடத்துல மறுபடியும் கண்ணு வைக்கல,
0: கண்ணு வச்சோம். வச்சோம்னா இந்த வாடல் நோய் அது ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த வண்டு காண்டாமிருக வண்டு, அந்த வண்டை போனோம்னா இப்ப என்ன செய்யுதுன்னா செவப்பு வந்து வந்துட்டு, கூண் வந்து கூண் வந்து வந்தா அதுக்கு மோனகிரதரச எல்லாம் ஊத்தி பாத்துட்டு பக்கத்துக்கு வச்சு பார்த்தேன், எதுக்குமே நிக்கல்.
1: வேளாண் துறையில சொன்னீங்களா?
0: சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்யறதுன்னா, விறகு வச்சு அடுப்பறிக்கணும். அந்த அடுப்புல உள்ள சாம்பலை கொண்டு போய் அந்த தென்னை மரத்து குருத்து வரைக்கும் நம்மளுக்கு எட்டுற வரைக்கும் போடுறது. எட்டாத மரம் முடியல, எட்டுற வரைக்கும் உள்ளத்துல போடுறோமா, அதனால அதுல ரொம்ப காணும். ஒரு அஞ்சாறு தண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கேன், ஆனா காணும் வந்த.
1: அதே மாதிரி உங்களுக்கு பேசுவாங்களா பயிற்சி மாதிரிலாம் நீங்க போனதுல
0: போயிருக்கிறங்க? போனாலும் அவங்க அந்த மனோரை தவிர அதுதான் இது பண்ண சொல்றாங்க. அப்புறமா அந்த வேர்ல ஒரு மருந்து வச்சு அதை கட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி கட்ட சொல்றாங்க. அந்த வேர்ல வச்சு கட்ட சொல்றது எனக்கு தெரியல, அது பண்ணல. ஆனா இந்த மனோகரோட்ட வசம் ஊத்தி வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். திருப்பி இப்ப நானா ஏன் ஐடியாவுக்கு சாம்பல் அள்ளி போட்டுருக்கேன். அதான் சாம்பல் அள்ளி போடுவதுக்கு வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து சாகுபடி பண்ணும்ல நசூனின்னு ஒரு பூச்சி வரும், அதுக்கு வந்து சாம்பல் அரைச்சின்னா அந்த நசூனி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரைக்காயில எல்லாம் பாதிக்காது, அது மாதிரி சொல்லுவோம். எனக்கு அந்த மூடுதான் சரி, இதையும் நம்மளும் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப காணும். அதே மாதிரி லைட் வந்து பாத்ரூம் லைட் போட்டு வச்சிருப்பேன், அந்த காண்டாமிருக வண்டெல்லாம் அதுல வந்துரும். தண்ணியும் வச்சிருப்பேன், அந்த வண்டு வரவும் அந்த தண்ணியில விழுந்துரும், அதை பிடிச்சிடுறது. அந்த மாதிரி
1: பண்ணிட்டு
0: லைட் எரியும், அதனால அந்த வண்டெல்லாம் அதுக்குள்ள வந்துரும்ங்கிறதுனால எனக்கு ஒண்ணு இல்ல. அங்கதான் கொள்ளையிலதான் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே எல்லா கண்ணுமே போயிட்டு, இப்ப போட்ட கண்ணு புயலுக்கு பிறகு போட்ட கண்ணு ஒரே ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கு. பாக்கி எல்லாமே போயிட்டு பரங்கி எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது பண்ணணும், அதை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அடுத்தது இப்ப வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, அந்த செவ்வந்தி பொங்க செவ்வந்தி நிறைய வச்சு நிறைய இருக்கு, அது மாதிரி பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் போடிட்டு இருக்குது. இப்ப வாழை வந்து
1: இப்ப அந்த செவ்வந்தி பூலாம் இப்படி விற்பனை தானே?
0: ஆமா.
1: அது எப்படி தினந்தோறும் விற்பனை பண்றீங்க?
0: தினந்தோறும் விற்பனைனா இப்ப இன்னும் பூக்கலையே, தை மாசம் தானே பூக்கும்.
1: அப்ப
0: பொங்கலுக்கு கடை வைக்கிறாங்கல்ல பூக்கடை, அவங்கள்ட்ட குடுத்துருவோம். நம்மளுக்கு தேவையில்லாதது அப்புறமா அவங்கள்ட்ட தானே குடுக்கணும்.
1: மல்லிகை எல்லாம் சாகுபடி செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் என்ன
0: பண்ண? மல்லிகை எல்லாம் சாகுபடி பண்ணிருக்கிறான், இன்னும் நிறைய விக்கல, விக்கிறதுக்கு வந்து நிறைய வரல, இப்பதானே வந்திருக்கு. இப்பதானே
1: எப்ப விடுங்க, முன்னாடியில பண்ணிட்டு இருக்கீங்களா? பொதுவா எப்படி பண்றீங்க பூவுக்கு விற்பனையா என்ன பண்றீங்க?
0: ஆனா வந்து அந்த பூ கட்டுறவங்கள்ட்ட வித்துக்கிறது,
1: அவங்களே வாங்கிப்பாங்க.
0: அப்படி இல்லனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தேவை அவைக்கு போறவங்க எனக்கு கொஞ்சம் குடு உனக்கு கொஞ்சம் குடுன்னு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்குவோம்.
1: மாடு வச்சிருக்கீங்களா?
0: இப்போதைக்கு மாடெல்லாம் இல்ல, ஆடு ரெண்டு ஆடு வச்சிருக்கேன். இப்போதைக்கு இப்ப இங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு ரெண்டு ஆடு வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து

0: அது இல்லாம நல்லா இருக்க முடியல. அதனால வந்து வச்சிருக்கிறேன், அது நமக்கு வந்து உரத்துவம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மதிப்பு கூட்டும் பொருள்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்னா, தேங்காய் பூரா நானே உடச்சி, எங்கிட்ட தேங்காய் எல்லாம் கொண்டுட்டு வந்து நானே உடச்சி நானே எண்ணெய் ஆக்கி கொடுத்துருக்கிறேன். இப்ப இன்னைக்கும் தேங்காய் உடச்சி இங்க கிடக்கு சரக்கு, அது பண்ணிருக்கிறேன். அது மாதிரி இப்ப வந்து மாங்காய் எல்லாம் என்னன்னா நிறைய அழிஞ்சதுனால கொஞ்சம் வத்தல் போட்டு வச்சிருக்கிறேன். அது வந்து கார்த்திகை மாசத்துல குடுத்தோம்னா பறவை வியாபாரி வச்சு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த நம்மளுக்கு காசு கொடுத்துருவாங்க. நிக்கல மாங்காய் ருமேனியாவே 5 ரூபாய்தான் போகுது.
1: ருமேனியா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரிப் காய்க்கும்,
0: 2 ட்ரிப் காய்க்கும். ஒருத்தவங்க கொள்ளையில வந்து 3 ட்ரிப்பும் காய்க்குது 4 ட்ரிப்பும் காய்க்குது.
1: எப்போ போனாலும் இருந்துகிட்டே இருக்கு.
0: அது எப்படின்னா எல்லாம் கெமிக்கல்லயே ஓடுது.
1: ஓ, ஆனா நீங்க உங்க மரங்களுக்கு எல்லாமே வந்து இயற்கையை தான் பயன்படுத்துறீங்க?
0: எங்க மரங்களுக்கோ எங்க செடிகளுக்கோ எல்லாமே இயற்கை தான். எங்க ஊர்ல மானம் பார்த்த பூமி தான். எங்களுக்கு வந்து இருபோக சாவடி எல்லாம் பண்ண முடியாது, தண்ணி கல்லணை தண்ணி எல்லாம் வராது, மேட்டூர் தண்ணி எல்லாம் வராது, எங்களுக்கு வராது. அதனால இந்த தண்ணியில இருந்து அங்க இறச்சி அவங்க கொள்ளைய நடவு அது மாதிரி பண்ணிக்குவாங்க. அதனால அந்த இதுல வந்து அந்த ரெண்டு பக்கமும் வெறும் காடு, 100 நாள் வேலையில எல்லாம் பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, மறுபடியும் அது மண்டிக்குது. மண்டிக்குதுங்களா, அதுல போய் போய் தங்கிக்குது இந்த பாம்பு எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதனால பயந்துகிட்டுதான் அந்த கோழி வடைக்கு வரும். அதனால அத வைக்கலாம், அதனால வேண்டாம் அப்படின்னு செய்யாது, நம்மளுக்கு வளர்த்து இது பண்ணாம அப்படின்னு சொல்லி.
1: சரி, ரொம்ப நன்றிங்கம்மா நிலையத்துக்கு வந்து உங்களோட விவசாய அனுபவங்களை, அதுவும் இயற்கை முறையிலேயே பல சாகுபடிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு.
0: எனக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நிரப்பு ஜே கஸ்தூரி அவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல நீர் மேலாண்மை எவ்வளவு முக்கியன்றத தெளிவா சொல்லிருக்காங்க.
3: பூங்கொடி அதை மட்டுமா சொன்னாங்க, நீர் மேலாண்மை எப்படி செய்யறாங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா தண்ணி விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த செடிகள்ல இருந்து விழுற சருகுகளையே அதுக்கு உரமாவும் பயன்படுத்துவாங்களாம்.
2: செல்வியக்கா, இவங்க நிலத்திலேயே பண்ணை குட்டையுமே வச்சிருக்காங்களாம். அந்த பண்ணை குட்டையில கூட மீன்கள்லாம் வளர்த்துட்டு வராங்களாம்.
3: பூங்கொடி நிகழ்ச்சியை கேட்டோன்னதான் தெரியுது, ஒரு பெண் விவசாயியா இருந்துகிட்டு எப்படி இயற்கை விவசாயத்தின் மீது இவ்வளவு ஆர்வமா அவங்க செயல்படுறாங்க பத்தியா. நானும் இனிமே இந்த இயற்கை முறையை பயன்படுத்தி தான் காய்கறி சாகுபடி செய்யலான்னு இருக்கேன். பூங்கொடி
2: சொல்லாதீங்க செல்வியக்கா, செஞ்சு காட்டுங்க.
4: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
5: விவசாய உள்கட்டமைப்பு நிதி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், இந்த திட்டத்தை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். விவசாய உள்கட்டமைப்பு நிதி என்பது அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சமூக விவசாய சொத்துக்களை மேம்படுத்த இந்திய அரசால் வழங்கப்படும் 1,00,000 கோடி மதிப்பிலான கடன் நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள், FPOக்கள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் 2 கோடி வரை பிணையமில்லா கடன்களை 3% வட்டி தள்ளுபடியுடன் 7 ஆண்டுகளுக்கு பெறலாம். வேளாண் உள்கட்டமைப்பு நிதியின் முக்கிய அம்சங்கள் நிதி உதவி: கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகள், பேக்கேஜிங் மற்றும் தரம் பிரித்தல் அலகுகள் போன்ற உள்கட்டமைப்புகளை உருவாக்க நீண்ட கால கடன் வழங்கப்படுகிறது. வட்டி மானியம்: ஆண்டுக்கு 3% வட்டி மானியம் 2 கோடி வரையிலான கடன்களுக்கு அதிகபட்சம் 7 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். பிணையமில்லா கடன் CGTMSE திட்டத்தின் கீழ் 2 கோடி வரை கடன்களுக்கு பிணையம் தேவையில்லை. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற தகுதியுடையவர்கள் என்னென்ன திட்டங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும்? குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள், விளைபொருள் தரம் பிரித்து பேக்கிங் செய்யும் மையங்கள், ஈ வணிக தளங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், இயற்கை விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் நுண்ணீர் பாசன வசதிகள். விண்ணப்பிக்கும் முறை: தகுதியுள்ள நபர்கள் அக்ரி இன்ஃப்ரா போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
4: கேட்டது பண்ணை செய்தி.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது காரை

0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கஸ், பறவை அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா. அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தீர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய்
2: வாங்கிட
3: வெளிப்பாளையம்
2: கற்பகம் சைக்கிள் மார்ட்,
3: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்,
2: ஹெர்குலஸ் அவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு
3: கற்பகம் சைக்கிள் மார்ட்.
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்
2: கற்பகம் சைக்கிள் மார்ட்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ்.
4: ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும். ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும். ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும். ஆயுர்வேதம், சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பறவை அம்மா ரெசிடென்சி.
5: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496.
0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தீர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை.
6: வல்லமை, அற்புத வல்லமை, இது பரிசுத்தாவியின் வல்லமை.
0: வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேர்களே, வேளாங்கண்ணிக்கு செல்வோம்.
7: அந்த ஆலயத்திலிருந்து விழுந்து வருவது பெரிய தேரையே இப்பொழுது மக்கள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அழகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழாவது பெரிய தேரிலே மிக ஆரோக்கிய அன்னை இந்த ஆலயத்திலிருந்து வருவது போல தன் இருப்படத்திலிருந்து இந்த தேர் இருக்கின்ற இடத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்தின் வாயிலே நின்று மெல்ல மெல்ல மக்கள் கடலிலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை தான் காரைக்கால் பண்பலை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேருக்கு முன்பாக ஆறு தேர்கள் முன்னதாக சென்றிருக்கிறது. இங்கு நடக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எத்தனை தேர்கள் அந்த தேரில இருக்கக்கூடிய அருளாளர்கள் இறைவன் யார் என்பதையெல்லாம் குறித்து நம்மோடு சொல்வதற்காக தொண்டை வந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம்.
8: வணக்கம். இன்று ஏழு தேர்கள் கவனியாக செல்கிறது. முதல் தேரிலே காவல் தூதர் செல்ல, இரண்டாவது தேரிலே புனித செபஸ்டியார் பவுனியாக செல்கிறார், மூன்றாவது தேரிலே புனித அந்தோனியார் பவுனியாக செல்கிறார், நான்காவது

0: தேர்தலே புனித சூசேப்பர் வழியாக செல்கிறார். அடுத்த மூன்று தேர்தலிலும் அன்னை மரியா அம்மையோருக்கு அன்னையாகவும் சார்மேல் அன்னையாகவும் இறுதியாக புனித ஆரோக்கிய அன்னை ஏழாவது தேர்தலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான காட்சி. மக்கள் வெள்ளத்தின் நடுவிலே இந்த ஏழு தேர்தலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான வேளையிலே மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆவே மரியா மரியா வாழ்க என்று கீதம் முழங்கியவர்களாக இந்த அன்னையோடு இந்த பவுனியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பவுனின் வழியாக இந்த அன்னை வந்து கொடுக்கிற செய்தி, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பிறந்த நாள் பரிசாக உங்கள் வாழ்க்கையிலே நான் நல் ஆசீர்வாதங்களை வழங்கப் போகிறேன். நீங்கள் நலமோடு வாழ வளமோடு வாழ உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய வாழ்வு முழுவதும் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் நீங்கள் தொடர நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன் என்ற ஒரு வாக்கை உங்களுக்கு அந்த நேரத்தில் கூறி இதோ என்னுடைய பிறந்த நாள் பரிசாக உங்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன்.
1: ஐயா, ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தர் போறாங்க இல்லையா? புனித சிபத்தியார் போறாரு, அதிபூதர் போறாரு, ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து சொல்லுங்க.
2: ஒவ்வொரு தேரா முதல் தேர்தல காவல் தூதர் சொல்லுவார். காவல் தூதருடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லையை காவல் காப்பது. அவர் அதனாலதான் முதல்ல சொல்றார். பின்னே வருகின்ற இந்த தேர்களை மிகவும் பத்திரமாக அழைத்து செல்லக்கூடியவராக, இது திருத்தேரானது கடல் கரை சாலை வழியாக செல்கிறது. இந்த மக்கள் வெள்ளத்தில் செல்கின்ற பொழுது இந்த காவல் தூதருடைய பணி மக்கள் வாழ்க்கையே சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். அப்ப நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு என்னை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி. அது காவல் தூதருடைய பணியாக இருக்கிறது. ஒரு ஆபத்திலிருந்து காக்கக்கூடியவராக, ஒரு வழிகாட்டக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் முதல் தேரிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு இரண்டாவது தேரை நான் பார்க்கின்றோம், புனித செபஸ்தியார். செபஸ்தியார் ஒரு சாதாரண மனிதர். அவர் ஒரு குருவானவரோ அல்லது ஒரு ஆயரோ அல்லது ஒரு போப்பாண்டவரோ கிடையாது. சாதாரண குடும்பத்துல ஒரு வாழ்ந்த மனிதர். அவரிடம் இருந்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன, ஆண்டவரை உலகிட்டு அறிவித்தார், நற்செய்தி அறிவித்தார். தன் வாழ்நாள் முழுவதையுமே கடவுளுக்காக வாழ்ந்தார், உண்மையான மனிதராக வாழ்ந்தார், நேர்மையா வாழ்ந்தார். அதனால அவர் வந்து அம்பு எய்தி கொல்லப்பட்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில பார்க்கணும். அதனால ஆண்டவரை அறிவித்ததற்காக அம்பு எய்தி கொல்லப்பட்ட சதஸ்தியார் இரண்டாவது தேரில் சேர். மூணாவது புனித அந்தோனியார், கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிற புனித அந்தோனியார். இவரிடம் காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடினால் அது அப்படியே நடக்கும். அதனால குழந்தை இயேசு கரத்தில் ஏந்தி அவர் செல்லுவார். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். குழந்தை இயேசு கை கரத்தில் ஏந்தக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு புனிதர் என்றால் அவர் புனித அந்தோனியார் தான். அதனால சிறப்பு மிக்கவராக இன்று அந்த புனித அந்தோனியார் மூன்றாவது தேரிலே செல்கிறார். நான்காவது தேரிலே புனித சூசியப்பர், இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை, சூசை மாமணி என்று சொல்லப்படுகிறவர். தன் வாழ்வை முழுமையாக அந்த இயேசுவை வளர்த்தெடுப்பதற்காக மட்டுமே வளர்ப்பு தந்தையாக தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தவர். மற்றவர்களைப் போல அன்னை மரியாவை திருமணம் செய்து கொண்டாலும் திருமண வாழ்வு அல்ல, அவர் ஒரு முனிவராகத்தான் வாழ்ந்தார். ஏன்னா தனிமையில் தான் இருந்தார். இருந்தாலும் ஏன் என்றால் அந்த அன்னை மரியாவோடு இருந்து அந்த குழந்தையை இயேசுவை வளர்த்தெடுக்க வேண்டும். அதனால நாலாவது தேர்ல அந்த சிறப்பு மிக்க புனித சூசியப்பர் பவுனியாக செல்கிறார். ஐந்தாவது தேர்ல அம்மலோருப்பு அன்னை செல்கிறார்கள். அம்மலோருப்பு அன்னை என்றால் பாவ மாசு இல்லாத அன்னை என்பது அதனுடைய பொருள். அம்மல உற்பவம், அதான் அம்மலோருப்பு அன்னை. பிறக்கும் போதே நம்ம எல்லாருமே பாவ கரைகளோடு பிறக்கிறோம். ஆனால் இந்த தாய் மட்டும்தான் பிறக்கும் போதே பாவ கரைகள் இல்லாத தாயாக பிறந்தார். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த தாய்க்கு. அதனாலதான் இவர் அம்மலோருப்பு அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அதனாலதான் கடவுள் அவர் தன்னுடைய மகனை இயேசுவை வயிற்றுல சுமக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அவர் கொடுத்தார். அந்த தாய் அம்மலோருப்பு தாய் ஐந்தாவது தேர்ல சேர்றாங்க. ஆறாவதாக உத்திரிய மாதா என்று சொல்லப்படுகிற தாய், அந்த தேரானது ஆறாவதாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த உத்திரியம் என்று சொல்லப்படுகிறது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு தயிரினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு கழுத்து மாலை. இந்த மாலையை யார் கழுத்தில் அணிந்திருக்கிறாங்களோ இந்த உத்திரிய அன்னையினுடைய செயல் என்ன அப்படின்னா அவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் இந்த உலகத்துல இறந்தாலும் கடவுள் அவர்களுக்கு பெரிய ஒரு மோட்ச வாழ்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்னை சொல்றாங்க. உத்திரிய அன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. யாருடைய கழுத்தில் இருக்கிறதோ அவர்களை இந்த அன்னை பாதுகாக்கிறார்கள் என்ற அடையாளமாகத்தான் இந்த உத்திரிய அன்னை ஆறாவது தேர்தல சொல்றாங்க. ஏழாவது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தாய், அதுதான் புனித வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை. இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.

0: பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தாய் தான் இன்று ஏழாவது தேரிலே செல்கிறார். எல்லோரும் அந்த பக்தர்கள் அந்த சுமந்து செல்கின்ற பொழுது அந்த தேரை தூக்கி செல்வது போல அல்ல, அந்த தாய் மிதந்து செல்வது போல சென்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு கூட்டத்திற்கு நடுவிலே அது கண்கொள்ளா காட்சி. அந்த அன்னையுடைய முகத்தை பார்க்கிற பொழுது பல ஆயிரக்கணக்கான மைல்களிலிருந்து வரலாம், அல்லது பல 100 கிலோமீட்டர்களிலிருந்து வரலாம், எவ்வளவு அசதியா வந்தாலும் இந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்தா போதும், எல்லா அசதியும் நம்மை விட்டு மறைந்துவிடும், எல்லா கவலைகளும் நம்மை விட்டு மறைந்துவிடும். ஏன், அந்த அன்னையுடைய முகம் அவ்வளவு ஈர்ப்பு நிறைந்த முகமாக இருக்கிறது, நமக்கு பெரிய ஆசீர்வாதமான முகமாக இருக்கிறது. அன்னை பார்த்தாலே போதும் ஒரு புது தெம்பு நமக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு போற பக்தர்கள் அந்த ஒரு வருடம் மீண்டும் அடுத்த வருஷம் தான் அவங்க திரும்ப வருவாங்க நிறைய பேர். ஆனா ஒரு வருடம் இந்த அன்னையை பார்த்த மகிழ்ச்சியிலேயே இந்த ஒரு வருடத்தை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெரிய ஒரு கிஃப்டா இருக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு அதனாலதான் எல்லாரும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றனர்.
1: இப்பொழுது தேர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இல்லையா, கடற்கரையை நோக்கி செல்கிறது. எந்த சாலை வழியாக வந்து இந்த ஆலயத்திற்கு என்ன நிகழ்வுகள் அடைத்து
0: இப்பொழுது இந்த தேரானது கடற்கரை சாலை வழியாகத்தான் பெற்றுச் செல்லும். கடற்கரை சாலை வழியாக சென்று அந்த நடுத்து செல்லும் ரோடை எடுத்து மீண்டும் ஆலயத்தை நோக்கி திரும்ப வரும். திரும்ப வந்த பிறகு தேர்கள் நிற்கப்படுகின்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். யாரெல்லாம் இந்த தேருக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்காக சிறப்பாக நன்றி சொல்லப்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தேரை தூக்குறது வந்து ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் சொல்ல முடியாது, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த தேரை தூக்குறாங்க. எல்லா மொழி பேசுகிறவர்கள் தமிழ், ஆங்கிலம், பல்வேறு மொழிகள், தமிழ் பேசுகிறவர்கள், ஆங்கிலம் பேசுகிறவர்கள், கொங்கனி பேசுகிறவர்கள், ஹிந்தி பேசுகிறவர்கள், மராட்டி பேசுகிறவர்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள், இன்று சொல்லி கன்னடா பேசுகிறவர்கள், எல்லா மொழியை சேர்ந்தவர்கள், எல்லா ஸ்டேட், இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் சொல்ல முடியாது, இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால குறிப்பிட்டு சொல்வதை விட எல்லா லாங்குவேஜ் பேசுகிற மக்களும் இங்கு வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன, இந்த அன்னையை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், இந்த அன்னைக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு வருஷமா எங்க வாழ்க்கையில இந்த அன்னை பெரிய அற்புதம் செஞ்சிருக்காங்க, மீண்டும் இந்த ஆண்டு அதே ஒரு சக்தியை பெற்றுக்கொண்ட ஒரு பேட்டரியை படி அந்த சார்ஜ் எல்லாம் இறங்கிருச்சோம்னா என்ன பண்ண, சார்ஜ் போடுறோம், சார்ஜ் போட்டாதான் அது திரும்ப பிரகாசமா இருக்கும். அதே போல மீண்டும் ஒரு சார்ஜ் பெற்றவர்களாக இன்னைக்கு விவரத்து போறாங்க. அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே ஒரு பிரகாசம் கொடுக்கக்கூடிய அவர்களாக, பவரா இருக்கக்கூடியவர்களாக இந்த அன்னை இன்று அவர்களை மாற்றி அனுப்புறாங்க. இதுதான் பெரிய ஆசீர்வாதம், இந்த அன்னை கொடுக்கிற கொடையாக இருக்கிறது. அங்க வந்து நேரம் நாளை காலை வந்து 4:30 மணிக்கு அதிகாலை 4:30 மணிக்கு மீண்டும் இந்த தேரானது கடற்கரை சாலை வழியாக செல்லும். முதல் 7 தேர்ல சிந்தி தேர் மட்டும்தான் போகும். இந்த மீண்டும் கடற்கரை சாலை வழியாக சென்று வந்து உடனே தமிழில் திருப்பலி நடைபெறும். அதே போல நாளை காலையும் ஆரோக்கிய அன்னையுடைய பிறப்பு விழா நன்றி திருப்பலியானது கலையரங்கம், அதாவது இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டது அருள் அரங்கத்திலே தஞ்சை மறைமாவட்ட ஆளுநர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை தலைமையிலே கூட்டு பாடல் திருப்பலியானது நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் கலையரங்கத்தில் நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு தான் அந்த கொடியிறக்கம் இருக்கும். நாளைக்கு மாலை 6 மணிக்கு ஜெபித்து அதன் பிறகு கொடியிறக்கப்பட்டு மீண்டும் தமிழிலே திருப்பலி நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும். என்னுடைய பெயர் அருட்தந்தை ஏ ஆண்டோ ஜெயசுராஜ்.
1: நன்றி அருட்தந்தை திரு ஆண்டோ ஜெயசுராஜ். ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க என்ன நிகழ்ந்து நடந்துகொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. 7 தேர்களும் இப்போது கடற்கரையை நோக்கி, கடல் தான் இங்கே வந்து விட்டதோ என்று பார்க்கின்ற பொழுது கடலை நோக்கி இந்த தேர்கள் சென்று கொண்டிருக்கிறது. அது திரும்ப கடற்கரை வழியாக ஆறுநாட்டுத்தூர் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்து அடைய இருக்கிறது. இந்த தேர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலோடு நாம் ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசுகிறோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ், பறவை அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா, அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல தேரோடத்தின் தேர்பவனி குறித்த நேர்முக வர்ணனை.
3: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்,
4: ஹெர்குலஸ், அவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு
3: கற்பகம் சைக்கிள் மார்ட்,
4: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
4: கற்பகம் சைக்கிள் மார்ட்,
3: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்,
4: ஹெர்குலஸ், அவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு
3: கற்பகம் சைக்கிள் மார்ட்,
4: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
4: கற்பகம் சைக்கிள் மார்ட்.

0: நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை, சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை, செல் 8870646496. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை, சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை, செல் 8870646496.
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் வேளாங்கண்ணிக்கு செல்வோம்.
2: காரைக்கால் மன்னருடைய கோடிக்கணக்கான செய்திகளுக்குள் கொண்டு போய் சேர்க்கின்ற செய்தி தமிழ்நாட்டினுடைய பின்பகுதியை இறக்கின்ற நாம் அணைக்க கற்றல் பாவணைக்க நாள்தோறும் புகழ் சிறக்க நவிகின்ற மொழி விளக்க கடலாறு கரைகின்ற காரோணம் என்கின்ற நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் வேளாங்கண்ணி என்கின்ற வங்க கடலை தங்க நடிகை வந்து செல்லுகின்ற அந்த திருத்தலத்தில் இருந்து வேளாங்கண்ணி திருத்தலை பேராலயத்தினுடைய ஆட்சி பெருமையாகவே நிறைவு நாளாக நாளை நடைபெற இருக்கின்றதற்கு முதல் மக்கள் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் பத்தாம் நாள். இந்த பத்தாம் நாளிலேதான் ஏழு தேர்களும் புறப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் ஊர் வளமாக ஒவ்வொரு ஊரிலிருந்தும் இந்த பகுதியிலே குவிந்து இருக்கின்ற பொழுது வந்திருக்கின்ற மக்களையெல்லாம் நாம் போய் சென்று பார்க்க வேண்டாமா என்று ஏங்கி தவிப்பது போல அன்னை வேளாங்கண்ணி தாய் தேரிலே ஏறி அமர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். நின்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அமர்ந்து கொண்டா செல்ல முடியும் என்று எண்ணியோ என்னவோ தெரியவில்லை. தன் கரத்திலே இயேசுபிரானை சுமந்து கொண்டு நின்று கொண்டே சென்று கொண்டிருக்கின்றால் அன்னை வேளாங்கண்ணி. அவர் தேர் செல்ல செல்ல வந்திருக்கின்ற மக்களை எல்லாம் வாழ்த்துவது போல ஆசீர்வதிப்பது போல அந்த தேர் மெல்ல மெல்ல அசைந்தாடி மக்கள் எல்லாம் சுமந்து செல்ல சுமந்து செல்ல சென்று கொண்டிருக்கிறது. தேர்கள் இப்பொழுது கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு அற்புதத்தையும் நாம் பார்க்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டங்களிலே ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இந்த சாலையை வெகு விரைவாக சுத்தம் செய்கிறார்கள். அதே அமர்ந்திருக்கலாம் போல மிக சுத்தமாக படுத்துவதற்காக இந்த கூட்டத்திலும் லட்சக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்திலும் இது வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு சத்தம் கேட்கிறது. அந்த தேர் மைக்கேல் சமணத்தை சுமந்து சென்ற தேர் இப்பொழுது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்னையினுடைய தேரோ கடற்கரையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. அது மெல்ல கடற்கரை சாலையில் செல்லும் வங்க கடல்தான் இங்கே வந்துவிட்டதோ என்பது போல எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிகிறது. அன்னையினுடைய அந்த ஆலய திருவிழாவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வானத்தை நோக்குகின்றேன், நிலவு தெரியவில்லை. நிலவு கூட இடமாறி நாம் இருக்கின்ற நட்சத்திர கூட்டமெல்லாம் இந்த விண்ணகத்திலிருந்து வண்ணகத்துக்கு சென்று விட்டதோ என்று தெரிவது போல அன்னை வேளாங்கருடைய ஆலயம் வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு பத்தாறு என்று அசைகின்ற விண்மின் கூட்டம் போல அன்னையினுடைய பேர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் செவிகளுக்குள்ளே செய்தியாக சேர்த்து கண்ணினை காட்சி பிரலமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பந்தல். அந்த தேர்கள் ஒவ்வொன்றாக வந்து அடைய தொடங்குகிறது. காவல்துறையினர் மிக நேர்த்தியான பாதுகாப்பின் மூலமாக அதை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்கள் ஒவ்வொரு தேரும் யார் யார் சுமந்து வருகிறார்கள் என்பதையும் இந்த அன்னையுடைய அற்புதத்தையும் இங்கே சொல்வதற்காக நாம் ஏற்கனவே சொன்னேன் நிற்கிறார்கள். அவர்கள் அதனுடைய அற்புதங்களை சொல்வார்கள். மற்றும் வெள்ளை மாளிகையாளர்களுக்கு ஆளுநர் கொண்டிருக்கிறது.
3: மூன்று முப்பான அற்புதங்கள் வேலை நகரிலே நடந்து இருக்கிறது. முதல் அற்புதம் பால் கொண்டு வந்த சிறுவனுடைய

0: நாள் பொங்கி அந்த நிகழ்வு. நாகப்பட்டினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவன் வேளாங்கண்ணிக்கு இங்க இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு பால் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் அவன் கொண்டு வருகின்ற பொழுது அன்னை அந்த சிறுவனுக்கு காட்சி கொடுக்கிறார், குழந்தை இயேசுக்கு பால் கொடு என்று சொல்லி கேட்கிறாங்க. அந்த சிறுவனும் முதலில் தயங்கினாலும், அங்கு கொண்டு போய் கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை ஆயிரும் சொல்லி தயங்கினாலும் அந்த சிறுவன் குழந்தை இயேசுக்கு பால் கொடுக்கிறான். பால் கொடுத்த உடனே அந்த பாலானது குறைந்து போகிறது. அப்ப அந்த பாலை குறைந்த பாலை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு சென்று அவர்கள்ட்ட போய் கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டு தலைவர் என்ன பண்றாரு, கோபமடைந்து இவனை அடிக்க வர்றாரு. அப்ப அடிக்க வருகின்ற பொழுது எந்த பானையிலே பால் அவன் கொண்டு சென்றானோ அதிலிருந்து தானாகவே பாலானது பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்த்த உடனே அவன் அசந்து போகிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது கடவுளால் ஆகிய இருக்கிற ஒரு நிகழ்வு என்று சொல்லி அவன் உணர்ந்து உன்னிடம் யார் பால் கேட்டது என்று கேட்கிறான். அந்த சிறுவன் எல்லாத்தையும் சொன்ன உடனே இது சாதாரண தாய் இல்ல, இது தெய்வ தாய் என்று சொல்லி இந்த அன்னையை, இந்த ஆரோக்கிய அன்னையை தேடி அவன் ஓடியதாக இந்த முதல் புதுமை சொல்கின்றது. பால் பொங்கு செய்த நிகழ்வு. இரண்டாவது புதுமை, மூர்க்கான சிறுவன் முடமான சிறுவன் நடந்தது. மூர்க்கான சிறுவன் அவன் முடமானவன் ஒரு இடத்திலே அமர்ந்து மோரித்துக் கொண்டிருக்கின்றான். அன்னை அவனுக்கு காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து அந்த மோரை கேட்கிறாங்க, கொடுக்கிறான். அந்த மோரை தன்னுடைய மகன் இயேசுக்கு புனித ஆரோக்கிய அன்னை கொடுக்கிறான். இயேசு கொடுத்த பிறகு அந்த அன்னை அந்த சிறுவனை பார்த்து, ஏன் நீங்க உன் கால்படி இருக்கு, நீங்க எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்றான். அந்த சிறுவன் முயற்சிக்கிறான், கீழே விழுறான், மீண்டும் முயற்சிக்கிறான், விழுறான். அதான் நீ காலப்படாது, நீ எழுது, உன்னால் நடக்க முடியும் சொல்றாங்க. அந்த சிறுவன் எழுகிறான், நடக்கின்றான். அந்த ஊர் அவனை அவமானப்படுத்தியது, அந்த தெரு அவனை அவமானப்படுத்தியது. அந்த ஊருக்கு முன்பாக நான் நடக்கிறேன், நான் குதிக்கிறேன், நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடி சென்று அவர்கள் முன்பாக அவன் நின்றான். எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். எப்படி முடமானவன் நடக்க முடியும், யார் இதை செய்தது என்று சொல்லி அதன் பிறகுதான் அவங்க தேடி வர்றாங்க. இது சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஆரோக்கிய அன்னை இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று. மூன்றாவதாக, போர்த்துகீசிய மாலுமிகள் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுது வேளாங்கண்ணி நெருங்கி உள்ள பொழுது ஒரு பெரிய புயல் ஏற்படுகிறது. அந்த புயலிலே கொந்தளிக்கிறார்கள். அந்த புயலில் அவர்கள் மூழ்குகிற நிலையில் இருக்கின்ற பொழுது அன்னையே என்று சொல்லி அந்த புயலில இருந்து அந்த மாலுமிகள் கத்துறாங்க, அன்னையே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்னை இந்த சுருவத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப அந்த புயல் நின்று போனது. நின்ற உடனே அவர்கள் சேர்ந்த இடம்தான் வேளாங்கண்ணி கடற்கரை. உடனே இறங்கி வர்றாங்க. அவன் கையில் கொண்ட அந்த சிறுவத்தோடு வைத்து அவர்கள் சொன்னது போலவே ஒரு சிறிய சிற்றாலயத்தை அவர்கள் எழுதினார்கள். அதுதான் துவக்கமாக இருந்தது. இன்று அந்த சிற்றாலயம் வளர்ந்து ஒரு திருத்தலமாக, எசிலிக்காவாக வளர்ந்து இன்று ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் வருகின்ற ஒரு புனித இடமாக இந்த வேளாங்கண்ணி இருக்கிறது என்றால் இந்த மூன்று புதுமையும் அதற்கு காரணமாக இருக்கிறது. எனவேத்தான் மூன்று முக்கான புதுமைகள் என்று சொன்னேன். இந்த அன்னையினுடைய இந்த செயல் இன்று மக்களை ஈர்க்கிறது, வாழ வைக்கிறது, வழிகாட்டுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து செல்கிறார்கள். இன்றும் கூட அந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை தான் நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேண்ட் வாசித்துக் கொண்டு வருகிறார்கள். அதன் பின்னே மக்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த தேரனை சுமந்து ஜெபித்துக் கொண்டு அன்னையே மறியே வாழ்க என்று சொல்லி ஜெபித்து இதோ பவுனியாக வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நன்றி அருண் தந்தை. அழகாகவும் தெளிவாகவும் நடந்த நிகழ்வு வரலாற்றுல புண்ணியப்பட்டிருக்கின்ற செய்திகள்லாம் சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னை ஆலயத்தினுடைய வீடத்துல கோபிகள் கொண்டு வந்த அந்த கை, அந்த கற்கள் ஒட்டப்பட்டு இருக்கிறது. அதுபோல அன்னையினுடைய குழி கம்பீரமாக வானிலை பறந்து கொண்டிருக்கிறது. விண்ணிலே விண்ணை நோக்கி அமைந்த ஆலயத்திலே அழகுபட அந்த ஆலயம் விண்ணுடிலே ஜொலித்துக் கொண்டிருப்பது. அருகாமையிலே அந்த குழி கையை அசைப்பது போல, வாழ்த்துவதை போல அன்னையுடைய கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்னையுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்ற அந்த மரம், அந்த பாய்மரத்தை பயணித்த அந்த பாய்மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மரம், அதிலேதான் இன்றளவும் இப்படி பறந்து கொண்டிருக்கிறது. ஆகா, இப்பொழுது இந்த மைக்கேல் தமிழர், காவல் தமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அந்த குறுக்கு இப்பொழுது நம்முடைய ஆழத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்னையுடைய இந்த பகுதியிலே கடலை விட்டு அந்த கரையை கடற்கரை சாலையிலே செல்லத்தன் பயணத்தை தொடங்குகிறது. ரொம்ப அழகான ஒரு தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்னை ஆலயத்தினுடைய இந்த புனித ஆற்று திருவிழாவிலே நாளை அன்னையுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கு முதல் நாளாக பத்தாவது நாள் இன்று அன்னையினுடைய அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு காரைக்கால் பண்பலை உங்களுக்கு காட்சி

0: அந்த ஒவ்வொரு தேரும் எப்படி நடக்கிறது என்பது இன் வருத்தால் ஒவ்வொரு தேரும் சுமந்து வரப்படுகிறது.
1: இந்த தேரானது எல்லா மாநிலத்திலும் இருந்தும் மக்கள் வருகிறார்கள் என்று நான் சொன்னேன். அதே போல இந்த தேர் எந்தவித வேறுபாடு இல்லாமல் எல்லா மாநிலத்தை சேர்ந்த மக்களாலும் எல்லா மொழி பேசுகிற மக்களாலும் இந்த தேரானது சுமக்கப்படுகிறது. என்ன சிறப்பம்சம் என்றால், எல்லோரும் ஒரே மாதிரியாக அந்த தேரை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை அதே மரியா மரியே வாழ்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டே தான் தூக்குவாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பேர் தூக்குவதற்காக ஆட்கள் தேர்வு செய்கின்ற பொழுதும் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து காலையில சாப்பிடாம வந்து அவர்கள் உண்ணா நோன்பிருந்து அதன் பிறகு இந்த தேரை தூக்க வருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல தயாரிப்போடு இந்த தேரை தூக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவர்கள் சுமக்கிற அந்த தேர் புனிதர்களுடைய தேரை அவர்கள் சுமக்கிறார்கள். அன்னை மரியாவுடைய புனித ஆரோக்கிய அன்னையுடைய தேரை அவர்கள் சுமக்கிறார்கள். அப்படின்னா நாமும் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் அளவுல உள்ளத்தளவுல தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களையே தயாரித்துக் கொண்டு மிகவும் நேர்த்தியாக அருமையாக அவர்கள் தூக்கிட்டு வருவாங்க. ஆண்கள் ஒரு தேரை மீது நிறைய மீது மீது உள்ள ஆறு தேர்களை தேர்களையும் பெண்கள் தூக்கி வருவாங்க. ஆண்கள் இறுதியாக அந்த பெரிய தேரை தூக்கிட்டு வருவாங்க. அப்ப மிகவும் பார்ப்பதற்கே ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியான சிந்தனையோடு ஒரே ஜப உணர்வோடு ஜெபித்து கொண்டு இந்த தேரணி தூக்கி வருவது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலம் பெரும் மகிழ்ச்சி கொடுக்கிறது. திருத்தலத்தினுடைய அதனால இந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டவை அவர்கள் சார்பாகவும், இந்த திருத்தல பேராலயத்தினுடைய அதிபர் ஸ்ரீ இருந்திராஜ் அவர்கள் சார்பாகவும், திருத்தல பேராலயத்தினுடைய துணை அதிபர் மற்றும் பங்கு தந்தை அகஸ்டின் அவர்கள் சார்பாகவும், பொருளாளர் தந்தை உலகநாதன் அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை, அன்னை புனித ஆரோக்கிய அன்னையுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி அருள் தந்தை. அழகா இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொன்னாங்க, யார் சுமந்து வர்றாங்க, அதுல ஆண்கள் பெண்கள் எப்படி சுமந்தாங்க, எந்தெந்த விரதம் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. இன்னொரு சிறப்பு உலகம் பார்த்து பெருமைப்படக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய தலைமை பக்கத்தின் கண்ணடியிலே இஸ்லாமிய ஆலயத்தினுடைய மதம் கடந்த மனிதர்கள் அனைவரும் உண்மையின் நல்லிணக்கத்தை அன்னை இங்கே காட்சியாக வந்து கொண்டிருக்கிறார். விண்ணிலே இருக்கின்ற நிலவுதான் இடம் பெயர்ந்து நம்முடைய நட்சத்திரங்கள் எல்லாம் மண்ணிற்கு வந்துவிட்டதோ என்று எண்ணி பார்க்கின்ற அளவுக்கு இந்த ஆலயம் பின்னொழியிலே அலங்காரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அன்னையிட முகம் முழுவதியாக ஜொலித்துக் கொண்டு வந்திருக்கின்ற மக்கள் ஆசீர்வதித்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த உலக புகழ்பெற்ற திருத்தல பேராலயத்தின் ஆண்டு திருவிழ நிகழ்வினை நேயர்களுக்கு தந்த மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ், பறவை அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா. அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை, திருத்தல பேராலயத்தின் திருத்தேர் பவனி குறித்த நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடும்
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்
0: நாகப்பட்டினம்
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்
0: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடும்
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்
0: கற்பகம் சைக்கிள் மார்ட்
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்
0: ஹெர்குலஸ் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்
0: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடும்
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்
0: கற்பகம் சைக்கிள் மார்ட்
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல்ஸ்
3: ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகள் வாங்க ஸ்ரீ அகதீஸ் மெடிக்கல் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல்ஸ் அனைத்து ஆங்கில மருந்துகளும் தரமாகவும் தள்ளுபடி விலையிலும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் கால்நடை மருந்துகளும் வாங்க ஸ்ரீ அகத்தீஸ் மெடிக்கல் பப்ளிக் ஆபீஸ் ரோடு நாகப்பட்டினம்
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பறவை அம்மா ரெசிடென்சி
3: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை செல் 8870646496 வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை செல் 8870646496
2: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் இது காரைப்பண்பலை 100.3

0: என்னிசை பாடி வரும் முக்காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம், மகிழலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3, இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. இளைஞர்கள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 0-4-3-6-8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2-3-1-2-3-1 என்ற எண்ணில் இணையலாம். 2-9-9-4-8-0 என்ற எண்ணில் இணையலாம். 2-9-9-5-8-0 என்ற எண்ணில் இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி எண்ணான 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற எண்ணில் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு வைபா ரசிக்கலாம். எஃபி பக்கத்தில் காரை எக்ஸ்பிரஸ் 100.3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி?

நாளையிலிருந்து இதை செய்தே ஆகணும்ப்பா அப்படின்னு எத்தனை லிஸ்ட் உங்க லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நிச்சயமா நினைக்கிற ஒரு விஷயம் தான் இது இல்லையா? நாளிலேருந்து இதை ஆரம்பிச்சிடணும், நாளிலேருந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம லிஸ்ட் போட்டுட்டே இருப்போம். ஆனால் செய்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்கான விஷயம்தான். ஆக மொத்தத்தில் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். காரி எக்ஸ்பிரஸ் 100.3 இது இளையோர்களுக்கான நிகழ்ச்சி.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார்?

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நலப் பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: எண்ணிசைப்பாடு வரும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இது இளையோருக்கான நிகழ்ச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்த நிகழ்ச்சியில வரும் முதல் இளைஞர் யாரு அப்படின்னு கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யாருங்கம்மா?
4: செம்மனார் கோவில் இளமதி பேசுறேன் மேடம்.
3: செம்மனார் கோயில் இளமதிக்கு என்ன பாட்டு வேணும்?
4: அண்ணன் பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க.
3: ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பா கொடுத்துடலாம். நாம எப்பி பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வியோட நாளையிலிருந்து இதை செய்தே ஆகணும் அப்படின்னு எத்தனை உங்க பட்டியல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 21 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதையும் படிக்க வேணும் இல்லையா? நம்ம பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் படிச்சிடலாமே. அதிகாலையில் எழவேணும், பிறகு ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யணும், செலவு செய்வதை குறைத்து பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். ஒன்றும் இதுவரை நடந்ததில்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு விட்டுடுவேன். 2027 கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க? இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அன்றைய வேலை அன்றை செய்து விடுவேன். ஏனென்றால் நம்ம சூழ்நிலை பொறுத்து தான் எல்லா நேரங்களிலும் வீட்டில் இருக்க முடியாது. சுப நிகழ்ச்சிக்காக வெளியூர் செல்லலாம், நம் வேலை விஷயமாக செல்லாமல் செல்லலாம். இதை தினமும் கடைபிடிக்க முடியாது, லிஸ்ட்டு போட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் கேட்ட கேள்வியை நீங்கள் கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாளைக்கு இதை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம உறுதிமொழிலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு இருக்கும், ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அதுக்காக நான் கேட்டிருந்தேன். சரி, நீங்கள் ஒரு விதமாக புரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு பதிலை கொடுத்துங்க. அதனால் லிஸ்ட்டு போட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. நாளை கல்பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடிய காலை 5 மணிக்கு எழுவது, 1 மணி நேரம் லைப்ரரி சென்று படிப்பது, நேரத்தை உணவு உண்பது அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களாமா? ஆனால் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அது குறிப்பிட்டிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தொழிற்கு அன்பான வணக்கம். வணக்கங்க. இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், வேலை அசதியில் தூங்குற மாதிரி இருக்குது, அதான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனை தான். ஒரு சிலர் மட்டுமே சூப்பராக எழுந்து காலையில் இந்தந்த வேலையை முடிச்சிடணும் அப்படி முடிச்சிடுவாங்க, நிறைய பேர் வந்து அதில் சொதப்பிடுவாங்க. அந்த கேஸில் தான் இவங்களும் இருக்காங்க. அயோடைய அசோக் ராஜ் கனிமொழி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நாளையிலிருந்து இது செய்தே ஆகணும் அப்படின்னு முதல் பட்டியலில் காலையில் நடைப்பயிற்சி, அப்புறம் டெய்லர் வேலை செய்கிறேன், வரும் கஸ்டமரிடம் வேலை வாங்கி பெண்டிங் ஆகாமல் உடனே தைத்து தர வேண்டும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட்டு போயிட்டுருக்குது. காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு, வானிலை மையத்திற்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. மஞ்சு கொள்ளை பாலாஜி, இருந்தாலும் அவங்க பேரையும் நம்ம படிச்சிட்டோம். மதுரை சண்முக சுந்தரம், இனி இரவுக்கு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம்ங்க. காரைக்கால் நளினி, காரைக்கால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், அதுதான் நடக்கவே மாட்டேங்குது, ஒரு விஷயம்தான் என்கிட்ட இருக்கிறது, இந்த ஒரு விஷயம் தான் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, குறிஞ்சான் கேணி அசூர்தீன் சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம். அன்பான வணக்கங்க உங்களுக்கும். நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள் அருமை, வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறேன். கிண்ணியா, குறிஞ்சான் கேணி, அசூர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிஹாஸ், ரியாத், ரியா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. நாம் என்ன லிஸ்ட் கேட்டோம், இவங்க என்ன லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், காலையில எழுந்து வாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன், என்னால் முடிய மாட்டேங்குதுங்க, காலை முதல் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்காவது இந்த நடைமுறையில் வருமா இந்த நடைப்பயிற்சி?

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க.

0: திருச்சி சாரதாஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
9: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேக்கர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
11: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
9: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
12: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
9: மளிகை பொருட்களை மாலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தரப்பைகள் ஹோசல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி.
9: இசை மனம் வீசும் எண்பக்கற்றலை காரைக்கால் 100.3 பண்பலை. நம்ம நிகழ்ச்சியில இணைய வரும் அடுத்த இளைஞர், ஹலோ வணக்கம்.
13: ஹலோ வணக்கம் மேம்.
9: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
13: செம்மனார் கோவில் இளமார்.
9: இளமாரனுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நேரத்துல என்ன வேணும்?
13: ஜெகமே தந்திரம் பாட்டு.
9: கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கேள்வியை கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளிலேருந்து இதை செய்தே ஆகணும் அப்படின்னு எத்தனை உங்கள் பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதில் வந்து நிறைய நேயர்கள் வந்து நமக்கு அதுக்கு பதிலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வகையில் நம்ம அடுத்த லிஸ்ட்டில் நம்ம வருது பார்த்தீங்க அப்படின்னா, நாகை சிக்கல் சரண்யா சரவணன். நேரத்துடன் தூங்கி எழ வேண்டும், நேரத்துக்கு சாப்பிட வேணும் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. புகங்குண்டன் காவலக்குடி, காலையில் தினமும் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், முடியுதா அப்படின்றது தான் தெரில. நிறைய இருக்குது ஆனால் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அதுதானே பிரச்சனையே அப்படின்னு சொல்லியிருக்க. நீடாமங்கலம் வட்டம் காலச்சேரி மணிமாறன், மாலை 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பணும், டெய்லி 6:30 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மயிலை பட்டாபி, இவங்க லிஸ்ட்டில் எதெல்லாம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரு வணக்கங்க. காலையில் எழ வேணும், இட்லி கடை வேலையை சீக்கிரம் முடிக்கணும், காரை பண்பலை அனைத்து நிகழ்ச்சிக்கும் போஸ்ட் போடணும், பண்பலை பாடலுக்கு ஃபோன் போட வேண்டும், வேற என்னங்க தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டையும் சேர்த்துருக்குறாங்க. அதமர் கடை செல்வி செல்வம், இனிய இரு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது ஆனால் அப்புறம் அப்புறம் அப்படின்னு தள்ளி போகிறது அப்படின்னு சொல்கிறது எதுன்னா வாக்கிங் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திட்டச்சிரி ஃபைஜூர் ரஹ்மான், தினமும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் விழுத்திடுவேன், அதே தினமே கடைபிடிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் இவங்க ரொம்ப சமத்து தாங்க, காலையில் ஏந்துடுறாங்களாம், இருந்தாலும் டெய்லி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபோனை வெட்டியாக தொடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் தொடாமல் இருக்கணுமே. திருத்தாங்கூர் ஜென்னிலக்ஷ்மி இதை சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சய் காந்தி, நடைப்பயிற்சி, தொழில், கோவில், இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்குதான். யார் சொல்லியிருக்காண்ணா? பாப்பா கோவில் ரவி இதை சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், சீர்காழியில் இருந்து சண்முகம் பேசுகிறேன். திட்டங்கள் எதுவும் போடுவதில்லை. அப்படி சொல்லிட்டீங்க. திட்டம் போட்டு தற்போது எதையுமே செய்ய முடியாது. நாளை விடிந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் தான் தற்போது உள்ள

வருது. இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே திக்கும் ஆட வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றினு சொல்லியிருக்காங்க. சண்முகம் இதை சொல்லியிருக்கிறாங்க. தங்களுக்கு இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வணக்கங்க. எனது பட்டியல் அதிகம் இருக்கிறது. ஆமாங்க, சொன்னாலும் யாரும் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமாங்க, உண்மைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதையோ சொல்ல வராங்க. சரி ஓகே. காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்றது கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் வசதியாக இருக்கும், கேட்குற நேயர்களுக்கும் வசதியாக இருக்கும் இல்லையா. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை சீக்கிரம் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும் நினைச்சேன், அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நடத்திருங்க. பொன்னியின் மேடு வண்ண கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேயர்கிட்ட பாட கொடுத்துருமா?

0: நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் அந்த அத்தனை கமெண்ட்ஸ்களையும் படிச்சுட்டோம். அந்த வகையில் ஒரு மூணு கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம கிட்டே இருக்கு. ரேவதி, மயிலாடுதுறை ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன், காலையில் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. நாளிலிருந்து இதை ஆரம்பிக்கணும்னு திரும்பவும் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாளிலிருந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க. கருணாச்சித்ரா பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காட்டூர் சிவகுமாரும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைவு பெறுவது விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரிங் காரை எக்ஸ்பிரஸ் 100.3.
1: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 9:15. இனி நேர்கள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பூங்குழலி, வானதி, குந்தவை இவர்கள் எல்லோரும் அழைத்துச் சென்ற கரையர் மகள் மந்தாகினியை திடீரென்று காணவில்லை என்று அங்கு வந்த வானமாதேவி சக்கரவர்த்தினியிடம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்போது எப்படி அவர் காணாமல் போனார் என்ற விவரங்களையெல்லாம் வானமாதேவி சேகரித்து கொண்டிருந்தபோது அவருக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் நன்றாக புரிந்துவிட்டது. மந்தாகினி தேவியை குளிப்பாட்டி அவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து கொண்டிருந்தபோது எதிரே கண்ணாடி இருந்ததா என்று கேட்டவுடன் கண்ணாடி இருந்தது என்று அவர்கள் விடை கூற, தன்னுடைய உருவத்தை பார்த்துவிட்டு நாணப்பட்டு கொண்டு அவர்கள் எங்கேயோ ஓடிப்போய் ஒளிந்திருக்கலாம், நன்றாக தேடி பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் அந்த புறத்திலே கூட, அங்கே இருக்கக்கூடிய பூங்காவிலே கூட அவர் ஒளிந்திருக்கலாம் என்ற ஆலோசனையையும் வழங்குகிறார். பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்கு சென்று தேடினார்கள். அங்கு வாய் பேச இயலா ராணி அகப்படவில்லை. அவர்களுடைய கவலை அதிகமாயிற்று. முதன் மந்திரியிடமும் சக்கரவர்த்தியிடமும் போய் தெரிவிக்கலாமா என்று அவர்கள் எண்ணத் தொடங்கிய போது எங்கிருந்தோ டனார் டனார் என்று ஒரு சத்தம் வந்தது. கருங்கல்லில் இரும்பு ஒளியினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை. அது எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கவனமாக கேட்டார்கள். சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறதென்று தெரிந்தது. உடனே ஒரு தாதி பெண்ணை தீபம் எடுத்து கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சிற்ப மண்டபத்துக்கு சென்றார்கள். சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள் ஒரு விந்தையான காட்சியை கண்டார்கள். ஓரளவு ஆடை அலங்காரங்கள் அணிந்து விளங்கிய மந்தாகினி கையில் ஒரு நீண்ட பிடியுள்ள கத்தியை வைத்து கொண்டு கைலாச மலையை தாங்கிக் கொண்டிருந்த இராவணேஸ்வரனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டிருந்தாள். மிக உறுதியான கல்லினால் செய்யப்பட்ட சிற்பமாதலால் அந்த தாக்குதலுக்கு இராவணன் அதுவரையில் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு ஆபத்து வந்து விடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. கைலாசமலையை தாங்கிக் கொண்டிருந்த இராவணனுடைய கரங்களில் இரண்டு மூன்று கைகள் ஒடிந்துவிட்டால் மலையே இடம்பெயர்ந்து அவன் தலைகளின் மீது இன்னும் நன்றாக உட்கார்ந்து விடக்கூடும். தலைகள் சுக்கு நூறாக நொறுங்கிவிடக்கூடும். அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலேதான் குந்தவை முதலியவர்கள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தன்னுடைய கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு நின்றாள். மண்டபத்திற்குள் பிரவேசித்தவர்களில் பூங்குழலியைத் தவிர மற்றவர்களின் உள்ளங்களில் இவள் ஒரு பைத்தியக்கார பிச்சிதான், சக்கரவர்த்தி இவளை கண்டு அருவறுப்பு அடைவதில் வியப்பொன்றுமில்லை என்ற எண்ணம் தோன்றியது. மலையமான் மகள் மற்றவர்களை பார்த்து, பெண்களே, இதை பற்றி சக்கரவர்த்தியின் முன்னிலையில் யாரும் பிரஸ்தாபிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தாள். மந்தாகினியை மற்ற அரண்மனை பெண்டர் சிற்ப மண்டபத்தில் கண்டுபிடித்த சமயத்தில் சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. மலையமான் மகள் அங்கிருந்து சென்றவுடனேயே முதன் மந்திரி அனிருத்தர்,
1: "முன்னர் பெரும பெண்மொழிகள் இருக்கும் போது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்றிருந்தேன். இப்போது அவற்றை சொல்லித் தீர வேண்டியதாயிருக்கிறது. வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இன்னமும் இந்த நாட்டில் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்கு

0: அதற்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்
1: என்றார்.
0: இதொன்றும் புதிதில்லையே, எனக்கு தெரிந்த செய்திதானே. பழுவேட்டரையர்கள் அந்த காரணத்தை கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா
1: என்று சக்கரவர்த்தி ஏளனச் சிரிப்புடன் கூறினார்.
0: ஆபத்துதவிகளின் விஷயம் தங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அந்த சதிகாரர்களுக்கு சோழ ராஜ்யத்தின் பொக்கிய சத்திலிருந்தே பொருள் உதவி கிடைத்து வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்றார்
1: முதன் மந்திரி.
0: ஆஹா, இதென்ன கட்டுக்கதை
1: என்றார் சுந்தர சோழர்.
0: இதை காட்டிலும் பிரமிப்பான கட்டுக்கதைகள் சிலவற்றையும் தங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன. கண்ணால் பார்த்தவனாகிய சீடன் திருமலை இதோ இருக்கிறான். தாங்கள் பணித்தால் அதை பற்றி விவரமாகச் சொல்லுவான். வேண்டியதில்லை. தலைமுறை தலைமுறையாக சோழ குலத்துக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி வந்தவர்கள் பழுவேட்டரையர்கள். அவர்கள் என்னை கொல்லுவதற்காக சதி செய்யும் கூட்டத்திற்கு என் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசு கொடுக்கிறார்கள் என்று அரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மன்னிக்க வேண்டும். பழுவேட்டரையர்கள் மீது அத்தகைய துரோகக் குற்றத்தை நான் சுமத்தவில்லை. அவர்களுக்கு தெரியாமலே சதிகாரர்களுக்கு நம் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசுகள் போகலாமல்லவா? அது எப்படி முடியும்? யமன் அறியாமல் உயிர் போகக் கூடுமா என்ன? யமன் ஒருவேளை கிழப்பருவத்தில் இளமங்கை உருத்தியை மனம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகலாம். அரசே, பெரிய பழுவேட்டரையர் இந்த பிராயத்தில் கல்யாணம் செய்து கொண்டது எனக்கும் பிடிக்கவில்லைதான். அதை அவரிடமே சொல்லி இருக்கிறேன். அதற்காக இம்மாதிரியெல்லாம் அவர் மீது துரோக குற்றம் சுமத்துவதை என்னால் சகிக்க முடியாது.
2: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் மீது நான் துரோக குற்றம் சுமத்தவில்லை. அவர் மணந்து கொண்ட இளையராணி மீதுதான் சுமத்துகிறேன்.
0: ஆண் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவதையாவது பொறுத்து கொள்ளலாம். துர்பாகியவதியான அவளை பெண் ஒருத்தியின் மீது நீர் குற்றம் சுமத்துவது எனக்கு நாராசமாயிருக்கிறது.
2: எவ்வளவு நாராசமாயிருந்தாலும் பழுவூர் இளையராணியை பற்றிய சில உண்மைகளை தங்களுக்கு நான் சொல்லியே தீர வேண்டும். ஒரு தடவை தங்களுக்கு நான் ஓர் உண்மையை சரியான சமயத்தில் சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது. சற்று முன் தாங்களும் கோபித்துக் கொண்டீர்கள். ஆகையினால் சற்று சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும்.
1: முதன் மந்திரியின் இந்த சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தி புன்னகை புரிந்தார்.
0: என் வார்த்தையை கொண்டே என்னை மடக்குகிறீர்கள்? அது என் சொந்த காரியம். அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆயினும் சொல்லுங்கள், கேட்கிறேன்
1: என்றார்.
2: பழுவூர் பெரிய அரண்மனைக்கு 3 வருஷங்களுக்கு முன்னால் இளைய ராணி நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள். அது முதல் பழுவூர் அரண்மனைக்கு சில மந்திரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறார்கள். இது சின்ன பழுவேட்டரையருக்கும் தெரியும். அவருக்கும் மந்திரவாதிகள் வருவது பிடிக்கவில்லை. ஆனாலும் தமையனாரை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் சும்மா இருந்து வருகிறார்.
0: சகோதரர்கள் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்?
2: சகோதர விசுவாசத்தினால் ராஜ்யத்துக்கு கேடு வரக்கூடாதல்லவா?
0: இப்போது ராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்து விட்டது? ஒரு பேதை பெண் யாரோ மந்திரவாதிகளை கூப்பிட்டு மந்திரம் போடச் சொல்லுவதனால் ராஜ்யம் கெட்டு போய்விடுமா? பழுவூர் இளையராணி மந்திரம் போட்டுத்தான் எனக்கு நோய் வந்துவிட்டதென்று சொல்லுகிறீர்களா?

0: சக்கரவர்த்தி, பழுவூர் இளையராணியை பார்க்க வருகிறவர்கள் உண்மையில் மந்திரவாதிகள் அல்ல. மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும் சதிகாரர்கள் என்று சந்தேகிக்கிறேன். அவர்கள் மூலமாக நம் பொக்கிஷத்திலிருந்து பொருள் போய்க் கொண்டிருக்கிறது என்றும் நான் சந்தேகிக்கிறேன்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நவராத்திரி திருவிழால அரண்மனையில நடந்த பராந்தக தேவர் நாடகம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அன்னைக்கு ராத்திரி சுந்தர சோழரின் சயன அறையில பெரிய பழுவேட்டரையரின் முன்னிலையில நந்தினி நடத்தின நாடகத்தை பார்த்து பயந்து போய் வானதி மூர்ச்சி அடைந்தாள் அல்லவா? மறுநாள் காலை குந்தவையிடம் தந்தை பகிர்ந்துகிட்ட விஷயங்களையும் கேட்டோம். அதன் தொடக்கத்தில் நாடகம் பார்த்தவங்களின் நடத்தையை பற்றி தமது அதிருப்தியை தெரிவித்தார் சக்கரவர்த்தி. இந்த கட்டத்திலேயும் உயர் அதிகாரிகளிடையே நடக்கிற மோதலை கண்டிக்கிறார். ஆனால் பல காரணங்களால் அவங்க எதிர்கொள்கிற சிக்கல்களை பற்றி கவலைப்படுறதில்லை என்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். அலங்காரம், முந்தைய பகுதியில் இது நடந்த போது மந்தாக்கினி தேவி நாணம் மேலிட திடீர்னு ஓடி மறைஞ்சாங்க அல்லவா? இப்போ இந்த சொல்லை எடுத்து ஆராய்வோம். அழகு ஊட்டுவது என்ற பொருள் தரும் அல்ங்கிற சொல்லிலிருந்து பிறக்குது அலங்காரம். அணி ஒப்பனை கூறுகளை உள்ளடக்கியது. தமிழ் இலக்கண வகைகள் அஞ்சு, அதில் ஒன்று அணி இலக்கணம். ஆங்கில மொழியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், வடமொழியில் அலங்காரம். சுருக்கமாக சொல்வதானா, ஒன்றை முழுமையாக்கிறது அலங்காரம். இசைத்துறையில் ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்வர வரிசையை பயில்வதும் அலங்காரம்தான். லயம் ஸ்வரம் ரெண்டிலையும் ஞானம் முழுமை பெறும். அடுத்து சுக்கு நூறு, இஞ்சி காஞ்சி போய் ரொம்ப கடினமாயிடும், இதுதான் சுக்கு. திருக்கடுகம் என்கிற நூலில் அறக்கருத்துகள் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருள்களைப் போல பயன் தருவன. சுக்கை பொடியாக்க உரலில் வச்சு இடிக்கணும். இடிக்கப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக செதறி அப்புறம்தான் பொடியாகும். இப்படி உடைஞ்சு நொறுங்கி பொடியாவது தான் சுக்கு நூறு ஆவது. சாத்தியம், நடக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒன்று. மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ சாத்தியம் உண்டு, இதை மறுக்க முடியாது. காரணம் நடக்கக்கூடியதுதான். லாஜிக், அதாவது தர்க்கவியல்ல, எதை நிரூபிக்கணுமோ அது சாத்தியம் எனப்படும். நல்லது. நலிந்த உடல்நிலை காரணமாக சுந்தர சோழர் தம்ம மையமாக வச்சுத்தான் பேசுகிறார்னு தெரியுது. வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளை பற்றி சொல்லும்போதும் இளையராணியின் ரகசிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லும்போதும் தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற போக்கில் இருக்குது அவருடைய தன்முனைப்பு. எதை சொன்னால் நிலைமையை புரிஞ்சுக்குவாரோ?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேர்கள் கேட்கலாம், ரசிக்கலாம் காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: நெய்வேலிக்கு வாங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய இசை ஊஞ்சல் யாருடைய பாடல்களை தரவிருக்கிறது தெரியுமா? பாடலை கேட்டு விட்டு வாங்க. யாருன்னு சொல்லலாம், அவங்கள பற்றியும் சொல்லலாம், அவர் சம்பந்தமான பாடல்களையும் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: என்ன நேர்களே, இன்னைக்கு யாரோட பாடல்களை இசை ஊஞ்சல்ல நாம தலாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? மலேசியா வாசுதேவன். புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான மலேசியா வாசுதேவன் பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரோட பாடல்களை கேட்டுட்ருக்கோம். மலேசியா வாசுதேவன் அப்படிங்கிறவர் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் பிறந்தார். அதனால தான் அந்த மலேசியாவில் அவரோட பேருடையே இணைஞ்சிருச்சு. தமிழ் திரைப்பட உலகில் பாடகராக அறிமுகமானார். ஜி கே வெங்கடேஷ் இசையில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் படத்தில் பாலு வைக்கிற பந்தமா என்ற பாடல் மூலமாக தான் இவர் ரொம்ப பிரபலமானார். அவரோட பாடல்களில் இன்னொரு பாடல் கேட்கலாமா? சக்கரை தேவன் படத்திலேருந்து.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இன்றைய இசை ஊஞ்சல் தாளாட்டிக் கொண்டிருப்பது மலேசியா த வாசுதேவன் அவர்களுடைய பாடல்கள். இவர் பார்த்தீங்கன்னா 8000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் பல புகழ்பெற்ற ஹிட் பாடல்களை கொடுத்தது இவங்க தான். இவருடைய குரலுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா, தனித்துவமான குரல் வளத்தால் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்தார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாடலேருந்து இன்னொரு பாடல் அதிசய பிறவி படுத்திருக்காங்க.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மலேசிய வாசுதேவன் அப்படிங்கிறவர் பல படங்களில் பாடியிருக்கிறாரு, பல படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முதல் நடித்த படம் ரத்தப்பேய் அப்படிங்கிற ஒரு படம். தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறார், ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இவர் இசையமைத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ. இப்போ இவரோட பாடல்லேருந்து கேட்கலாமா, திருமதி பழனிசாமி படத்திற்காக.

0: நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்றைய இசை ஊஞ்சல் தாளாட்டிக் கொண்டிருப்பது மலேசியா வாசுதேவன் பாடல்கள். இவருடைய ஒரிஜினலான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்து ஆறுமுகம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். 1944 பிறந்து, அதாவது ஜூன் மாதம் 15 பிறந்து, பிப்ரவரி 20 இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தார். இவருடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா மகாதேவன் வாசுதேவன். பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகேந்திரன், பிரசாந்தினி, பவித்ரா அப்படின்னு 3 குழந்தைகள் இவருக்கு. இவருடைய படங்களில் நிறைவான பாடலா மருதுபாண்டி படத்திலேருந்து கேட்டுடலாமா?

0: இடநேர்களே, மணிஷா வாசுதேவன் அவர்களுடைய பாடல் தேர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட்ஸ்குள்ளே போடுங்க. நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் பியசா தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை.
1: பியசா தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்,
2: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் நாளை மாலை 5:30 நடைபெறும் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விடாவிற்கு அனைவரையும் வருக வருகவன அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: துர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களை இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். நம்பிக்கையே பலம். சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. தினம் நம் வாழ்க்கையில் நாம் பல போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கோம். இதையெல்லாம் எதிர்கொள்ள தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி என்ற மூன்றும் தான் மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக பெரும் சொத்துக்கள். இந்த மூன்றையும் தன் வசம் உள்ளவன் எதைக் கண்டும் அவன் கலங்குவதில்லை. அவன் பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சு கவலைப்படுவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை எதுவானாலும் அதிலிருந்து நாம் எப்படியும் மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் அவனுள் ஒலித்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற மன வலிமை பெற்றவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எப்போதும் எதற்கும் கவலைப்படாமல் எதையும் எதிர்கொள்வார்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மனத்திட்பம் அவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். தைரியலட்சுமியை தன் வசம் கொண்டவன் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவான், எண்ணிய காரியங்களில் எல்லாம் ஜெயம் காண்பான். அத்தகைய மனத்திட்பம் கொண்டவர்கள் எந்த சூழலையும் எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒரு கதையின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு அரசன் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வழங்கினான். அவன் நாட்டின் கோட்டை கதவை தனி ஒரு ஆளாக யார் உதவியுமின்றி தன் கைகளால் திறக்க வேண்டும். அப்படி அவன் திறந்துவிட்டால் நாட்டின் ஒரு பகுதியை தந்து அவனை அரசனாக்குவதாகவும் தவறினால் அவனது கரங்கள் வெட்டப்படும் என்றும் அறிவிக்கிறான். இந்த அறிவிப்பை கேட்டதும் கேட்பவர்களுக்கு அதிர்ச்சியாகிறது. தன்னால் திறக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவர்களிடம் இல்லை, திறந்துதான் பார்ப்போமே என்ற சுயமுயற்சியும் இல்லை. அரசன் கையை வெட்டிவிட்டால் கை போய்விடுமே என்ற பயம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது. எனவே அனைவரும் அப்போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவே இல்லை. அப்போது ஒருவன் மட்டும் துணிந்து முன்வருகிறான். தனியாளாக கோட்டை கதவை திறந்தும் விடுகிறான். கதவும் திறந்து கொள்கிறது. அனைவருக்கும் ஆச்சரியம். உன்னால் எப்படி துணிந்து இறங்க முடிந்தது? ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் உன் கைகள் வெட்டப்பட்டிருக்குமே என்று கேட்டனர். அதற்கு அவன், எவ்வித சலனமும் இல்லாமல் கை போனால் போகட்டும், உயிர் இருக்கும் இல்லையா, நான் நாளை இந்த நாட்டுக்கே அரசனாகி விடுவேனே என்றான் தன்னம்பிக்கையுடன். அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு சாதகமாக கோட்டை கதவும் தாளிடப்படாமல் இருந்தது. வள்ளுவர் அதனை ஒரு அருமையான குரலில் விளக்குகிறார். முயற்சியை திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார். இக்கதையிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவனுக்கு ஊக்கமுடைமையே சிறந்த உடைமை. தன்னம்பிக்கையுடன் என்றும் தன் முயற்சியை கைவிடாதவன் தன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே காண்பான் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேரில் கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரலி ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இசைவானம் மலர்ந்து மனம் வீச காத்திருக்கிறது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் தேனிலவு படத்திற்காக ஏம் ராஜா ஜிக்கி பாடியது. ஏம் ராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாடல் வருகிறது காற்றலையில்.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: எரோ மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வ சுந்தரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரிகளில்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதிலன் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க. அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 7:55 டீர்லா லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பரவி வழங்கும் அலைகடல் தாளட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
7: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டீர்லா லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
8: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பரவை.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புதிய பறவை படத்திற்காக.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: அருள் தரும் ஆணைமுகம். விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமது. தார்பகல் கிரீனர்ஸ் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இசையமைத்தர் MS விஸ்வநாதன். குடியிருந்த கோயில் படத்திற்கான பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது படகுட்டி படத்திற்காக.

0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலில் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நேயர்களுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வரவேற்கிறது. மூன்று எழுத்து படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: ஆடு ஆடு ஆடு பார்க்கலாம்.

ஆசை. மானுக்கு ஏனடி சுட்டு

பார்க்கலாம் ஆடு, இடை அழகை பார்க்கும் என்னோ.

காதோடும் மனதோடும் ஒருபாடும் காட்சியில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இரவு மலரும் நிகழ்ச்சியில 10:47 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வருது மரகதம் படத்திற்காக சந்திரபாபு ஜமுனா ராணி பாடியது, சுபை நாயுடு இசை, ஆர்கே பாலு வரிகள்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. எதிர்நீச்சல் படத்திற்காக பிபி சீனிவாஸ் சுசிலா பாடியது.

காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராளிய அதிபர் பேரூர் திரு சி இருதயராஜ் அவர்கள். காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள் தரும் ஆணிமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நாகப்பட்டினம் அருள்மிகு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள்,

0: ஆறு பத்துக்கு இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசன், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் கே யுபாஷனா. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 வைக்கிங் பணியம் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 துள்ளி வரும் பாட்டு. 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம். எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளி. பங்கேற்கும் தளிர் கே யுபாஷனா. 12:55 பன்னிசை. பெற்ற இன தொடங்கும் பாடல். பாடியவர் தண்டபாணி தேசிகர் அவர்கள். 1:00 கற்போம் களம் காண்போம். காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் அனுபவம் அற்புதம். 3:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் எல்எஸ்சி. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் புறவும். இதில் காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக நிகழ்ச்சி நடைபெறும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:15 பார் டைரின் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் அருள்மிகு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம். 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. ஐங்கரணி என தொடங்கும் பாடல். பாடியவர் கிருபானந்த வாரியர் அவர்கள். 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். ஆறு நாற்பதுக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுரஞ்சந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் டாக்டர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்துறைக்கு. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் குற்றம் மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் விவசாயம் தந்த அனுபவம். கும்பகோணம் வட்டம் திருமுவியம் ஆர் தியாகரச்சனவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜென்ஜுவலின் காற்றில் வரும் காணம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Defence Acquisition Council, DAC, has cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. Our correspondent reports that the approval was taken during a meeting of the Council held today under the chairmanship of Defence Minister Rajnath Singh.
2: The Council granted approval for the procurement of chemical, biological, radiological and nuclear CBRN recce vehicles, high mobility vehicles HMV, self-propelled mechanical mine layers MML, advanced light helicopters ALH, trawl tanks and Sarvatra breath system for the Indian Army. For the Indian Navy, acceptance of necessity was accorded for the procurement of Arudhra radars, design and development and subsequent procurement of marine gas turbines MGT. Arudhra radars will replace the existing air route surveillance radars at

இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3 துயிலும் முன். மிகவும் பயனுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், பழக்கம் அதை மிகவும் இனிமையானதாக மாற்றும். சர் பிரான்சிஸ் பேக்கன். நேர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:58 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான், உங்கள்

0: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ.